எழுசிய நிலவரசி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த புரட்டாசி மாதத்தினுடைய இரண்டாம் நாள் அப்படிங்கிறதுனால முதல் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதங்கள் முழுவதுமே மகா விஷ்ணு பெருமாளுக்கு வந்து உகந்த ஒரு மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. சனி தோஷம் உள்ளவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோவில்களில் இந்த சனிக்கிழமை தோறும், புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் தோறும் கருட கொடியேற்றமும் சிறப்பு பூஜைகளும் மாவிளக்கு போடுதல் மற்றும் படையல் இடுதல் போன்ற வழிபாடுகள் விமரிசையாக நடைபெறும். நிகழ்ச்சி நடத்ததாக எம் அனிபா அவர்கள் பாடிய பாடல்

மில்லி உப்பு கரைசலில் 4 மணி நேரம் ஊற வைக்கணும். முடிவில் பழைய நிலைக்கு காய வச்சு கொண்டு விதைக்கணும். அடுத்து இந்த துவரை நடவு. நாம் அன்றாட உணவில் தேவையான புரதம் சத்து அளிக்கக்கூடிய பயிர் வகைகளில் துவரை முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழர்களினுடைய சமையலில் துவரம் பருப்பு முக்கிய உணவுப் பொருளாக விளங்குகிறது. துவரையானது வளரும் நாடுகளில் உள்ள குழந்தைகளுக்கு தேவையான புரதத்தில் 1/3 பங்கினை கொடுக்கிறது. துவரில் பி வைட்டமின், தாது உப்புக்கள், கார்போஹைட்ரேட்கள், புரதச்சத்து, நார்ச்சத்து போன்றவையும் காணப்படுகின்றன.

கடந்த ஆட்சியில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும், ஆனால் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இன்னும் முடிவெடுக்காத நிலையில் துணைவேந்தர் நியமனத்திற்கு விரைவில் நல்ல முடிவு ஏற்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை.

கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த முடிவை மாநில அரசு எடுத்துள்ளது. நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ரஷ்யாவில் உள்ள கர்ஸ்க் அணுமின் நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு சர்வதேச அணுசக்தி முகமை கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹரித்வாரில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கும்பமேளாவிற்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு

0: சரியான தீர்வுகளாக உள்ளன என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறினார். சண்டிகரில் கூட்டுறவு அடிப்படையிலான பாரத் டாக்ஸி சேவையை பஞ்சாப் மாநில ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா நேற்று தொடங்கி வைத்தார். சொந்தமாக கார் வைத்திருக்கும் ஓட்டுநர்கள் முழுமையாக பயனடையும் வகையில் ஏற்கனவே பல்வேறு நகரங்களில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓட்டுநர்களும் பொதுமக்களும் பயனடைவார்கள் என்று நிகழ்ச்சியில் பேசிய திரு குலாப்சந்த் கட்டாரியா தெரிவித்தார். நாட்டில் தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்களின் சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் தொழிலாளர்களின் சந்தை நிலவரம் குறித்த புதிய அறிக்கையில் இது தெரியவந்துள்ளது. இதன்படி மக்கள் தொகை அதிகமாக உள்ள 100 மாவட்டங்களில் குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு அதிகமாக உள்ளது. பீகார் மாநிலம் தர்பங்கா குறைந்த அளவு பெண் தொழிலாளர்களை கொண்ட மாவட்டமாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. குழுவின் தலைவர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு மசோதாவில் இடம்பெற்றுள்ள முக்கியமான விதிமுறைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளித்தனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால், கூட்டம் சுமூகமாக நடைபெற்றதாகவும் மசோதா தொடர்பாக உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாகவும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் துகராஜபட்டணத்தில் கப்பல் கட்டும் தளத்தை அமைப்பது தொடர்பாக பொதுத்துறை நிறுவனமான மஸ்கான் கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கு ஆந்திர மாநில அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அடுத்த 6 ஆண்டுகளில் இத்திட்டத்திற்காக 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தேவையான அரசு அனுமதி மற்றும் ஒப்புதல்கள் கிடைப்பதன் அடிப்படையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் கட்டும் செயல்பாட்டிற்கு வந்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அந்த இரு நாடுகள் மீதும் பொருளாதார நிபந்தனை அதிகரிக்கும் வகையில் இந்த சட்டத்தில் அதிபர் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவிற்கு எதிரான சட்டப்பூர்வ தடைகள், வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தற்போதைய தடைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை குறிப்பிட்ட அளவில் வாங்கும் நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% வரை வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் சபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷ்ணகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: சிம்படியும் சிலிருக்கும் இசை தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
3: தர்மபுரி மாவட்டம் முக்கலாய்கன்பட்டி காந்தி நகர் மாவத்தலகின் கொட்டை ஓம்சதி அம்மனுக்கு 21ஆம் ஆண்டு ஆடிப்போர கஞ்சி வார்ப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். பால்குடம் எடுத்தல், கரகம் எடுத்தல், தீச்சட்டி ஏந்துதல், கங்கை பூஜை.

0: நடைபெறும். அனைவரும் வருக.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
9: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கை ராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
10: பெரு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
11: இன்னைக்கு உடல் பருமனே வந்து பாத்தீங்கன்னா மரபணுக்கள் சார்ந்த ஒரு கண்டிஷனா பாக்குறோம். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா 4-5 இட்லி சாப்பிடுவாங்க, ஆனா பென்சில் சைஸ்ல பிளேட்டே போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய எரிப்பு சக்தி உடம்பு, கேலரி பேர்னிங், இது வந்து அற்புதமா இருக்கும். அவங்க கொடுத்து வச்சவங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா நீர்க்கட்டிகளுக்கு ப்ரோக்ராம் ஆனவங்க, உடல் பருமனுக்கு ப்ரோக்ராம் ஆனவங்க என்ன பண்ணும், அவங்க உடம்புல அவ்வளவா எரிப்பு சக்தி இருக்காது. சோ அவங்க ஒரு 2 இட்லி சாப்பிட்டா கூட அது அவங்க உடம்பு ஜாஸ்தின்னு பார்த்துச்சுன்னா அந்த கேலரி அந்த எக்ஸ்ட்ராவா நின்றுடும். இதை வந்து அவங்க எரிக்க மாட்டாங்க. சோ அந்த எரியாத ஒரு கேலரிஸ் எல்லாமே போய் உடம்புல அங்கங்க கொழுப்பா உட்காந்துக்கும். கொழுப்புலயே நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்கு. சோ அந்த கெட்ட கொழுப்பானது ஏற ஏற அதை நகர்த்த முடியாது. விசரல் ஃபேட்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் நோய் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடியது. டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹை பிபி, இருதய பிரச்சனை, புற்றுநோய் வரைக்கும் இவங்க வந்து செயல்படுவாங்க. சோ பெரிய பிரச்சனை இன்னைக்கு சமுதாயத்துல நாங்க சந்திக்கிறது உடல் பருமன். ஒரு உடல் பருமன் பிரச்சனைனால எத்தனை உபாதைகளோ கணக்கிடவே முடியாது. வயசாக பாத்தீங்கன்னா உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது, ஜாயிண்ட் ப்ராப்ளம் வந்துருது, நடக்க முடியாது. நம்ம உணவு பழக்கத்துல கொழுப்பு கூட கூட கொழுப்புனால உங்களுக்கு பித்தப்பையில கல் வரும். சோ உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்பும் ஃபேட்னால பாதிக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், கால் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம், பித்தப்பை கற்கள், மற்ற டயபெட்டிஸ் வந்துடும், நிறைய விதமான ஜாயிண்ட் அண்ட் மொபிலிட்டி ப்ராப்ளம்ஸ், கர்ப்பப்பையில, பிரெஸ்ட்ல கேன்சர் வர்றதுக்கு கூட உடல் பருமன் காரணமா இருக்கு. ஏன்னா உடல் பருமன் மூலியமா நரம்பு சுரக்குறதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஹார்மோன்ஸ், கெட்ட ஹார்மோன்ஸ் அதை அதிகப்படுத்திடும், அல்லது ஹார்மோன் இம்பேலன்ஸ் கொடுக்கும். ஸோ ரைட் ஃப்ரம் கேன்சர் டு இன்னியூமரபிள் ப்ராப்ளம்ஸ், வெயிட்டா இருந்தாலே அது வந்து ஒரு பிரச்சனைன்றத லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல இப்போ புரிஞ்சுட்டு வந்துட்டு இப்போ நாங்க நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலயே, இப்போ ஒரு 10-11 வயசு பொண்ணே இன்னைக்கு 60-70 கிலோல இருந்தாங்கன்னா அங்கேயே அவங்கள பிடிச்சி நாங்க புரிய வைக்க ட்ரை பண்றோம். எஸ்பெஷலி பெற்றோர்கள், ஒரு 10 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் உடல் பருமனை பத்தி? ஸோ பெற்றோர்களுக்கு இன்னைக்கு நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறோம். நீங்க அவங்களுக்கு வெளியில இருந்து வாங்கித்தர சாப்பாடையோ அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி ஃப்ரைட் ஃபுட்டையோ கொடுக்கறத தவிர்த்துடுங்க. அவங்கள ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ், நம்ம உட்காந்து டிவி பார்க்குற நேரம் ஒரு ஸ்போர்ட்ஸ், அல்லது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டான்ஸ் கிளாஸ், அந்த ஒரு உடல் நகர தானே அது அந்த கேலரியை எரிக்கும். இல்லைன்னா என்னாகும், அது லேயர் லேயரா ஃபேட்டா போய் அப்படியே அதை நகர்த்த முடியாத, கரைக்க முடியாத ஃபேட்டா போறது தான் ஒரு பெரிய பிரச்சனையா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
10: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
8: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

ரீங்காரமிடம் ரிதம்ஸ் தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் காலை 7:30. இன்னைக்கு சிக்கலாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ் சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த ஹீராசி தாங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம்.

0: நேரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, அதுவும் புரட்டாசி மாதத்துடைய சனிக்கிழமை. நேற்றிருந்தே மிகப்பெரிய ஒரு விரதத்தை வந்து கடைபிடிச்சிருப்பீங்க, ஒரு உறுதிமொழியெல்லாம் வேறு எடுத்திருப்பீங்க. இந்த மாதம் மட்டும் கண்டிப்பாக நான்வெஜ் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. அது கண்டிப்பாக ஒரு வாரம் தாண்டுதா இல்லையா தெரில, இருந்தாலும் அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த புரட்டாசி மாதங்கள் முழுசு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் பக்கமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இன்றைக்கி ரொம்ப அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கூடவே ஒரு பொது அறிவு கேள்வியும் இருக்குது. 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் இன்றைய சந்தோஷ சாரலுக்கான பொது அறிவு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கும், ஏ இப்போதான் பாஸ் தந்தாங்க நியூஸில் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே உங்களுக்கு ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க, தெரியலனா நிகழ்ச்சியோட கடைசியில் நானே சொல்கிறேன். சந்தோஷ சாரலின் முதல் பாடல் 100வது நாள் திரைப்படத்திற்காக இளையராஜாவோட இசையில் புலமைப்பத்தினின் பாடல் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
5: சின்னதாக ஒரு அறிவிப்பு உங்களுக்காக. குடும்ப அட்டைகள் இருக்குல்ல, அந்த ரேஷன் கார்டு சொல்லுவோம், அந்த குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை பதிவினை மேற்கொள்ள இன்னைக்கு ஒரு சிறப்பு முகாம் நடக்க இருக்கு. அந்த TNPDS சொல்லுவாங்க, அந்த ஒரு வெப்சைட்டுடைய பேர். EKYC அப்படிங்கிறத அப்டேட் பண்ணி யார் வேணாலும் அந்த கைரேகை பதிவு பண்ணி வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து போயிட்டு உங்களை ரேஷன் கடையில் உங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ரேஷன் பொருட்களை வாங்குறதுக்கு கைரேகை பதிவு அப்படிங்கிறது அவசியம் இல்லையா? அதில் இதுவரைக்கும் நீங்கள் அந்த EKYC ஆதார் அந்த மையத்தை கொண்டு, ஆதார் அட்டையை கொண்டு நீங்கள் பதிவு செய்யலை அப்படின்னா இன்றைக்கி சிறப்பு முகாம் நடக்க இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் இன்று சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. குடும்ப அட்டைதாரர்களுடைய கைரேகையை EKYC பதிவு செய்ய சந்தோஷசாலி நடத்த பாடல் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திற்காக இளையராஜாவோட சில வாலியின் பாடல் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

0: 91.7 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

நிகழ்ச்சி நடத்ததாக ஆண் பணியாளர்களுக்கு அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் மூலம் வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ப்ரொடக்ஷன் அண்ட் சிஎன்சி ஆபரேட்டர், ஃபினிஷிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலில் மெயின்டெனன்ஸ் அந்த போன்ற படிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் பணியாளர்கள் வந்து விண்ணப்பிக்க அழைக்கப்படுகிறார்கள். அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் மூலமாக உணவு, விசா, தங்குமிடம் மற்றும் விமான பயணச்சீட்டு வேலை அளிப்பவரால் வழங்கப்படும். சேவை கட்டணம் 35,400 ரூபாய். கல்வி தகுதி டிப்ளமோ ஐடிஐ படித்தவர்கள், 22 வயது முதல் 35 வயது வரை இருப்பவர்கள் இந்த விண்ணப்ப அயல் நாட்டு வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 11/10/2026. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வருகிறது கரிமேட்டு கரிவாயின் திரைப்படத்திற்காக இளையராஜாவோட சீல வாலி வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலிஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
7: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: சந்தோஷ சாரலின் அடுத்த பாடல் தண்டனை திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் அவர்களின் இசையில் புலமைப்பத்தினின் பாடல் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: ஒகேனிக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்தானது ஏற்றம் இறுக்கமாக மாறி மாறி வந்துட்டே இருக்கு. அதனால் ஒகேனிக்கல் பகுதிக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள், வேறு காரியமாக போகக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வினாடிக்கு 12,000 கனடியாக இருந்தது. வினாடிக்கு இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு நீர்வரத்தானது 6,500 கனடியாக குறைந்துள்ளது. சந்தோஷ் சரளின் நிறைவு பாடல் அன்னை வயல் திரைப்படத்திற்காக சிற்பியின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

ஜி கே கொஷின் கேட்டிருந்தோம் இல்லையா, சந்தோஷம் சார்ல 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஜப்பானில் ஐச்சி மற்றும் நக்கோயா அப்படிங்கிற மாகாணத்தில் நடக்குது. இதில் 45 நாடுகளை சேர்ந்த 11,000 வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்கிறாங்க.

0: அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மக்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த கீராசி நிறுவனம். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8:01 தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று செப்டம்பர் 19, வானொலியில் திரை இசை பாடல்களை கேட்பது என்பது சுகமான ஒரு அனுபவம். அதிலும் பழைய திரை இசை பாடல்களை கேட்கிற பொழுது தெந்தல் மனதை தாளாட்ட ஒரு தென்னந்தோப்பில் உலவி வருகிற ஒரு அனுபவம் மனதுக்குள் வாய்த்து விடுகிறது. அதிலும் பழைய பாடல்களில் அபூர்வமாக திரை இசை பாடல்கள் எழுதிய சில அறிஞர்களின் பாடலை கேட்கிற பொழுது பழைய நினைவுகள் நெஞ்சுக்குள் உலாவர தொடங்கி விடுகின்றன. அப்படி ஒரு பாடல்தான் பாதை தெரியுது பார் என்கிற படத்தில் ஜெயகாந்தன் எழுதி எம் பி சீனிவாசன் இசையமைத்த தென்னங்கேற்று ஊஞ்சலிலே என்கிற பாடல். அதுபோலவே சின்ன சின்ன மூக்குத்தியாம் என்கிற பாடலை எப்பொழுது கேட்டாலும் அந்த பழைய நினைவுகள் நெஞ்சை தாளாட்ட தொடங்கி விடுகின்றன. இந்த இரண்டு பாடல்களுக்கும் இசை அமைத்து இசை உலகில் உலாவர செய்த பெருமை MPS என்று சொல்லக்கூடிய எம் பி சீனிவாசன் அவர்களை சாரும். பொது உடைமை இயக்கத்தின் ஒரு மாணவ பருவத்தில் இணைந்து விடுதலை போராட்ட காலங்களில் பாரதியார் பாடல்களை இசைத்து சென்னையில் இருக்கிற மாணவர் இயக்க பணிகளுக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்தியா முழுக்க அலைந்து தெரிந்த அந்த இசை கலைஞர், அதே லட்சியத்திற்காக கலைத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகிதா என்கிற இஸ்லாமிய சமூக பெண்ணை சந்தித்து திருமணம் செய்து கொண்ட அவர், இசைக்காகவும் இயக்கத்திற்காகவும் தன் வாழ்வினை அர்ப்பணித்த அற்புத மனிதர். கேரள மாநிலத்திலிருந்து வெளிவரும் பல்வேறு பாடல்களுக்கு திரு இசை பாடலின் அமைப்பாளராகவும் அவர் பணியாற்றி இருக்கிறார். அவருடைய மகத்தான பணிகளில் ஒன்று தேர்ந்த இசைக்குழு. அது உருவாகிய வரலாறு தனித்தன்மை வாய்ந்தது. 1944 வங்காளத்தில் ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தின் துன்பத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பஞ்ச நிவாரண நிதி திரட்டுவதற்காக ஒரு கலைக்குழு ஒன்று பம்பாய்க்கு அழைக்கப்பட்டது. அதுதான் பின்னாலே பம்பாயில் இப்டா என்கிற ஒரு நாடக குழுவை, அதாவது இந்தியன் பீப்புள்ஸ் தியேட்டர் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய இந்திய மக்கள் நாடக மன்றம் என்கிற கலைக்குழு தோன்றுவதற்கும் உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தது. அந்த அமைப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த MPS தான் பின்னாலே சென்னையில் மதராஸ் இளைஞர் சேர்ந்த இசைக்குழு என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கினார். 100க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்களை ஒருங்கு திரட்டி ஒரே துணியில் அவர்களை பாட வைத்து சேர்ந்த இசைக்குழுவை ஒரு இயக்கமாக்கிய பெருமைக்குரியவர் அவர். கேரள மொழியில் வெளிவந்த திரைப்படங்களில் தொடர்ந்து இசையமைத்ததன் காரணமாக 4 சிறந்த இசையமைப்பாளர் விருதினை கேரள மாநிலத்தின் திரைப்பட குழுவின் மூலமாக அதனை பெற்று பெருமை சேர்த்தவர். மானாமதுரையில் பிறந்து இசை உலகில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சேர்ந்த இசைக்கான ஒரு அமைப்பினை உருவாக்கி நாடகத்துறையிலும் முத்திரை பதித்த அந்த MPS என்று சொல்லக்கூடிய MP சீனிவாசனின் பிறந்த நாள் இன்று. பொது உடைமை இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதே வேளையில் திரை இசைத்துறையில் சில பாடல்களையே இசையமைத்து வழங்கினாலும் அழியாத புகழுடைய அந்த பாடல்களை அமைத்த பெருமைக்குரியவராக அவர் திகழ்கிறார். பிரபல எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் எழுதி தயாரித்த தாகம் என்கிற திரைப்படத்திற்கும் இவர் இசையமைத்தவர். 1974 வெளிவந்திருக்கிற இந்த படத்தில் நடிகர் முத்துராமன் நடிக்க, அதற்கு பிறகு 1975 கே விஜயன் இயக்கிய பொது வெள்ளம் என்கிற திரைப்படமும் உருவாக்கப்பெற்றது. அதில்தான் புகழ்பெற்ற துளி துளி மழை துளி என்கிற பாடல் இடம்பெற்றது. இசை என்பது இயற்கையிலிருந்து உதயமாகி வருகிறது என்கிற உண்மையை நுட்பமாக உணர்த்தும் இந்த பாடல் வெண்ணிலிருந்து மண்ணில் இறங்குகிற மழை துளியின் ஓசையை கொண்டே அதற்கான பின்னணி இசையை உள்வாங்கிக் கொண்டு அமைத்த பெருமையின் நுட்பத்தை இந்த பாடலை கேட்கிற பொழுதெல்லாம் நாம் அனுபவிக்க முடியும். 5 குறைவான படங்களுக்கே இசையமைத்திருக்கக்கூடிய இவர் தனித்தன்மை மிக்க பாடல்களின் மூலமாக திரை இசை உலகில் அழியாத புகழ் பெற்று நிலை கொண்டவராக திகழ்கிறார். திரைப்பட இசையமைப்பாளர்

0: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
1: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள்.

0: இயக்க வாரியமாகிய எம் பி சீனிவாசனின் பிறந்த நாள் என்று அபூர்வமான பாடல்களுக்கு இசையமைத்து தந்ததன் மூலமாக அழியா புகழ் பெற்ற அவருடைய பணியும் அவர் உருவாக்கி தந்த சேர்ந்திசை என்கிற இசை வடிவமும் இன்றைக்கும் அவர் வழிவந்த சீடர்களினால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் அரிமளம் சு பத்மநாபன் அவர்கள் அந்த இசைக்குழுவை இன்னும் திறம்பட இயக்கி இளைஞர்களை கொண்டு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இசையமைத்துக் கொண்டு எம்பிஎஸின் புகழை மேலிருந்துகிறார். எனவே தொடக்கம் என்பது ஒரு புள்ளியில் தொடங்கினாலும் தொடர்ந்து அதனை இயக்கமாக்குவதற்கு முன்னணியாக நின்றிருக்கக்கூடிய அறிஞர்களில் ஒருவராக எம்பிஎஸை நாம் குறிப்பிடுகிறோம். எனவே மறைந்த பிறகும் தன் செயலால் நிலை கொண்டு வாழும் இந்த அமரத்தன்மை வாய்ந்த கலைஞரின் பிறந்த நாளில் அவருடைய புகழை மறவாமல் போற்றுவதுதான் இன்று ஒன்று நன்று என்கிற நிலையில் நாம் அவருக்கு செலுத்துகிற நன்றி கடப்பாடு.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: ஹாய் வணக்கம், ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு மாதிரியாக ஒரு தடுமாட்டம் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி புரட்டாசி மாதம் இல்லையா, 2ஆம் தேதி, அது ஒருத்தர்கிட்ட போய் சொல்லிகிட்டே இருந்தாரா, இது இன்றைக்கி புரட்டாசி மாதம் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சென்ஸ் மாதிரி பேசுகிறீங்க நீங்கள், உங்களுக்கு தாங்க இது புரட்டாசி மாதம், எங்களுக்கு இது செப்டம்பர் மாதம், எல்லா மாதமும் சாப்பிட்லாம் போங்க அப்படின்னு சொன்னாரான். இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு உறுதிமொழி எடுப்போம், அந்த மாதமாவது கொஞ்சமாக அப்படியே தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கிட்ட இருக்கு இல்லையா, இந்த ஒரு மாதம் நமக்கு ஒரு கட்டுக்கோப்பாக இருப்போம். கொஞ்சம் சவாலான விஷயந்தான். நேர்கிளினிக்கிட்ட ரசிக்கலாம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புலால் நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றொரு எண் 24-40-31 மற்றும் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் அறிமுகமாகலாம். வாட்ஸ்அப் வழியாக அறிமுகம்னா அந்த நம்பர் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்குது. உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வைங்கள். அறிமுக நேர்கள் மட்டும்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: பொடியின் புதுப்புடல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர் வெங்கடேஷ் தருமபுரியிலிருந்து அறிமுகமாகிறார். வாட்ஸ்அப் வழியாக உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை வெங்கடேஷ். ஒரு பாடலும் கேட்டிருக்காரு டவுன் திரைப்படத்திற்காக. அனிருத் ரவிச்சந்திரோட சில ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு வெங்கடேஷ் உங்களுக்காக.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நிலையத்தில் நேரம் காலை 8:15, தருமபுரி மற்றும் ஏற்காடு வன்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
4: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
5: தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
6: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்ட் ரோலில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன்

0: சோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
1: நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல டெம்பரோலோப் எபிலெப்சி அப்படின்ற ஒரு நோயை பத்தி நம்ம பேசப்படுறோம். டெம்பரோலோப் எபிலெப்சி அப்படிங்கிறது வலிப்புலயே மிக முக்கியமான வகை. ஏன் அப்படின்னா 100ல் 40-50% நோயாளிகள் பாதிக்கப்படக்கூடிய தொந்தரவு தான் இந்த டெம்பரோலோப் எபிலெப்சி. இந்த டெம்பரோலோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பக்கவாட்டு மூளை. பக்கவாட்டு மூளைனா புள்ளிய டாக்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மூளை வந்து ஒரு உருண்டை போன்றது. அதில் வந்து நம்முடைய இரண்டு காதுகளுக்கும் மேலே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய மூளையின் அமைப்பு தான் டெம்பரோலோப். இது டெம்பரோலோப் அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். டெம்பரோலோப்பில் இரண்டு பக்கம் இருக்குல்லவா, நமக்கு எப்படி இரண்டு கைகள் இருக்கிறதுல, வலது கை இடது கை, அது போலவே இடது பக்க பக்கவாட்டு மூளை, வலது பக்க பக்கவாட்டு மூளை, இதை வந்து டெம்பரல் லோப்னு சொல்கிறோம். இது வந்து என்னென்ன செய்யும் அப்படின்னா, இடது பக்க பக்கவாட்டு மூளை முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வலது கையை பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள். நம்ம இந்தியர்கள் எல்லாருமே என்ன செய்கிறோம், ரைட் ஹேண்டட் பர்சன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம யார்ட்டே கை கொடுக்கணும்னா எந்த கையை கொடுக்குறோம், வலது கையை தான் கொடுக்குறோம். ஒரு பொருள் எடுக்கணும், ஒரு பேனா எடுக்கணும்னா எந்த கையால் எடுக்கிறோம், வலது கையால் தான் எடுக்கிறோம். சாப்பிட்றது எந்த கையால் சாப்பிட்றோம், வலது கையால் தான் சாப்பிட்றோம். 100ல் 98% அப்படி தான் இருக்கிறோம். 102 பேர் தான் இடது பக்கம் பழக்கம் உள்ளவர்கள். எனவே வலது கைகள் பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய நபருக்கு இடது பக்க மூளை தான் டாமினன்ட் பிரெயின், அதாவது ஓங்கி நிற்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய தன்மை இடது பக்க மூளை. எனவே இடது பக்க பக்கவாட்டு மூளை என்ன நல்லா செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேச்சுத்திறன், கேட்கும் திறன், அனைத்தையும் வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறன், அப்புறம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறோம், அதாவது முடிவெடுக்கும் திறன், அப்புறம் வந்து கற்பனைகள், இது அப்புறம் படிக்கும் தன்மை, புரிந்து கொள்ளும் தன்மை அப்படின்னு நிறைய அடுக்கி கொண்டே போகலாம். எனவே முக்கியமான விஷயமே இந்த இடது பக்க மூளை தான். இதே வலது பக்க மூளை செய்யாத அப்படின்னா, வலது பக்க மூளை இந்த விஷயங்களெல்லாம் செய்யாது, ஆனால் காது கேட்கும் திறனை ஓரளவுக்கு அது செயல்படுத்தும். எனவே இந்த டெம்பரலோப் எபிலெப்சி அப்படிங்கிற விஷயம் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மீடியல் டெம்பரலோப் ஸ்க்ளியோ எபிலெப்சி, லேட்ரல் டெம்பரலோப் எபிலெப்சின்னு சொல்லுவோம். மீடியல் டெம்பரலோப் எபிலெப்சினா அந்த பக்கவாட்டு மூளையை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பக்கவாட்டு மூளை, வெளியில் இருக்கக்கூடிய பக்கவாட்டு மூளை. இதில் நடுவில் இருக்கக்கூடிய பக்கவாட்டு மூளை தான் நேற்று நான் சொன்ன மீடியல் டெம்பரல் ஸ்க்ளியோசிஸ்னு ஒரு கண்டிஷன், அதாவது மூளையினுடைய நடு மூளையில் இருக்கக்கூடிய அடிப்பகுதி, இது வந்து ஹிப்போ காம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சுருக்கம் இருந்ததுன்னா, சுருக்கம் அப்படிங்கிறது ஸ்காரிங் இன் தி பிரெயின், அதாவது நம்ம கை கால்கள் எப்படி சுருக்கம் வருகிறதோ அது போல தான் ஸ்காரிங் இன் தி பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கார்னா மூளையில் தழும்பு. அது வந்து சில பேருக்கு பிறக்கும் போதே ரத்த ஓட்டம் குறைந்து சிறிதாக காணப்படலாம், அல்லது ஏதேனும் காரணத்தினால ரத்த ஓட்டம் குறைஞ்சோ, ரத்த குழல் அடைப்பு ஏற்பட்டோ, ஏதேனும் ஒரு கட்டி இருந்தோ பாதிப்பு ஏற்படலாம். இதுதான் வந்து மீடியல் டெம்பரல் ஸ்க்ளியோசிஸ்னு பேர். இது வந்து அதிகமாக காணப்படுது யாருக்கு, குழந்தைகளுக்கு தான். ஏன் அப்படின்னா, குழந்தைகள் வந்து பிறக்கும்போது ஏதேனும் காரணத்தினால் அவங்களுக்கு மூளையில் ரத்த ஓட்டம் குறைவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கட்டாயம் இந்த பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கட்டாயம் டெம்பரலோப் எபிலெப்சி, இந்த வலிப்பு நோய், பக்கவாட்டு மூளைக்கான வலிப்பு நோயுடைய அறிகுறியாக இது காணப்படும். அப்போ இது இன்னொரு வகை வந்து வெளிப்பக்கம் வரக்கூடிய பக்கவாட்டு மூளையில் ஏற்படுகின்ற வலிப்பு நோய். இது வந்து யாருக்கு ஏற்படும், மூளையில் கட்டி ஏற்பட்டு வரலாம், கொழுப்பு கட்டியோ அல்லது புற்றுநோய் கட்டியோ அல்லது இரத்த குழாய் கட்டியோ ஏற்பட்டு வரலாம். இது வந்து இரண்டாவது வகை. சரி, இந்த பக்கவாட்டு மூளையினால் வருகின்ற வலிப்பு நோய் டெம்பரலோப் எபிலெப்சியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான பதிலை தொடர்ந்து நாளைக்கு பேசுகிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
2: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை

0: சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: பொன்னியின் புதுப்புணர். ஒரு சிலருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் வச்சுப்பாங்க, என்னடா அது இன்னைக்கும் சனிக்கிழமையும் வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கோட சேர்ந்து அப்படியே ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ பரவாயில்ல, நாளைக்கு கண்டிப்பாக லீவ் இருக்கு இல்லையா? போன வாரம் மூணு நாள் லீவ் வந்துச்சுல விநாயகர் சதுர்த்தியோட, அப்பெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி நமக்குள்ளே கேட்டுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒகேனிக்கல் வாட்டர் சப்ளைலாம் இருக்கு இல்லையா, குடிநீர், அது கூட்டு குடிநீர் வந்து ஒரு இந்த ரெண்டு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா வராதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஒகேனக்கல் காவிரி அதாவது ஆற்றில் நீர்பிடிப்பு பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்மை காலத்தில் தொடர் மழை காரணமாக காவிரி ஆற்றில் நீர் கலங்கள் தன்மையாக வந்து கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா என்டியூ அந்த டர்பிலிட்டி யூனிட்னு சொல்லுவாங்க, அந்த கலங்கள் தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா 100 இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் பண்ணக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸில் அந்த ஒகேனக்கல்ல கரெக்டாக ஃபில்டர் பண்ணி அமைச்சிருவாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 240 யூனிட் இருக்கான் என்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டர்பிலிட்டி யூனிட்டு, அந்த 240 இருக்குது, அது கண்காணிச்சிலே இருக்காங்களா, அதனால் அது கொஞ்சம் குறைஞ்சிச்சு 100 கீழே வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் கூட்டு குடிநீர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காரு. எனவே பொதுமக்கள் தங்களது உள்ளூர் நீர் ஆதாரங்களை பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எழுநீனால அந்த பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர்லாம் ரொம்ப கீழே போயிட்டுருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக பயன்படுத்துங்களேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவரஞ்சனி வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகறாங்க, ஒரு பாட்டும் கேட்டிருக்காங்க, தெரியல என்னன்னு தெரியல, பைக்லாம் ரொம்ப பிடிக்கும் போல். தி வாரியர் திரைப்படத்துக்காக புல்லட் சாங் கேட்டிருக்காங்க.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
4: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
5: நிகழ்ச்சி நடத்ததாக சஞ்சீவன் தருமபுரியிலிருந்து அறிமுகமாறார். வாட்ஸ்அப் வழியாக அவர் ஒரு பாடலும் கேட்டிருக்காரு. வைகுண்டபுரம் திரைப்படத்திற்காக

0: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
0: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். மரம் பற்றி பேசுறப்ப எத்தனையோ செய்திகளை சொல்றோம். மரங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகும் நமக்கு தெரியும். இதுல பயனுடைய மரங்கள் பயனில்லாத மரங்கள் இருக்கா? அப்படிலாம் இல்லைங்க, எல்லாமே பயனுடைய மரம் தான். ஆனா அந்த மரம் ஒரு காட்டுக்கு நடுவுலையோ மலை உச்சிலேயோ இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மரத்தால் என்ன பயன்? அதான் முக்கியம். இப்ப ஊருக்கு நடுவில் ஊரணி இருந்தா எல்லா உயிர்களுக்கும் நல்லது, ஊருக்கு நடுவில் பழுத்த மரம் இருந்தா எல்லாருக்கும் நல்லது. திருவள்ளுவர் சொல்றாரு, மரம் காட்டுக்குள்ளேயோ மலை உச்சியிலையோ யாரும் நெருங்க முடியாத இடத்துலையோ இருந்தா அந்த மரத்தால் என்ன பயன்? பறவைகள் போக முடியாது, மனிதர்கள் போக முடியாது. ஆனால் அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் காட்டுக்கும் மலைக்கும் நடுவிலே நிற்கிற மரம் பயனற்ற மரமாக இருப்பதை போல சில பேர் மரம் மாதிரி நிற்பானா சண்டை வரப்ப கூட பாருங்க, ஏன்டா மரம் மாதிரி நிற்கிற? அது பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்தில் டேய் மரம் மாதிரி நிற்காத, சொன்னதை கேளு, கேட்குதா இல்லையா நான் பேசுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மரம் என்னன்னா தலையாட்டாது. பூமரங்கள் சாமரங்கள்னு எழுதுவார் வைரமுத்து. சரி, இப்போ நம்ம வாங்க, பயனற்று மரம் போல நிற்பவன்னு யாரை சொல்கிறாங்க? அவ்வையார் யாரை சொல்கிறாங்க மூதுரையில்? அப்படின்னா கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். சபை நடுவே நீட்டோலை வாசியான் நின்றான் குறிப்பறிய மாட்டாதான் நன்மரம். இதாங்க பாடல். மரங்கள்னா இந்த கவைன்னா நினைக்கிளை, கவையாகி கொம்பு கொப்புன்னு சொல்கிறோம்ல, கொம்பாகி காட்டுக்கு நடுவில் நிற்கிதுல்ல, அது மரம் இல்லையா? அப்போ எது மரம் என்றால் சபை நடுவே. இப்போ ஒரு முக்கியமான பள்ளிக்கூடத்துலேயோ ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ ஒரு சபை நடுவே ரெண்டு விஷயத்தில் அவன் வந்து பிழை செஞ்சான்னா அவன் மறந்தானான். எப்படி? நீட்டோலை வாசியாதான். நீட்டோலை வாசியாதான் என்னென்னா ஓலைனா அந்த காலத்தில் வந்து அதான் பேப்பர். அந்த இதை படித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த காலத்து தந்தி வந்து அழுவாங்க, என்னான்னு பிரிக்காமலே, ஏன்னா படிக்க தெரியாது. அப்போ படிக்க தெரியாமல் நின்னோம்னா கல்லாத பெற்றோர்கள்ட்ட பையன் போய் கையெழுத்து வாங்கி போடுறான்ல, எப்பா என்ன எழுதியிருக்குன்னு கேட்பாரு, உனக்கு என்னப்பா போடு கையெழுத்து அப்படிமா. அப்போ அந்த வாசிக்க தெரியாமல் நின்னா என்னாகும்? அவர் எல்லாத்தையும் இழந்துருவார். நீட்டோலை வாசியாமல் நிற்பதோடு மட்டுமில்லாமல் குறிப்பறிய மாட்டாமல் நின்றால் அவன் தான் மரமா. குறிப்பறிய மாட்டால்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் வாய் விட்டு சொல்ல முடியாது. அப்படின்னு கண்ணை காட்டினா புரியணும், அப்படின்னு கையை காட்டினா புரியணும், திரும்பி பார்த்தா புரியணும். அதாவது ஒலியால், நல்லா கவனிங்க, ஒலியால் மொழியால், ஒலி வேற மொழி வேற, இது ஒலி, எப்பா இங்க வா, இது மொழி. சைகையால் கண் அசைவால் நாம் காட்டுகின்ற குறிப்பு எதனையும் புரிந்து கொள்ள முடியாமல் ஒருவன் நிற்பானையானால், நீட்டோலையும் வாசிக்க தெரியாமல் நிற்பானையானால் அவன்தான் மரமே தவிர காட்டுக்கு நடுவே கவையாகி கொப்பாகி நிற்கின்ற மரங்கள் மரங்கள் இல்லை. அதுலேயும் சில மரங்கள் பயனற்ற மரங்கள் மலை உச்சியிலும் காட்டுக்கு நடுவிலும் இருக்கும். ஆனால் இவன் மனிதனாக இருந்தாலும் கூட பயனற்ற மரத்துக்கு ஒப்பாவான். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இந்த பாட்டு இத்தனை விஷயத்தை சொல்லுது. அதாவது கல்லாத ஒருவன் அவன் வாழ்நாளில் எதற்கும் ஒப்பிட முடியாத அளவு இழிவாக கருதப்படுவான். கல்வி பயில்தல் என்பது பள்ளிக்கூடத்துக்கு போகிறது மட்டும் இல்லைங்க. இப்போ எனக்கே என்ன தெரியுங்களா, இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்போன் நம்ம வாங்கி வச்சுருக்கோம்னா அதில் புது விஷயத்தை என்னால் புரிஞ்சுக்கிற முடியலைன்னா எனக்கு கல்வியில் ஒரு வகையான அறியாமை இருக்குதுன்னு அர்த்தம். நரகம் என்பது தனி உலகம் இல்லைங்க, அறியாமை தான் நரகம். விவேகானந்தர் சொல்கிறார், சொர்க்கம் என்பதும் தனி உலகம் இல்லை, அறிவு தான் சொர்க்கம். அறியாமை என்னும் நரகத்திலிருந்து அறிவு என்னும் சொர்க்கத்துக்கு வருகின்ற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. அதனால் இந்த அறிவை பெற்றுக்கொள்ளுதல் மிக முக்கியம். இல்லாவிட்டு

நாம் இதுவரை கேட்டு ரசித்தும் வானில் கொள்ளுக்கட்டை மாவும் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொள்ளுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். நிலையத்தில் நேரம் காலை 8:31. தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலைகளில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: மரம் போல்தான் நம்மை மதிப்பார்கள் மற்றவர்கள். மூதுரை போன்ற, நல்வழி போன்ற ஏழிலந்தமிழில் வருகின்ற அரிய செய்திகளை படியுங்கள், பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: இன்னைக்கு ரசிக்கலாம் வைக்கிங் வணியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் விளக்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் வணியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை பொன்னியின் புதுப்புல நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-4242-4430 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திருப்பம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சி நடந்ததாக சேகர் அறிமுகமாகிறார். தருமபுரியிலிருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேகர், உங்களுக்கு ஒரு பாடம் கேட்டிருக்கீங்க. அந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா, லிக் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காரு அனிருத் ரவிச்சந்திரோட இசையில.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
5: என்ன உண்மையாவா?
6: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
7: மேலும் விவரங்களுக்கு
8: 1-800-419-1800
9: 1097.
10: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
11: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
12: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
13: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
1: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.

0: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: வங்க நாவலாசிரியர் சரத் சந்திரர் ஒரு நண்பர் அவர்கிட்ட வந்தார். வழக்கமாக எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் கேட்குற ஒரு கேள்வியை கேட்டார். நீங்கள் எழுத்துத்துறைக்கு வந்தது எப்படி? இதுதான் கேள்வி. அதை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்னார் சரத் சந்திரர். சும்மா சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னார் வந்தவர். சரி சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். நான் வந்து ரங்கூனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், சம்பளம் பத்தில. வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு பலசரக்கு கடை வைக்கலாம்னு நினச்சேன். என்னால் மளிகை கடை வச்சு சரியாக நடத்த முடியுமாங்கிற சந்தேகம் என் மனைவிக்கு. அதை சோதனை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக சில பொருள்களின் அளவு, அதோட விலை, இப்படி சிலதை சொல்லி எல்லாத்தையும் மனக்கணக்காக கூட்டி போட சொன்னாங்க. என்னால் சரியாக கூட்டி சொல்ல முடியல. உங்களால் மளிகை கடை நடத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னார். கேட்டவருக்கு சிரிப்பு வந்துட்டு தான். சரத் சந்திரர் ஒரு பக்கம் சீரியஸான நாவல்கள் சிறுகதைகள் எழுதியிருந்தாலும் அவருடைய இன்னொரு பக்கம் வேறு விதம். நண்பர்கள்கிட்ட பேசும்பொழுதும் சரி, அவர்களுக்கு கடிதங்கள் எழுதும்போதும் சரி, கேலியும் கிண்டலும் நகைச்சுவை உணர்வும் அதிகமாக இருக்கும். காந்திஜி ஒரு சமயம் கல்கத்தாவுக்கு வந்திருந்தார். தேசபக்தர்கள் பல பேர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது சரத் சந்திரரும் அங்கே இருந்தார். கிரண் சங்கர் ராய் அப்படிங்கிறவரும் அங்கே இருந்தார். அவர் சொன்னாராம், காந்திஜியோட பழகிய முதல் வங்காளி நான் தான். போயர் யுத்த காலத்தில் இவர் வந்து லண்டனுக்கு வந்திருந்தப்போ என்கிட்ட தான் வங்காள மொழி கற்றுக்கிட்டார் அப்படின்னாராம். உடனே சரத் சந்திரர் காந்திஜியை பார்த்து, இவர் உங்களுக்கு வங்காள மொழி கற்றுக் கொடுத்தது உண்மைதானா அப்படின்னாராம். ஆமான்னாராம் காந்தி. அதனால தான் உங்களால் வங்காள மொழி கற்றுக்க முடியல அப்படின்னாராம். எல்லாரும் சிரித்தாங்களாம். சரத் சந்திரர் சாம்தாபேர் அப்படிங்கிற கிராமத்தில் தங்கியிருந்தார் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக. அதுக்காக வந்து ஒரு கல்கத்தாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அதுக்காக புறப்பட்டார். அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து யாரோ அவரை கூப்பிட்டாங்க. இப்படி கூப்பிட்டவரை பார்த்து இன்னொருத்தர் யாரோ அதட்டி இருக்கிறாங்க. போகிறவரை ஏன் இப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு. ஏன் கூப்பிட்டா என்னன்னு கேட்டிருக்கார் சரத் சந்திரர். புறப்படுறவங்கள பின்னாடி இருந்து கூப்பிடுறது அபசகுனம், போகிற இடத்துல ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அவர். உடனே சரத் சந்திரர் சொன்னாராம், இதோ இவங்க என்னை இலக்கிய கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்களே, இதை விட வேறு என்ன ஆபத்து வந்துட போகுது அப்படின்னாராம். இப்படி சரத் சந்திரருக்கு இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு உண்டு. அவருடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். அங்கே ஒரு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சரத் சந்திரருக்கு இயல்பாகவே கச்சேரியில் நீண்ட ஆலோசனையெல்லாம் கேட்குறதுக்கு பொறுமை இருக்காது. அதனால் மெதுவாக பாட போகிறவர் எப்படி அப்படின்னு கேட்டிருக்கார். அவருக்கு ரொம்ப நல்லா பாட தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சரத் சந்திரர், பாட தெரியுங்கிறது சரி, பாட்டை நிறுத்த தெரியுமா, அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னாராம்.
0: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
3: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
4: ரிங்காரமிடம் ரிதம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிகழ்ச்சி நடத்தாக சீட்டு தருமபுரியிலிருந்து சேட்டு அறிமுகமாறார் வாட்ஸ்அப் வழியே அவங்களை அன்போடு வரவேற்கிறது. தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை சேட்டு அவர் ஒரு பாடம் கேட்டிருக்காரு, ஒரு புது பாட்டு மண்டாடி திரைப்படத்திலிருந்து ஒரு குட்டுங்க சூப்பரான ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.
1: சிலு சிலு வென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா.
2: நிலையத்தில் நேரம் காலை 9:00. தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: 2019 May 22 தொடங்கி June 14 வரை நாம் அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டிருந்தோம். அட்லாண்டா என்ற மாநிலத்தில் அமெரிக்க தமிழ்நாடு அறக்கட்டளை என்ற அமைப்பு நடத்திய மாநாட்டில் நமக்கு மாட்சிமை விருது வழங்கி பெருமைப்படுத்தினார்கள். பிரம்மாண்டமான அரங்கம், 2000 மேற்பட்ட அமெரிக்க தமிழர்கள் குழுமியிருந்தார்கள். நம்முடைய கல்வி, சமூகத்தொண்டு, மனிதநேயப் பணிகளை பாராட்டி அரங்கமே எழுந்து நின்று கரவொளி எழுப்ப அந்த உயரிய விருதை வழங்கிய போது நாம் நெகிழ்ந்து போனோம். நம் விலாசம்

0: வந்த அந்த விருது இன்னும் நாம் ஆற்ற வேண்டிய பணிகளும் கடமைகளும் மழையென காத்திருக்கின்றன என்ற உணர்வை நமக்கு அழுத்தமாக ஏற்படுத்தியது. அமெரிக்க பயணம் நமக்கு கற்றுத்தந்தது ஏராளம். நம் தமிழ் மக்கள் அங்கே தேனீக்களைப் போல உழைத்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போகிறார்கள். எந்த வீட்டிலும் சொந்த வேலைக்கு பணியாட்கள் கிடையாது. காரோட்ட தனியாக ஓட்டுநர்கள் வைத்துக் கொள்வது கிடையாது. தோட்ட வேலையிலிருந்து சமையல் வேலையிலிருந்து எல்லாவற்றையும் அனைவருமே சேர்ந்து செய்கிறார்கள். எல்லா வேலைகளையும் தாங்களே செய்து கொள்ள பழகிக் கொள்கிறார்கள். நாம் உதவியாளரின்றி தனியாகச் சென்ற முதல் வெளிநாட்டு பயணம் அது. அமெரிக்காவில் உள்ள பல இடங்களுக்கு சில நேரங்களில் விமானத்திலும் பல நேரங்களில் காரிலும் பயணம் செய்தோம். ஒரு நாள் ஹூஸ்டன் நகரிலிருந்து ஃபிலடெல்பியாவுக்கு விமானத்தில் சென்றோம். விமான நிலைய முகப்புக்கு செல்லும் தூரம் மிக நீளமானது. மொழி தெரியாது. உதவியாளர் எவரும் உடன் இல்லை. நம்மை வரவேற்க தமிழ்நாடு அறக்கட்டளையின் தலைவர் சோமசுந்தரம் முகப்பில் காத்திருந்தார். அந்த இடம் வரை நம்மை சக்கர நாற்காலில் அழைத்து போக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவற்றை இயக்கிக் கொண்டிருந்தவர்கள் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்மணிகள். ஒரு பெண்மணி நம்மை சக்கர நாற்காலில் அமர வைத்து அதை வேகமாக ஓட்டினார். ஒரு காரைப் போல அது ஓடியது. அவர் ஆங்கிலத்தில் நீங்கள் எங்கே போக வேண்டும், யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு நாம் சொன்ன பதில் அவருக்கு புரியவில்லை. முகப்பில் காத்திருந்த நம் சோமசுந்தரம் அருகே வந்தார். அவரிடம் நாம் சொன்னோம், நீங்கள் மட்டும் வரவில்லை என்றால் இந்த அம்மையாரின் இல்லத்தில்தான் நான் தங்கியிருப்பேன் என்று நாம் சொன்னதை அந்த பெண்மணியிடம் அவர் சொன்னார். அந்த பெண்மணி, இவர் எங்கள் இல்லத்தில் தங்குவதாக இருந்தால் அதைவிட மகிழ்ச்சியான ஒன்று வேறு என்ன இருக்க முடியும் என்றார். இது அவர்களின் பண்பட்ட உபசரிப்பு. வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்மணிகள் எத்தனை தடைகளையெல்லாம் தாண்டி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது புரியும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: பயம் வரும் பாதையில்தான் தைரியம் பிறக்கிறது. ஒரு அடி முன்னே வைத்தாலே வாழ்க்கை அழகாகிறது. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:05.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நம்ம வாழ்க்கையில் சில நேரம் இது சரியாக நடக்குமா, நம்மால் முடியுமா, ஏதாவது தப்பாக நடந்துடுமா அப்படின்னு ஒரு சின்ன பயம் பெரிய தடையாக மாறிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட எதற்கெடுத்தாலும் பயம் இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி வானலையில் வசந்தம் நம்ம பேச போகிறோம். எதற்கெடுத்தாலும் பயம் இதுதான் இன்றைக்கான தலைப்பு. பயம் அப்படின்றது நம்ம பலவீனப்படுத்துவதற்காக மட்டும் வருகின்ற உணர்வு கிடையாது. சில நேரங்களில் அது நம்ம எச்சரிக்கவும் செய்யுது. ஆனால் அந்த பயமே நம்முடைய ஒவ்வொரு முடிவையும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம ரொம்ப தயங்க ஆரம்பிச்சிடுவோம். புதிய மனிதர்கள்கிட்ட பேசுறதுக்கு பயம், தனியாக ஒரு முடிவு எடுக்க பயம், தவறு செஞ்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயம், நம்ம எடுக்கிற முடிவால் என்ன நடக்குமோ அதை நம்மளால் சமாளிக்க முடியுமோ அப்படின்ற பயம், மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த விஷயத்தை நம்ம செஞ்சால் இதுக்காக என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயம், இந்த மாதிரி எதற்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம எப்பவும் மறக்கக்கூடாது, நம்ம நினைவில் வச்சுக்கணும். பயம் இல்லாதவன் தைரியசாலி கிடையாது. பயம் இருந்தாலும் அதை கடந்து முன்னேறுபவன் தான் உண்மையான தைரியசாலி. அப்படிப்பட்ட நம்மோட பயத்தை ஒரே நாளில் முழுமையாக விரட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நேற்று பயந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, இன்னைக்கு தயங்குற ஒன்றை நாளைக்கு ஒரு அடி முன்னே எடுத்து வைக்க முடியும். சின்ன சின்ன முயற்சிகள் தான் பெரிய தைரியத்தை உருவாக்கும். அதனால இன்னைக்கு வந்து வானலையில் வசந்தம்ல எதற்கெடுத்தாலும் பயம் இந்த தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். நேர்களாக நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 043 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேர்கள் 043 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 இந்த எண்களில் அழைத்து நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயந்துருக்கீங்க, அதிலிருந்து எப்படி அந்த விஷயத்தை கடந்து வந்திருக்கீங்க, எப்படி அதெல்லாம் உங்களோட பயத்தை ஒதுக்கி வச்சு ஒரு விஷயத்தை தைரியமாக செஞ்சுருக்கீங்க, அதில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை எல்லாம் பதிவிடலாம். இப்போ நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் அக்கமனி பஞ்சாயத்து தாசனம்பட்டியில இருந்து சித்தன்.
0: சொல்லுங்க சித்தன் ஐயா, எதற்கெடுத்தாலும் பயம் இதுதான் இன்னைக்கான தலைப்பு.
1: எதுக்கு எடுத்தாலும் பயம்னா, ஃபர்ஸ்ட் மூணு பயம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல நம்ம சேத்துறாங்க. ஸ்கூல்ல சேத்தும்போது ஆசிரியர் என்ன அடிச்சு விடுவாங்களான்னு ஒரு பயம், ஃபர்ஸ்ட் பயம். அதுக்கு பிற்பாடு தாய் தந்தை கிட்ட ஒரு பயம். மூன்றாவது வெளியில பார்க்கும்போது பயம், தெரியாத தவறுகளை செஞ்சுட்டு அடிச்சு விடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம். அந்த பயத்தை நம்ம பயமாக எடுத்து கூடாது. அதை எடுத்து அழகாக விசாரித்தா நம்ம தைரியமா தைரியமா எங்க போனாலும் சாதிக்க முடியும். பயந்துட்டே நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. பயந்துன்னா எதுவும் சாதிக்க முடியாதுங்க.
0: கண்டிப்பா
1: துணிவே இறங்கினா துணிவே துணையா இருக்கு. எப்ப எங்கமே துணிஞ்சு ஒரு வேலை செஞ்சா அந்த வேலை நன்றாக நடக்கும்.
0: கண்டிப்பா நம்ம மேல நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்த தைரியமா செய்யணும். எதுக்கும் பயப்படக்கூடாது சரிங்களா?
1: இணைப்புல பேசலாம், ஒரு நம்பிக்கை இணைப்பு புடிச்சுங்க பேசலாம்.
0: வணக்கம்.
2: இந்த சகோதரிக்கு இனிய வணக்கம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிமா.
0: சொல்லுங்க தேன்மொழிமா.
2: பயன்ற மூச்சு எழுத்து, அந்த மூச்சிலே மூன்று எழுத்துங்கிதுமா.
0: கண்டிப்பா
2: பயம் இல்லாத எப்படிமா போய் நாம நெருப்புன்னு தெரியாத வயசுல கூட நெருப்புன்னு தெரிஞ்சு போய் தொடறேங்க. அதுக்கு அதனுடைய வர கசப்புகளை தெரிஞ்சுதாமா அது தப்புன்னு நாம தெரிஞ்சுக்கிறோங்க.
0: கண்டிப்பாதான். ஆனா அந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பயத்தோட நம்ம ஒதுங்கி போறதை விட சரி செஞ்சு பாப்போம் அப்படின்னு சொல்லி பயத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு செஞ்சு பாக்கணும்.
2: இப்ப துணிச்சல் இருக்கு, நம்ம பயன்றத மத வச்சுக்கணும், பயத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கணும். அந்த இடத்துல அது அது 50%னா துணிச்சலுன்றதையும் 50% நாம வச்சுக்கணும்மா.
0: கண்டிப்பா
2: வர வெற்றி அது வெற்றியா தோல்வி அந்த இடத்துல ஒரு பாடத்தை கத்துக்கிறதுக்கோ

0: அதாவது நம்ம அந்த இடத்துல கால் வைக்கணுமா.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிம்மா நன்றி. அடுத்ததை நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆறுமுகம்.
1: சொல்லுங்க ஆறுமுகம் ஐயா.
2: இனிப்பில ரொம்ப நாள் இருந்து டைப் பண்ண இன்னைக்குதான் நிகழ்ச்சி அந்த லைன் கட்டி, அதனால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது.
1: சந்தோஷங்க ஐயா, சொல்லுங்க. எதற்கெடுத்தாலும் பயம் இந்த தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்.
2: ஆமா மேடம்.
1: சரிங்க.
2: சரி மேடம்,
1: நன்றிங்க ஐயா நன்றி. அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: காலை வணக்கம் மேடம். என்னை முருகேசன், காமராஜ் நகர் மருதேல்.
1: சொல்லுங்க ஐயா முருகேசன் ஐயா.
3: பயம் அப்படின்னா ஒரு தொழில் பண்றோம், அந்த தொழில் பண்ணும்போது வெற்றி பெற்ற பரவாயில்ல, பயந்துனே நம்ம தொழில் பண்ணும்போது ஒரு முயற்சி சேரக்கூட பண்ண மேடம். ரெண்டாவது அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பயம், சரி வியாபாரத்துக்கு பயம் நல்ல பயம் வந்தா பரவாயில்ல சந்தோஷம் சொல்லலாம், அது கொஞ்சம் தேசம் வச்சுட்டோம், அது ஒரு வாய்ப்பு.
1: நன்றிங்க ஐயா நன்றி. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். அவங்க இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: ஆயிஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்ம

0: வெறும் 636-807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும். உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: நேரம் பார்த்தீங்கன்னா 9:24 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு எதற்கெடுத்தாலும் பயம் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கூட நிறைய பேர் பழகியிருப்போம். அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை செய்கிறதுக்குமே வந்து ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப தயங்கி நிற்பாங்க. சின்னதாக ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு உதவி கேட்கறதுக்கு கூட, இதை நம்ம இப்போ போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு உதவி பண்ணுவாங்களா, இல்லை இது கூட நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்களே, இதை கூட நம்மளை செய்ய சொல்கிறாங்களே, நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லி 1000 கேள்விகளை தனக்குள்ளவே யோசிச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை செய்யாமே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நேரங்களில் ஒரு சரியான முடிவை நம்ம பயம் காரணமா எடுக்காம நிறைய விஷயங்களை இழந்தும் இருப்பாங்க. அந்த மாதிரி எதற்கெடுத்தாலும் பயப்படுறவங்கள நீங்க பார்த்திருந்தீங்களாங்களோ, இல்ல உங்களுக்கு அவங்க அந்த பயத்தினால ஏற்பட்ட அனுபவத்தையோ நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். நம்ம பண்பலையில் அழைத்து பேசி பகிர்ந்துக்க எண்கள் பார்த்தீங்கன்னா, புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றவரையும் 94 86 81 10 25 இந்த 2 எண்கள்லையும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றவரையும் 94 86 65 20 25 இந்த எண்கள்லையும் அழைத்து பேசலாம். இன்னைக்கு வானலையில் வசந்தம், எதற்கெடுத்தாலும் பயம். அடுத்ததா நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வானொலி பெட்டி அளவு குறைச்சிட்டு பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீதர். ஜருகுல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க ஐயா, எதற்கெடுத்தாலும் பயம். சொல்லுங்க ஐயா.
6: மேடம், பயங்கிறது வாழ்க்கையில கண்டிப்பான முறையில வேண்டும். தவறுகள் செய்யும் போது நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருடைய இருக்கணும்
5: கண்டிப்பா. ஆனா எல்லாத்துக்குமே பயம்ன்றது இருக்க கூடாது இல்ல?
6: எல்லாத்துக்குமே பயம் வேண்டாம். துணியணும். தவறுகள் நடக்கிறது தட்டி கேட்கறதுக்கு பயம் வேண்டாம். ஆனா நாம தவறு செய்யும் போது நமக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு தவறு செஞ்சுட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது நம்மளுடைய சந்ததியினரையோ அல்லது நமக்கே அது கண்டிப்பா விளையாக முடியும். முற்பகல் செய்யும் பிற்பகல் கண்டிப்பான முறையில் விளையும்.
5: சரிங்க ஐயா.
6: அதனால இருக்க வேண்டிய இடத்துல பயம் இருக்கும், இல்லாத வேண்டிய இடத்துல பயம் இருக்க கூடாது.
5: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
6: நன்றி.
5: அடுத்த நேயர் வணக்கம்.

0: இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் பயம் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்திமா சொல்லுங்க.
1: எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடாதுங்க. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு மட்டும்தான் பயப்படணும். தைரியமா உங்களோட பேசுறதே கூட தைரியமா பேசுறதே ஒரு பெருமை தாங்க.
0: கண்டிப்பா. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா போன் பண்ணி பேசுறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க, நம்ம பேசலாமா நம்மளால பேச முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்ம பேசணும் அப்படின்னா அந்த பயம் நம்மள மீறி போயிடும் இல்லையா?
1: ஆமாங்க. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறத மட்டும் விட்டுட்டு எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு மட்டும்தான் பயப்படணும்.
0: சரிங்கம்மா.
1: எந்த கஷ்டம் இருந்தாலும் தைரியமா செஞ்சாக்கா துணிவே துணையுங்க.
0: சரிங்கம்மா, இணைப்புல இருந்ததற்கு நன்றி.
1: நன்றிங்க.
0: அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் பாலக்கோடு அன்பு பேசுறேன்.
0: சொல்லுங்க அன்பு ஐயா.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. பயம் வந்து இப்ப நம்ம பாபு சொன்னாரு, அருமையா சொன்னாரு, அந்த செய்திதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நம்ம யாரும் இல்ல, நாம மட்டும் தனியா இருக்கிறோம். இந்த தவறு செஞ்சா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு சில தவறுகள் செய்யறவங்க போது நமக்கு உண்மையிலே மனசாட்சிக்கு நம்ம பயப்படணும். நாளைக்கு நமக்கு அதனால மன அளவுலயோ உடல் அளவுலயோ நிறைய பாதிப்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் தெரிஞ்ச என்ன தெரியல என்ன, நாம நேர்மையா இருக்கணும்ன்றதுல இருக்கணும். தவறுன்ற ஒரு இடத்துக்கு போகும்போது மட்டும் பயம் இருக்கணும். தவறு இல்லாம மற்ற எல்லா விஷயத்திலயும் பயப்பட தேவையில்லை. ஆனாலும் ஒரு மின்சாரம், ஒரு நெருப்பு, இல்ல ஒரு பெரிய விபத்து, இந்த மாதிரி இடத்துங்களை பார்க்கும்போது எனக்கு கூட பயம் வருதுமா. அதாவது அந்த விபத்தை பார்த்துட்டா மனசுல இருந்து அது அகல மாட்டேங்குது, அது பயம் வருது. அந்த இடத்துக்கு போறதுக்கே இல்லை. அதனால செய்தியா மட்டும்தான் படிக்கிறோம், அந்த மாதிரி பாக்குறது இல்ல. அதனால இந்த விபத்துகளை தவிர்க்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் வேகமா போறது, ஏதாவது ஒன்று ஆயிட்டா என்ன பண்றதுன்னு பிள்ளைங்களை வெளியில அனுப்புறோம், இல்ல பெரியவங்க வெளியில போறாங்கன்னு போது நம்ம மனசுல ஒரு பயம். திரும்ப வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வீட்டுல இருக்கிறவங்க ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க, ஒரு மனசுல பயம் வருது. ஏன்னா நாட்டுல அதிகமா நடக்கும்போது அந்த பயம் இருக்குது.
0: கண்டிப்பா
2: தேவையான பயமா தான் இருக்கு.
0: நம்ம வந்து எப்பயுமே வாகனம் ஓட்டும் போது ஆகட்டும், இல்ல மின்சாரத்து கூட வேலை செய்யும் போது ஆகட்டும், மனசுல ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம வேகமா போக கூடாது, அது ஆபத்து. மின்சாரத்தை நம்ம இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கோம், அதையும் பொறுப்பா செய்யணும், கவனத்தோட செய்யணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருக்கணும். அந்த சில விஷயங்கள்ல பயம்ன்றது கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பாங்க. நன்றிங்க ஐயா இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: ஐயா வானொலி பெட்டி அளவு குறைச்சிடுங்க.
3: ஒரு விஷயத்தை செய்யும் போது பயப்படுறோம். ஆனா எதனால நம்ம பயப்படுறோம்னா, ஐயோ நம்மளால இதை ஆயிடுமோ, இதை பண்ணிடுவோமோ, வண்டி ஓட்டும் போது கூட ஒரு பயம் இருக்குதுங்க. அது கொஞ்சம் சுதானமா நிதானமா போயிட்டா ஒண்ணு இல்லைங்க. கொஞ்சம் நம்ம கட்டு கிடையாம போயிட்டாதான்
0: கொஞ்சம்
3: பயப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால பயம் இருக்கணுங்க, ஆனா வாழ்க்கையில பயம் இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து.
0: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா இணைப்பில் இருந்ததற்கு. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் எதற்கெடுத்தாலும் பயம் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
4: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
5: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10 மணிக்கு தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், அதனைத் தொடர்ந்து 10:05 நீங்கள் கேட்டவை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: சந்தன்கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 9:38 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு எதற்கெடுத்தாலும் பயம், இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு சின்ன தயக்கம், ஒரு சின்ன பயம் நம்மளை அந்த முடிவை எடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தும். பார்த்தீங்களா, அந்த நேரங்களில் அந்த பயத்தை விட்டு துணிஞ்சு இந்த முடிவை நம்ம எடுப்போம். இது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அப்படி இல்லைனாலும் அதற்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்றத யோசித்து முன்னேற்பாட்டோட ஒரு முடிவை எடுத்து நம்ம செயல்படணும். அந்த எதற்கெடுத்தாலும் பயம் அப்படின்றத அந்த இடத்துல கண்டிப்பாக தகர்த்து எரிஞ்சால் மட்டும்தான் ஒரு வெற்றியை நோக்கி நம்மளால போக முடியும், நம்மளோட அடுத்த அடியை எடுத்து வைக்கவும் முடியும். இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், எதற்கெடுத்தாலும் பயம். அடுத்ததான் நம்ம கூட நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் பே கொள்ளையில இருந்து மூர்த்தி பேசுறேன்.
3: சொல்லுங்க மூர்த்தி ஐயா.
4: கண்டிப்பா பயம்ன்றது வேணும் மேடம். எனக்கு பிகர் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் என்ன சொல்றதுன்னா, ஒரு புடவை எடுக்குவாங்க, ஒரு துணி கிடைக்கா ஏதோ ஒரு கடைக்கு போனா ஒரு சிம்பிளா தான் எடுத்துன்னு
3: வருவாங்க.
4: அது குடும்பத்தை காப்பாத்தணுன்ற ஒரு சூழ்நிலை அந்த பையன் இருந்துச்சு. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா வண்டி எடுக்கட்டும், புடவை எடுக்கட்டும், துணி எடுக்கட்டும், எதுக்கு வந்து பயப்படுறதில்ல. அதே மாதிரி ஒரு குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைச்சவங்கலாம் அந்த காலத்துல குடிக்கிறதுக்கே அப்ப வந்து கம்மியா தான் சாப்பிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சகலமும் சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி பயம் இருந்தா அந்த மாதிரி எல்லாம் குடும்பத்துக்கு வந்து அந்த தொந்தரவு கொடுக்கவே மாட்டாங்க.
3: கண்டிப்பாங்க ஐயா, தேவைப்பட வேண்டிய இடத்துல பயம் கண்டிப்பா தேவை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு துணிக்கடையில போய் துணி எடுக்கிறோம், வீட்டுக்கு வந்து அதை பார்க்கும்போது அதில் ஏதாவது சின்னதாக ஒரு கிழிஞ்சதோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, அதை திரும்ப நம்ம போய் மாற்றணும். அந்த இடத்துல இப்போ நம்ம இதை கொண்டு போய் துணிக்கடையில் கொடுத்தோம்னா அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளை ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, இப்போ நம்ம போய் கேட்டோம்னா வாங்கிப்பாங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு பயப்படுறாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பயம் தவறானது இல்லைங்களா?
4: ஆமாங்க மேடம்.
3: நன்றிங்க ஐயா. அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
5: காலை வணக்கமா.
3: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
5: கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்குட்டி தென்னை விவசாயி முருகனம்மா.
3: சொல்லுங்க முருகன் ஐயா.
5: பயம், பயம் இருக்குன்னுமா? எப்ப இருக்குனாக்க, வாதகிட படிக்கும் போது பயம் இருக்கும், எப்பதான் எக்ஸாம் பாஸ் பண்ணுமா? ரெண்டாவது என்னுடைய அனுபவத்தை சொல்றமா.
3: சொல்லுமா? சொல்லுங்க ஐயா.
5: 1977 நான் தேனாமேட்ல வந்து டிஏஜி எல் என் வெங்கடேசன் கார் ஓட்டணுமா. கார் ஓட்டமா பயந்து பயந்து ஓட்டினேன். என்ன அவரு டிஏஜி என்ன பயந்து பயந்து ஓட்டுற, என்ன உனக்கு டிஎல் இருக்கான்னு சொன்னாரு. ஐயா இல்லைங்க, டிஎல் இல்லைங்க, டிஎல் எடுத்துட்டு ஓட்டு, அப்பதான் உனக்கு பயம் தெரியும் அப்படின்னு சொன்னாரு. உண்மையே என் வாழ்க்கை மறக்க முடியாத நிகழ்ச்சிமா.
3: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
5: நன்றிமா.
3: அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், பொம்படியில இருந்து மகேந்திரன் பேசுறேங்க.
3: சொல்லுங்க மகேந்திரன் ஐயா.
6: நம்ம ஒரு இடத்துல பொது இடத்துல ஒரு தவறு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை தட்டி கேட்கறதுக்கு வந்து நம்ம பயப்படக்கூடாது மேடம். நான் ஒரு நிறுவனத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல உட்காந்து மது அருந்திட்டு இருப்பாங்க. ரெகுலர் வந்து காவல்துறை டியூட்டியே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் கடந்து போவாங்க, நமக்கு எதுக்கு இது அப்படின்ற மாதிரி. ஆனா நான் அந்த இடத்துல போயிட்டு தைரியமா கேட்பேங்க, இது தவறான ஒரு செயல், தயவு செய்து வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மக்களாகி நாம நமக்கு எதுக்கு அப்படின்றது ஒதுங்கி போக கூடாதுங்க.
3: கண்டிப்பா அந்த தவறு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு தைரியமா போய் கேக்குறது அப்படின்றது அடுத்து பெரிய தவறு நடக்காம இருக்கிறதுக்கான வழிவகையா கூட அமையலாம். நன்றிங்க ஐயா இணைப்பில் இணைந்ததற்கு.
6: நன்றி.
3: அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க?
7: சொல்லுங்க
3: சௌதாமணி.
7: வாழ்க்கையில பயப்படாத வாழணுமா, ஆனா இருந்தாலும் பயப்பட்டு வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை.
3: நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம்.

0: வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் வணக்கம்.
1: காலை வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பொம்படி விடிவெளி நகர்ல இருந்து மோகனா பேசுறேங்க மேம்.
0: சொல்லுங்க மோகனா, எதற்கெடுத்தாலும் பயம், நீங்க அந்த மாதிரி எதற்கெடுத்தாலும் பயப்படுவீங்களா?
1: எதற்கெடுத்தாலும் பயன்றது ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து விளையாட்டா இருக்குங்க மேம். எனக்கு பள்ளி தவக்கல பார்த்தா ரொம்ப பயங்க மேம் இன்னை வரைக்கும். இது இது இதை விட ஜென்ரலா வந்து பயன்றது வந்து எல்லா இடத்துலயும் பயந்துட்டு இருந்தா அது வாழ்க்கையில ஒத்து வராது மேம். பயப்பட வேண்டிய இடத்துல பயப்படணும். பயப்படாம ஒரு சில நேரங்கள்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒருத்தர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கோ இல்ல எதுக்குமோ பயந்து, அதாவது பயம் தயக்கம் இதெல்லாம் இருந்தா வாழ்க்கையில வந்து நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியாதுங்க.
0: கண்டிப்பா பயத்தை தாண்டி துணிஞ்சு வெளியே வரணும் இல்லைங்களா?
1: ஆமாங்க மேம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஹெல்த் இஷ்யூ, இல்ல ஏதோ நம்ம வீட்டுல யாரும் இல்ல, ஒரு பைக் இல்ல, எந்த ஹெல்ப்பும் இல்லைன்னா நம்ம நெய்பர்ஸ் கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறதுல ஒரு தப்பு இல்ல. சடனா அந்த நேரத்துக்கு அந்த உதவியை வந்து நம்ம வாங்கிக்கலாம்.
0: கண்டிப்பா
1: அது மாதிரி அந்த பயம் தயக்கம் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அது இல்லாம நம்ம செயல்பட வேண்டிய இடத்துல செயல்பட்டாதான் லைஃப் நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பாம்மா. இப்போ நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே இருப்போம், நம்ம நமக்காக ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கணும் இல்லை ஹாஸ்பிட்டலே போகணும் அப்படின்னா ரொம்ப யோசிப்போம், நமக்காக நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே நம்ம கூட இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த நேரத்தில் பயம் தயக்கம் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவங்களை ஹாஸ்பிட்டல் சேர்த்தே ஆகணும், பக்கம் யாரையாவது ஹெல்ப்பு கூப்பிடுவோம், டக்குன்னு போவோம், நாமளே போய் பார்ப்போம், எல்லாமே பண்ணுவோம் துணிஞ்சு அந்த நேரத்தில் இல்லைங்களா? அந்த மாதிரியான நேரங்கள்ல பயம் அப்படின்றது நம்மள விட்டு ஓடி போயிடும். நன்றிமா இணைப்பில் இருந்ததற்கு.
1: வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: காலை வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: கல்யம்புத்தூர் கலைச்செல்விங்கம்மா.
0: சொல்லுங்க கலைச்செல்விமா.
2: அம்மா நான் 2005 இருந்து வானொலி கேட்டுட்டு இருக்கேங்கம்மா.
0: ம்,
2: ஒரு வருஷம் 2005-6 வரையிலுமே நான் அதுல போயிட்டு கலந்து பேசறதுக்கு ஒரு பயம் எனக்கு, ஒரு தயக்கம். போய் பேசினா என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆண்டு காலத்தை ஓட்டி
0: விட்டேன்.
2: அப்புறமா முள்ள முள்ள போயிட்டு பேசி அப்படியே பேச பேச பேச எனக்கு நல்லா பழகிடுச்சுங்கம்மா.
0: அந்த பயத்தை ஒரு நாள்
2: பயத்தெல்லாம் விட்டுட்டேங்கம்மா.
0: ஒரு நாள் அந்த பயத்தை தாண்டி வெளியே போய் தான் பாப்போமே அப்படின்னு வெளியே வந்து ஃபோன் பண்ணிட்டீங்க.
2: பயந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதுங்கம்மா.
0: சரிங்கம்மா, அழகா சொன்னீங்க. இனிப்பில் இருந்ததற்கு நன்றி. ஒன்பது 9:45, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும், 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:54 ஆகிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு எதற்கெடுத்தாலும் பயம் இந்த தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். தம்பையில இருந்து ரஜினி பேசுறேன்.
2: சொல்லுங்க ரஜினி ஐயா.
3: பயம்ன்றது எந்த வேலையா இருந்தாலும் நாம கரெக்டா செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குங்க.
2: கண்டிப்பா
3: கண்டிப்பா வாழ்க்கையில.
2: நன்றிங்க ஐயா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம். டிஎன் ராம், தேங்காய் மரத்தை பத்தி
2: சொல்லுங்க ஐயா.
4: பயம்னா வந்து எதுக்கும் பயக்கூடாது. தவறு செஞ்சா மட்டும்தான் தவறு செஞ்சா மட்டும்தான் நாம பயிரணும். உதாரணம் வந்து எங்க ஒரு மாடே ஒண்ணு நிறைய பாய்ச்சல, அத வந்து எங்க வீட்டுக்காரி மட்டும்தான் பிடிக்க முடியும், யாரும் பிடிக்க முடியாது. எங்கேயும் எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்க முடியாது. ஒரே ஆளு பிடிக்கணும்னா எத்தனை நாளைக்கு பிடிச்சிருக்க முடியும்? 4 நாளைக்கு அந்த மாட்டை பிடிச்சி அடிச்சு இல்ல ஓட்டு ஒட்ட வச்சு ரெடி பண்ணி அப்படியே நீர் எழுதி பண்ணி அதை ஒரு வணக்கத்துக்குதான் வந்துருதாம்மா. அந்த மாடு ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்குது.
2: தைரியமா மாட்டை தாஜா பண்ணி உங்ககிட்ட சேர வச்சிட்டீங்களா?
4: இப்ப வந்து நிகழ்ச்சிக்கு வந்து வீட்டுல எங்க போவாங்க வருவாங்க. நானும் என்னுடைய தொழிலுக்கு நான் போயிட்டு வருவோம்மா.
2: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
4: நன்றி.
2: அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்மா, நான் சுகந்தி அன்பழகன் பேசுறேன் மேம்.
2: சொல்லுங்க சுகந்தி.
5: பயமா? பயம் தோல்வியின் அடையாளம் தயக்கம் மேம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். தயக்கம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும், பயம்ன்றது வேற தயக்கம்ன்றது வேற இல்லைங்களா? இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல துணிந்தவனுக்கு தூக்கும் எடை பெரியது இல்லைன்னு சொல்லுவாங்க மேம். துணிச்சலோட எதையுமே செயல்படணும். பயப்ப ஒரு திடீர்னு ஒரு பாம்பை பாக்குறான், அந்த இடத்துல பயந்துதான் ஆகணும்.
2: கண்டிப்பா
5: அது மாதிரி பயப்பட வேண்டியதுக்கு பயம் இருக்கணும், துணிச்சலா செயல்பட வேண்டியதுக்கு செயல்படணும் மேம். இதுதான் மேம் என் கருத்து.
2: நன்றிமா, நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் காலை. வணக்கம்.
2: வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
6: பூத்துப்பள்ளத்துல இருந்து வெண்ணிலா பேசுறேம்மா.
2: சொல்லுங்க வெண்ணிலாமா.
6: ஹலோ
2: சொல்லுங்க வெண்ணிலாமா.
6: தலைப்பு
2: பார்த்தேன், எதற்கு எடுத்தாலும் பயம்,
6: பயப்படக்கூடாது. பயப்படுறதுக்கு பயப்படணும். வாழ்க்கையே பயமா இருந்தா எதையும் சாதிக்க முடியாது.
2: கண்டிப்பா.
6: அதனால வாய்ப்புக்கு நன்றிமா.
2: நன்றிமா, நன்றி.
6: வணக்கம்.
2: அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
7: அம்மா வாழ்க வளமுடன்.
2: வணக்கம்.
7: திருச்சி மாவட்டம் பெருகமணியில இருந்து வீரி முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
2: சொல்லுங்க ஐயா.
7: எதை கேட்டாலும் பயம் அப்படின்னு
2: சொல்றீங்க.
7: அதை கேட்டோட எனக்கு சிறு பார்த்த சின்ன பிள்ளைனா ரொம்ப பயப்படுவேமா. இருட்டுக்கா ரொம்ப பயமா இருக்கும். அப்ப நம்ம கடை நம்ம ஊர்ல வீர சொந்த ஊர் வந்து வீர சொல்லணும். இங்க இருந்து கடைசியில இருந்து இருந்துட்டு கடைசி ஒரு 8 மணி போல வருவான் வீட்டுக்கு. வரும்போது பார்த்தா கொஞ்சம்

எல்லாருக்குமே வந்து ஒரு கட்டத்துல அந்த இருட்டை பார்த்து கண்டிப்பா பயந்த ஆளுங்க நான் பயப்பட்டதே கிடையாதுன்னு சொல்ற ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஒரு காலத்துக்கு

0: எல்லாருக்குமே வந்து
1: அதனால
0: ஒரு
1: தான் உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்குது.
0: எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துல அந்த இருட்டை பார்த்து கண்டிப்பா பயந்த ஆளுங்க. யா நான் பயப்பட்டதே கிடையாதுன்னு சொல்ற ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஆனா
1: ஆமா
0: ஒரு ஒரு
1: ஆமாமா
0: ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்ம அந்த பயத்தை தாண்டி இருட்டுல நிறைய வேலைகள் நடந்து தனியா வரதாகட்டும்.
1: இப்ப நினைச்சா கூட உங்களுக்கு சிரிப்பு தான் வருது.
0: ஆமாங்க ஐயா, நன்றிங்க ஐயா இணைப்பில் இருந்ததற்கு.
1: நன்றி நன்றிங்கம்மா.
0: அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: மங்களூர் ராஜசேகர்மா.
0: சொல்லுங்க ராஜசேகர் ஐயா.
1: ஏதாவது ஒரு விஷயம் என்னன்னா, பயப்பட வேண்டியது கண்டிப்பா பயப்படணுமா.
0: ம்
1: ஆனா வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பயந்துதான்
0: வச்சுக்கோங்க.
1: நம்மளை பயந்தா கூட பட்ட மட்டும் கிடையாது, நம்மளை எதுலயுமே வச்சுக்க மாட்டாங்க, வீட்லயும் நம்மள வந்து பின்னாலதான் நம்ம இருக்க போறோம். அதனால பயப்பட வேண்டியது கண்டிப்பா பயப்படணுமா.
0: சரிங்க ஐயா,
1: எல்லா விஷயத்தையும் பயப்படுறதுங்கிறது தவிர்க்கிறது நல்லா வச்சுக்கோமா.
0: நன்றிங்க ஐயா. இன்னைக்கு வானலையில் வசந்தம், எதற்கெடுத்தாலும் பயம், இந்த தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்று மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: பயம் கதவை தட்டலாம், ஆனால் கதவை திறப்பதா, தைரியத்தோடு முன்னேறுவதா அப்படின்ற முடிவு எப்பவுமே நம்ம கையில தான் இருக்கணும். பயம் அப்படின்றது நம்மளை ஓட விடக்கூடாது. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன தைரியத்தோட முன்னேறி போனோம் அப்படின்னா வாழ்க்கை நிச்சயம் நமக்கான அழகான பாதையை திறக்கும். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் எதற்கெடுத்தாலும் பயம் இந்த தலைப்பில் தான் வழம் வந்தது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 10:01. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
4: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன், அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிற முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
5: விடுவிடுவென வீட்டிற்குள் வந்து நண்பர் புகழ்மதி, யாராவது முன்பின் தெரியாதவர் உங்களிடம் வந்து உங்கள் முகவரியை கேட்டால் கொடுத்து விடாதீர்கள் என்று படபடவென சொன்னார். ஏன், என்னாச்சு புகழ்மதி, ஏன் இந்த பதட்டம் நான் கேட்டேன். ஒன்றுமில்லை, நேற்று காலை நான் டவுன் பஸ்ஸில் போய்க் கொண்டிருந்த போது ஓர் ஆள் அவசரமாக ஏறி என் காலை டயர் செருப்பு போட்டிருந்த காலால் மிதித்து

0: போட்டான், வழி பெருக்க முடியாமல் எனக்கு கோபம் பொத்து கொண்டு வந்து விட்டது. நீ எல்லாம் மனுஷன்தானாடா, இப்படி கால நறுக்குன்னு மிதிச்சிட்டியே என்று அவனை பார்த்து திட்டினேன். அவன் பொறுமையாக உங்கள் அட்ரஸை கொடுங்கள் என்று கேட்டான். எனக்கு வந்த ஆத்திரத்தில் என் பையில் இருந்த என்னுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து அவனிடம் தந்து, இதில் முகவரி இருக்கிறது, முடிந்தால் என்ன செய்ய முடியுமோ செய்துகொள் என்று சொல்லிவிட்டேன். பிறகு என்ன ஆயிற்று? நான் ஆவலுடன் கேட்டேன். என்ன ஆயிற்றா? மாலையில் பார்த்தால் ஐந்தாறு வாட்டசாட்டமான ஆட்களோடு என் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டான். நான் மனுஷன்தான் என்பதை உன்னிடம் நிரூபித்து காட்டப் போகிறேன். பஸ்ஸில் உன்னை தெரியாமல் மிதிக்க மட்டும்தானே செய்தேன். இப்போது பார், நாங்கள் ஆறேழு பேரும் சேர்ந்து உன்னை என்ன செய்கிறோம் என்று பார் என்று சொல்லி நெருங்கி வந்தான். அப்புறம் தெருக்காரர்கள் சேர்ந்து அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார்கள். நான் தப்பித்தேன் என்றார் புகழ்மதி. இதிலிருந்து என்ன தெரிகிறது புகழ்மதி? நான் கேட்டேன். இனிமேல் பொது இடங்களில் நமக்கு கோபம் வந்தால் நம்மை விட பலம் இல்லாதவர்களிடம் மட்டுமே காட்ட வேண்டும். சிறு பிள்ளைகள் என்றால் அடித்துக்கூட விடலாம், வசதியாக இருக்கும் என்றார் புகழ்மதி. என்னை கேட்டால் அது கூட தவறு. செல்லா இடத்து சினம் தீது என்பார் வள்ளுவர். அதைவிட செல்லுகிற இடத்தில் கோபத்தை காட்டாமல் இருப்பது நமக்கு பெருமையை தரும். மகாத்மா காந்தியடிகள் தனது சீடர்களுடன் ஒருமுறை பம்பாயில் ஒரு பெரும் பணக்காரர் வீட்டில் தங்கியிருந்தார். வந்திருந்த அனைவருக்கும் சமையல் அறையில் பிரம்மாண்டமான விருந்து தயாராகி கொண்டிருந்தது. காந்தியடிகளின் சீடர்களில் ஒருவராகிய சுவாமி ஆனந்தர் சமையல் அறைக்குள் சென்று உணவு தயாரிக்கும் வேலைகளை நேரில் நின்று கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்த ஒரு சிறுவன் சுகாதார குறைவாக நடந்து கொண்டான். கோபப்பட்ட சுவாமி ஆனந்தர் அச்சிறுவனின் கன்னத்தில் பலாரென அரைந்து விட்டார். பையன் வழிதாங்காமல் சத்தம் போட்டு கத்திவிட்டான். கன்னம் வீங்கிவிட்டது. சமையல் அறையில் நடந்த நிகழ்ச்சி காந்திஜியின் காதுகளுக்கு எட்டியது. சுவாமி ஆனந்தரை அழைத்தார். நீங்கள் தவறாக நினைத்த செயலை ஒரு பெரியவர் செய்திருந்தால் உங்கள் கோபத்தை அந்த பெரியவர் மீது இப்படி காட்டியிருப்பீர்களா? பாவம், அப்பாவி சிறுவனாக இருக்கிறான், அவனை அடிக்கவும் செய்துவிட்டீர்கள். பேசாமல் அந்த சிறுவனிடம் சென்று மன்னிப்பு கேளுங்கள் என்றார். சுவாமியும் மன்னிப்பு கேட்க கிளம்பினார். ஆனால் அந்த வீட்டில் உள்ள வசதியானவர்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய துறவி, நீங்கள் போய் வேலைக்கார சிறுவனிடம் மன்னிப்பு கேட்பதா? வேண்டாம், விட்டுவிடுங்கள், நாங்கள் அந்த பையனை சமாதானம் செய்து கொள்கிறோம் என்று கூறிவிட்டனர். மாலை பிரார்த்தனை முடித்தார் அண்ணல் காந்தியடிகள். சுவாமி ஆனந்தரை அழைத்தார். என்ன, மன்னிப்பு கேட்டாயிற்றா என்று வினவினார். இல்லை, இங்குள்ளவர்கள் வேண்டாம் என்று தடுத்து விட்டனர் என்றார் சுவாமி ஆனந்தர். குற்றம் இழைக்கப்பட்டவரிடம் மன்னிப்பு கேட்பது கூட அவருக்கு நாம் செய்யும் சிறு பரிகாரம்தான். இதை கூட உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் வேண்டாம், எங்கள் குழுவிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளலாம் என்று உறுதிபட உரைத்தார் அண்ணல். சுவாமி ஆனந்தர் உடனே சிறுவனிடம் சென்று மன்னிப்பு கேட்டார். மகிழ்ச்சி அடைந்தார் மகாத்மா. கோபம் காட்டப்படவே கூடாது, அதில் சிறியவர் பெரியவர், ஏழை பணக்காரர், பேதம் எதற்கு? நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: சிம்படியும் சிலிருக்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. அந்த ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ரொம்ப ரொம்ப காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னேன். புரட்டாசி மாதத்துக்கு தேங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் ஆடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி, இந்த சைவங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஒரு ஒரு மாதத்துக்கு பிரச்சனையே இல்லை, எங்களை எங்களுடைய சாவுலேருந்து காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்டில் வந்து இருக்கிற மாதிரியான மீம்ஸ்லாம் இப்போ போயிட்டுருக்கு சமூக ஊடகங்களில். ஆனால் இருந்தாலும் ஒரு சிலர்லாம் விடுறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. நேர்களின் கேட்டு ரசிக்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டுவை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS

0: HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: நோ யுவர் கஸ்டமர் சொல்லுவாங்க. KYC அப்டேஷன் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். KYC நம்பர் கூட இருக்கும். இந்த 14 இலக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் நீங்கள் ஒரு அட்ரஸ் மாறுதலோ இல்லை ஏதாவது கரெக்ஷனோ பேரோ இந்த மொபைல் நம்பரோ இதெல்லாம் மாறுதல் இருக்கும்போது இந்த KYC அப்டேட் பண்ணணும் சொல்லிட்டு பேங்க் செக்டாரில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த KYC அப்படிங்கிறது TNPDS அதாவது குடும்ப அட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா KYC அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி சிறப்பு முகாம்கள் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நியாய வலைக்கடைகளிலும் நடக்க இருக்குது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் நீங்கள் போயிட்டு நீங்கள் KYC அப்டேட் ஆகலை அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடவி நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0 43 42 44 40 30 வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நீங்கள் கேட்கும் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
3: காலை வணக்கம் சார். தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் தோரணத்தை கிராமத்தை சேர்ந்தவர். என்னுடைய பேர் C. ஆறுமுகம். எனக்கு பிடித்த பாடல் தனிக்காட்டு ராஜா படத்தில் சந்தான காட்டு என்ற பாடல். டெடிகேட் பண்ண வேண்டும்.

0: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது நூத்துக்கு நூறு உண்மை. வெறும் பண அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்கறதுக்கு இல்ல.
1: ஆர்பிஐ சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
2: ரிங்காரமிடம் ரிதம்ஸ், தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேட்டு கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0343 42 44 40 என்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பிவிங்கள். கடந்த 7 நாட்களில் பங்கு பெறாத நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி நடத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
3: தருமபுரி பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தருமபுரி மாவட்டம் நல்லமல்லி வட்டம் கோணிங்கல் ஊராட்சி முருகானந்த கிராமத்திலிருந்து சக்திவேல் பேசுறீங்க. எனக்கு பிடித்த பாடல் உள்ளன் என்ற திரைப்படத்திலிருந்து 18 வயசில் என்ன பிடிக்கும். நன்றி, வணக்கம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: சந்த தமிழோசை தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை 10:21 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டது இந்த மேட்டூர் அருகே அப்படிங்கிற ஒரு ஊர், கண்ணாமூச்சி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கண்ணாமூச்சிங்கிற ஊர் பக்கத்தில் தாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்நடைகள்லாம் பிடிச்சி வேட்டையாடி சாப்பிட்ருக்கான் ஒரு சிறுத்தை. ஸோ அதனால் 5 இடங்களில் சிறுத்தை பிடிக்கிறதுக்காக கூண்டு வச்சுருக்காங்க. இருந்தாலும் பொதுமக்கள் இந்த மேட்டூர் பகுதியில் அந்த கண்ணாமூச்சியில் கண்ணாமூச்சியை காட்டக்கூடிய அந்த சிறுத்தையை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளணும் அப்படின்றதுக்காக பொதுமக்கள்லாம் அந்த அதாவது இந்த வனசரகம் பகுதிகளில் நீங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொது அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க.

0: நீங்கள் கேட்டுவீர்கள் அடுத்ததாக ஒலிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: காலை நேர வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் சுண்ணாம்பட்டியிலிருந்து பழனிசாமி டெய்லர். படம் காவல் கீதம் பாடல் சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி என்ற பாடலை ஒலிக்கு வருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: 10:28 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை ஒரே ஒரு சின்ன ஒரே ரெண்டே லைனில் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு திருக்குறள் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காரு. உலக பொதுமுறை இப்போ ரீசனபுளாக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபர் புதினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய பிரதமர் வந்து கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உள்ள. ஆனால் ரெண்டே ரெண்டு லைனில் நான் பிடிச்ச ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெண்டு லைன் அப்படின்னா சொல்கிற கேளுங்க. அதாவது இந்த பேனாவின் மை இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சியை விட கண்ணில் இருக்கக்கூடிய மை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கவிதை பேசுதான் அப்படின்னு ஒரு கவிதைகள் இருக்கிறாரு. கவிதைகள் வந்து பார்த்திங்கன்னா பேனாவால் எழுதி பேசக்கூடிய அந்த கவிதையை விட கண்களில் இருக்கக்கூடிய அந்த மை கவி பாடும் விதம் அந்த யதார்த்தம் அப்படிங்கிறது இந்த பேனா மையோட கண்மையோட கண்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணில் இருக்கக்கூடிய மை பேசுதா இல்லை கண் பேசுதான்னு தெரியல. அது போல தான் ஒரு பாட்டு கேட்டிருக்காரு, அழகு அழகு எட்டில் அழகு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யார் என்ன அப்படிங்கிறத அந்த அவருடைய வாய்ஸ்லேயே கேட்டுடலாம்.
1: வணக்கம் என் இனிய அன்பு சொந்தங்களே, நான் ஈரோடு மாவட்டம் பெருந்தரை வட்டம் திங்களூர் ஜி கே கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். பூப்பறிக்கு வருகிறோம் படத்திலிருந்து எட்டில் அழகு 18 அழகு பாடல். இது அனைத்து பண்பலை நேயர்களுக்காகவும்

நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மகளிர் மகள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நீங்கள் கேட்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: படம் மஞ்சு விரட்டு, பாடல் மாமாம் வாங்கி தந்த வண்ண சேலை தான். அற்புதமான பாடலை காலை வழியில் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: இந்த உணவே மருந்து அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தாங்க வந்து பார்த்திங்கன்னா மருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு, இப்போ நிறைய மருந்துகளில் நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையிலேயே ஒரு டைம் சொல்லியிருந்தோம், அந்த நெகிழி பைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ நிறைய கடைகளுக்கு போகிறோம், கடைகளுக்கு போகும்போது ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக கேரி பேக், அதாவது பாலித்தீன் கவர் வாங்காமல். பாலித்தீன் அப்படிங்கிறது பாலியத்திலீன் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருளோட பேர் தான் பாலியத்திலீன், CH2CH2 சொல்லுவாங்க. ஆஹா, பீட்டரா விடாதரா அப்படின்னாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக வாங்காமல் எல்லாத்துக்கும் சேர்த்து மறந்துட்டு போயிருந்தால் கூட உள்ளா சேர்த்து ஒரே ஒரு கேரி பேக் மட்டும் கேரி பண்ணுங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மலை கிராமங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரியான, அதாவது காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்கிறதா நிறைய தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம். விற்பனையாளர்களும் கொஞ்சம் நேர்மையாக வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலாவதி அந்த தேதிகள்லாம் பார்க்குறதுக்கு, அந்த மேனுஃபேக்சரிங் டேட் அப்புறம் எக்ஸ்பைரி டேட் அது எத்தனை நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லித்தரலாம். நீங்கள் கடவு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெளிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
2: பார்த்து போங்க.

0: 102.5.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பத்து மணி 47 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவே இந்த மலைக்காலங்களில் வந்து ஏடிஎஸ் கொசு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், நிறைய ஆர்டிக்கல்லாம் கூட படிச்சிருப்போம். நம்ம எஃப்எம்ல நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருந்திருப்போம். இந்த மலைக்காலங்களில் பரவக்கூடிய அந்த கொசு, அது வந்து பார்த்திங்கன்னா டெங்கு கொசுன்னு சொல்லுவாங்க. டெங்கு காய்ச்சலில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தனியாக வந்து ஒரு தடுப்பூசியே தயாரிச்சிருக்காங்க. கியூ டெங்கு அப்படிங்கிறது அதனுடைய பேர். இது 2027 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சந்தையினுடைய பயன்பாட்டுக்கு 2027

0: ஏழு அப்படி அந்த ஆண்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்க டெங்கு காய்ச்சலுக்கு. நிறைய மரணங்கள் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்துச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நோயும் கூட டெங்கு அப்படிங்கிறது. இருந்தாலும் வருமுன் காப்பதே சிறந்த விஷயம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும், நீர் தேங்காமல் பார்த்துக்கணும் அந்த மழைக்காலங்களில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அளிக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: தருமபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். நான் மு மகாராஜா, சின்னநல்லி கிராமம், இரபநல்லி பஞ்சாயத்து, தருமபுரி மாவட்டம். படம் ராசுக்குட்டி பாடல், அடினா புடிச்ச கிளியே. இந்த பாடலை அன்பு நேர்களுக்கு ஒளிபரப்பவும். நன்றி, வணக்கம்.

0: என்ன ஒரு அர்த்தமுள்ள பாட்டுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பிளேலேருந்து டைலாக்லேருந்து மியூசிக்லேருந்து அந்த இயக்கம் டைரக்ஷன்லேருந்து திரைக்கதை வசனம் எல்லாமே இவரே பண்ணியிருப்பார் கே பாக்யராஜ் அவர்கள். ஸோ கண்டிப்பாக அவரை மிஸ் பண்ணுறோம். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: ஐயா வணக்கம், நான் பெருவூர்லேருந்து கமல் பாஷா பேசுகிறேன். ஐயா எனக்கு வேடன் படத்திலிருந்து அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுற என்ற பாடல் வழங்குவார் மிக தாழ்ந்த கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: இப்ப என்ன பண்ணுவ?
1: இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை வெயிட்டு போட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. போகிறதுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் கிளம்புறேன். மறுபடியும் வந்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் பாஸ்கர் ராஜா. நன்றி நேர்களே, போய் வரவா.

வேண்டிய நேரம் வந்துடுச்சு. போகிறதுக்கு மனசெல்லாம் இருந்தாலும் கிளம்புறேன். மறுபடியும் வந்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் பாஸ்கர் ராஜா. நன்றி நேர்களே, போய் வரவா.

0: நிலையத்தில் நேரம் காலை 11 மணி. தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்களுக்கு வணக்கம், வணக்கம், வணக்கம். அதெல்லாம் கேட்டால் சுவைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நாம செய்ய போற அந்த உணவு பதார்த்தம் என்ன அப்படின்னா, ஆரஞ்சு சாதம். என்னப்பா சொல்கிற, பிரியாணி கேள்விப்பட்டிருக்கோம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், இதெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் இது என்ன ஆரஞ்சு சாதம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? நோட் எடுங்க, நோட் பண்ணிக்கோங்க. சுவையான ஆரஞ்சு சாதம் ரெடி பண்ணலாம். பாசுமதி அரிசி 1 கப், ஆரஞ்சு பழம் 1, விதையில்லாத பச்சை திராட்சை 1/2 கப், முந்திரி பருப்பு 1 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 1/2 கப், ஏலக்காய் சிறிதளவு, பட்டை 1, லவங்க இலை 1, ஆரஞ்சு சிவப்பு கலர் 1 துளி. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 5, பூண்டு 5 பல், எண்ணெய் தேவையான அளவு அல்லது 3 டேபிள்ஸ்பூன், இஞ்சி நன்று நறுக்கியது, மல்லித்தலை தேவையான அளவு. அரிசியை நல்லா கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் மிளகாயை நல்ல நீளமாக சின்ன சின்னதாக நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. தேங்காயை நல்லா துருவி அதிலிருந்து தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அது ஒரு கப்பு தேவைப்படும். ஒரு ஆரஞ்சு பழத்தை நல்லா உரித்து அந்த முத்தாக அப்படியே எடுத்துக்கோங்க. மற்ற 2 ஆரஞ்சுகளை சாறு எடுத்துக்கணும். சாறு நல்லா புழிஞ்சு அந்த சாறை வந்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போது குக்கரில் எண்ணெய் விட்டு வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வர்ற வரைக்கும். இப்போது வதங்கின பின்னாடி ஏலக்காய் வந்து அது மேலே அப்படியே தூவி சேர்த்துக்குங்க. இப்போ அந்த ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு குக்கரில் போட்டு அரிசியை நல்லா வதக்கிக்குங்க. இப்போது ஆரஞ்சு சாறு தேங்காய் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிக்கிங்க. 2 டம்ளர் அளவு வரும் வரை தண்ணீர் நல்லா சேர்த்துக்குங்க அதில். இப்போது நல்லா கொதிக்க வச்சு அரிசியில் உப்பு தேவையான அளவு கலந்துக்குங்க. இப்போது குக்கரை லாக் பண்ணி 10 நிமிஷம் விடுங்க. 3 விசில் வந்த பின்னாடி இறக்கி அதில் வறுத்த

0: முந்திரியும் பச்சை திராட்சை மல்லித்தழையை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சுவையான ஆரஞ்சு சாதம் ரெடி. என்ன நேயர்களே, இன்றைக்கி ஆரஞ்சு சாதம் தயார் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கிட்டோங்களா? இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத நான் இன்னொரு முறை சொல்கிறேன். பாசுமதி அரிசி 1 கப், ஆரஞ்சு பழம் 1, விதையில்லாத பச்சை திராட்சை 1/2 கப், முந்திரி பருப்பு தேவையான அளவு, துருவிய தேங்காய், அதாவது தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக இந்த தேங்காயை துருவிக்குங்க, ஏலக்காய் தேவையான அளவு, பட்டை 1, லவங்க இலை 1, கலர் வேணும்னா ஆரஞ்சு கலர் நீங்கள் சேர்த்துக்கிங்க, இல்லை வேண்டான்னா விட்டுருங்க. பெரிய வெங்காயம் 2 நல்லா நறுக்கிக்குங்க. பச்சை மிளகாய் 5, அதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பூண்டு 1/5 பல் எடுத்துக்கோங்க. அதோட இஞ்சி 2 பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு. அதுக்காக பூண்டும் இஞ்சியும் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, அதாவது இந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தை வதக்கிறதுக்காக எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. மல்லி தலை, அந்த ஆரஞ்சு சாதத்தை இறக்கி வைக்கும்போது அது மேலே தூவுறதுக்காக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ஆரஞ்சு சாதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வேறொரு உணவு பதார்த்தத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் அறிவிப்பாளன் பிரதீப். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:05. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவைய விருப்பமாக வழம்பரப்போகுது. நிகழ்ச்சியில் பெண் தோழிகள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அதற்கு அழைக்க வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா, புதிய தோழிகள் 0 43 42 24 40 30, மற்றொரு எண் 94 86 81 10 25, இந்த 2 எண்கள்லையும், மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31, மற்றொரு எண் 94 86 65 20 25, இந்த எண்களில் அழைத்து உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக வழம்புறப்போகுது.
3: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின்

0: நம்ம கூட நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் தோழி யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் பொம்பளத்துலேருந்து எஸ் செல்வி. மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க செல்வி. நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, உங்க இணைப்பு விட்டு விட்டு கேக்குதே, கொஞ்சம் டவர் இருக்க இடத்துல வந்து பேசுங்க. இப்ப சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் செல்விக்கு?
1: பாடம் வந்து ஊர் மரேடி. சித்தி டிசம்பா சித்தி எடுத்த மட்டக்களம்பு வச்சி எடுத்த அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமோ?
1: கேட்கறது நல்லா இருக்கும் மேடம்.
0: அப்படிங்களா, சரிங்க. நீங்கள் கேட்ட பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு இரண்டு வரிகள் அந்த பாடல்லேருந்து பாடினீங்கன்னா நல்லாயிருக்குமே.
1: சித்தி டிசம்பா சித்தி எடுத்து மட்டக்களம் வச்சி எடுத்து மாமா பந்தியா.

0: ரொம்ப அழகா பாடுறீங்களே, பாடி பழக்கம் போல.
1: மேடம்.
0: ரொம்ப அழகா பாடினீங்க. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
9: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
8: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: 11:15 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா நம்ம கூட இணைப்புல யார் இணையறாங்க, என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
10: வணக்கங்க.
4: வணக்கமா, யார் பேசுறீங்க?
10: என்ன
4: பண்ணிட்டு இருக்கீங்க? மதிய சாப்பாடு இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. சரிங்க, என்ன என்ன பிளான் பண்ணிருக்கீங்க?
10: என்ன
4: சமைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க?
10: சாப்பாடு வடிக்கணுங்க, கீரை கடையலான்னு இருக்கிறேங்க.
4: நம்ம சமைக்கிறதே வந்து பிளான் பண்ணி தானே ஆகணும். இன்னைக்கு என்ன சமைக்கணும், அடுத்து என்ன சமைக்கணும்ட்டு
10: டக்குன்னு நம்ம செய்ய முடியாதுங்க. முன்னாடி கொஞ்சம் நல்லா ஓசித்து வைக்கணுங்க.
4: ஆமா, சரிங்க, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
10: ஜப்பானியன் கல்யாண ராமங்க படம், ராதே என் ராதே வாராதே, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
4: கண்டிப்பா நீங்க இப்ப கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குங்க.
11: ராதே என் ராதே,
12: ராதே என் ராதே.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
7: பதினோரு மணி 22 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்க நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பேசுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. வணக்கம். அந்த தோழி வந்து இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. அனைத்து தோழிகளுக்காகவும் இந்த பாடல் கேட்டுட்டு வாங்க. நிறைஞ்ச மனசு திரைப்படத்திலிருந்து.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை என்னைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.

0: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
2: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
3: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
7: இந்த பாட்டை கேட்போம். இல்ல இல்ல, இந்த பாட்டை கேப்போம்.
8: சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை.
7: அட, அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குமே, எந்த பாட்டை தான் கேக்குறது அப்படிங்கிற குழப்பமே இனி வேண்டாங்க. ஒரே படத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் முழுமையாக கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி.
9: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நேர்களை, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5 டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன் 5:05 மாலை தென்றல். பதினோரு மணி 30 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே, இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கூட இணையக்கூடிய தோழி கிட்ட பேசலாம். வணக்கம்.
10: வணக்கம்.
9: வணக்கம், யார் பேசுறீங்க?
10: என்ன, ஸ்மூத்துகவுன்கோட்டையில இருந்து சாவித்ரி பேசுறேன்.
9: சொல்லுங்க சாவித்ரிமா, நல்லா இருக்கீங்களா?
10: நல்லா
9: இருக்கேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? சரி, கொடுத்துடலாம். உங்களுக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிக்குமோ? சரி, ஒரு 2 பாடுங்களேன். வேண்டாவா? சரி, அந்த பாடல் எத்தனை முறை கேட்டிருப்பீங்க? கணக்கே கிடையாது, அதிகபட்சம் நிறைய கேட்டிருக்கீங்க இல்லையா? சரி, அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை கேட்டலாம். இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.

0: விரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழி, வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம்.
5: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து வடிவேல் சாந்தி பேசுறேங்க.
4: சொல்லுங்க சாந்திமா, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கிறேங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
4: நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும் சாந்திமாக்கு?
5: தங்கப்பதக்கம் படம். நல்லதொரு குடும்பன்ற பாட்டு வேணுங்க, அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும்.
4: கண்டிப்பா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பதினோரு மணி 43 நிமிடம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்க நிகழ்ச்சியில அடுத்த தோழிக்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: மாதிரி மாதம்மாள் பேசுறேங்க மேடம்.
1: சொல்லுங்க மாதம்மாள், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க மேடம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேங்க மேடம்.
1: நானும் சாப்பிட்டேன். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: அடுத்து வாரிசுலேருந்து ஆசை 100 வகை.
1: அந்த பாடல் வேணுமா? கண்டிப்பாக கொடுத்துடலாம். இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
0: நன்றி மேடம்.

0: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 11:49 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கூட யார் பேசுறாங்க அப்படின்றத பார்க்கலாம், என்ன பாடல் கேட்கறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் சுகந்திக்கு?
1: எனக்கு மண் வாசனை படத்துல
0: வச்சு

0: ரொம்ப அழகா பாடுனீங்க. இன்னும் இரண்டு வரிகள் சேர்த்து பாடியிருக்கலாம். சரி சரிங்க சுகந்தி, நீங்க கேட்ட பாடல் மண் வாசனை திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

இசையோடு இணைந்த இந்த இனிய நிமிடங்கள் உங்கள் மனதில் என்றும் மெல்லிசையாய் ஒழித்து கொண்டிருக்கட்டும். இதுவரை உங்களோடு இணைந்திருந்த நான் உங்கள் அறிவிப்பாளர் சீதாலட்சுமி. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமா வழம் வந்தது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று பண்பலையில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 தமிழருவி நிகழ்ச்சியில பேரறிஞர் அண்ணாவின் சமூக பணி, தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதுகலை தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் தமிழ் தங்கம் அவர்களின் உரை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் களம் இன்று உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில புகைப்பட கலைஞர் ஆர் ராமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க. மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். ஆறு 5 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள். சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரை இசை, 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள். இரவு 7:25 அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி, வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம், கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் இன்று தமிழ் பேசுங்க, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமலை.

இரவு 10:20 சுகமான ராகங்கள். இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒழிக்கப்படும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். நேர்களை இன்று பண்பலையில் வல்லமுற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: starting the negotiations and concluding the agreement at the earliest. The grand opening ceremony of the 20th edition of the Asian Games 2026 will start at the Paloma Mizuho Stadium in Aichi, Nagoya, Japan today at 2:30 p.m. India time. Double Olympic medalist Manu Bhakar and shot putter Tajinder Pal Singh Tur will be the India's flag bearers at the opening ceremony. The India Meteorological Department has forecast heavy to very heavy rainfall over Andaman and Nicobar Islands today. The weather agency predicted heavy rainfall over East Rajasthan, Odisha, Nagaland, Manipur, Mizoram, Andhra Pradesh, Telangana and Tamil Nadu, Puducherry. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 12:10.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அருவி. லட்சியம் வெற்றி பெற வேண்டுமானால் அந்த லட்சியத்தின் நியாயத்தை விளக்கிவிட்டால் போதாது, அந்த லட்சியத்திற்கு பலத்தையும் சேர்த்தாக வேண்டும். ஏனெனில் எவ்வளவு நியாயமான லட்சியமும் பலத்துடன் கூடி வந்தாலொழிய வெற்றி பெற முடியாது. உழைத்து வாழ்பவர்கள் வணங்கத்தக்கவர்கள், வாழ்த்துக்குரியவர்கள். அந்த உழைப்பாளிகளுக்கு ஊர் ஏற்படுவது சமுதாயத்தின் நல் வாழ்வையே புறையோட செய்வதாகும் என்று கூறிய பேரறிஞர் அண்ணாவின் வாக்கிற்கேற்ப இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் சமூக பணி குறித்து தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதுகலை தமிழ்துறையைச் சார்ந்த முனைவர் பட்ட ஆய்வாளர் தமிழ்தங்கம் அவர்களின் உரையினை கேட்கலாம்.

தருமபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணாவின் சமூக பணிகள். தமிழகத்தின் சமூகம், அரசியல் மற்றும் பண்பாட்டு வரலாற்றில் தனக்கென ஒரு முக்கிய இடத்தை பெற்றவர் பேரறிஞர் அண்ணா என அழைக்கப்படும் காஞ்சிபுர நடராசன் அண்ணாதுரை. சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், நாடக ஆசிரியர், பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் தலைவர் என்ற பல்வேறு சிறப்புகளை கொண்டிருந்தவர் அவர். சமூகத்தில் நிலவிய ஏற்றத்தாழ்வுகளை பற்றி தொடர்ந்து சிந்தித்தார். சாதி, மூட நம்பிக்கை, சமூக பாகுபாடு, கல்வி அறிவின்மை போன்ற பிரச்சனைகளை மக்கள் முன்னேற்றத்திற்காக தடையாக இருந்திருப்பதாக கருதினார். அண்ணாவின் சமூக பணிகள் ஒரு குறிப்பிட்ட துறைக்குள் மட்டும் அல்ல, கல்வி, சமூக நீதி, மொழி, சுயமரியாதை, ஏழை மக்களின் நலன், பெண்களின் முன்னேற்றம், பகுத்தறிவு, ஜனநாயகம் போன்ற பல துறைகளில் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் தாக்கத்தை ஏற்படுத்தின. பொதுமக்களுக்கு எளிதில் புரியும் தமிழில் கருத்துக்களை எடுத்து சொல்லும் திறன் அவருக்கு இருந்தது. இதனால் அவரது சமூக கருத்துக்கள் மக்களிடையே பரவலாக சென்றடைந்தன. அண்ணாவின் சமூக சிந்தனைகளில் முக்கியமானது சமூக நீதி. சமூகத்தில் சிலருக்கு மட்டும் வாய்ப்புகள் கிடைத்தது, மற்றவர்களுக்கு பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடாது என்பதும் அவர் கருத்தாக இருந்தது. பிறப்பு ஒருவரின் சமூக மதிப்பை நிர்ணயிக்க கூடாது என்றும் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சமூகத்தின் பல்வேறு பிரிவினருக்கும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் உரிய வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று கருதி அவர் ஆதரித்தார். சமூகத்தின் பின்தங்கிய மக்களின் முன்னேற்றமே ஒட்டுமொத்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான வழிவகுக்கும் என்ற எண்ணம் அவரது அரசியல் மற்றும் சமூக செயல்பாடுகளில் காணப்பட்டது. சமூக நீதி என்பது சட்டத்தில் மட்டும் இருக்க வேண்டியது ஒன்று அல்ல, அது மக்களின் அன்றாட வாழ்க்கையிலும் நடைமுறையிலும் இருக்க வேண்டும் என்பதே அவரது அணுகுமுறையாக இருந்தது. இதனால் சமத்துவம், சகோதரத்துவம், மனிதநேயம் போன்ற கருத்துக்கள் அவரது பொது வாழ்வில் முக்கியத்துவம் பெற்றன. சுயமரியாதை இயக்கத்தின் கருத்துக்களை அண்ணாவின் சமூக சிந்தனைகளில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தின. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை மரியாதையுடனும் நடத்தும் உரிமை கொண்டவன் என்ற எண்ணம் அவரது

கருத்துக்களில் வெளிப்பட்டது. மனிதன் பிறப்பால் தாழ்ந்தவன் அல்ல, சமூக சூழ்நிலைகளால் அவன் பின்தங்கி இருக்கலாம். எனவே அவனுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது சமூகத்தின் கடமை என்ற அடிப்படையிலான அவரது சிந்தனைகளை புரிந்து கொள்ளலாம். சுயமரியாதை என்பது தனிமனித அகங்காரம் அல்ல. ஒருவர் தன்னை மதிப்போடும் மற்றவர்களை சமமாக மதிப்பதே உண்மையான சமூக பண்பாடு என்ற கருத்தை அவர் வலியுறுத்தினார். மக்களின் முன்னேற்றத்திற்கு கல்வி மிகவும் அவசியம் என்று அண்ணா கருதினார். கல்வி என்பது வேலை வாய்ப்பை பெறுவதற்கான கருவி மட்டுமல்ல, மனிதனின் சிந்தனை திறனை வளர்க்கும் ஒரு முக்கியமான சமூக சக்தி என்று அவர் கருதினார். கல்வி கிடைக்காத காரணத்தால் ஏழை மக்கள், பின்தங்கிய மக்கள் பல்வேறு வாய்ப்புகளை இழக்கின்றனர். எனவே கல்வி அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் ஆதரித்தார். கல்வி பெற்ற மக்கள் தங்கள் உரிமைகளை புரிந்து கொண்டு சமூகத்தில் பொறுப்புடன் செயல்பட முடியும். இதன் மூலமாக சமூக மாற்றம் ஏற்படும் என்று அண்ணாவின் கருத்துக்களில் காணப்படுகிறது. அறிவியல் மனப்பான்மை வளர வேண்டும் என்று மக்களிடையே கேள்வி கேட்கும் பழக்கம் உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அவரது பேச்சுகளிலும் எழுத்துக்களிலும் நகைச்சுவையும் எளிய உதாரணங்களும் மற்றும் தர்க்க ரீதியான விளக்கங்களும் இடம்பெற்றன. இதனால் சிக்கலான சமூக கருத்துக்களையும் சாதாரண மக்களுக்கு எளிதில் புரியுமாறு எடுத்துரைக்க முடிந்தது. சமூக முன்னேற்றத்தில் பெண்களின் பங்கு முக்கியமானது என்பதை அண்ணா வலியுறுத்தினார். பெண்கள் கல்வி பெற வேண்டும், சமூகத்தில் சம உரிமையுடன் வாழ வேண்டும் என்ற கருத்துக்களும் ஆதரவு தெரிவித்தார். பெண்களை குடும்ப பொறுப்புக்குள் மட்டும் கட்டுப்படுத்தாமல் அவர்களின் கல்வி, திறமை மற்றும் சமூக பங்களிப்புக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரது சமூக சிந்தனையில் காணப்பட்டது. ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு மட்டுமல்லாமல் ஒரு தலைமுறையின் முன்னேற்றத்திற்கும் பெண் கல்வி முக்கியமானது என்றும், கல்வி அறிவு பெற்ற பெண்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் முன்னேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்றார். தமிழ் மொழிக்கான பணி. அண்ணாவின் சமூக பணிகளில் தமிழ் மொழிக்கு முக்கியமான இடம் உண்டு. தமிழில் எளிமையாகவும் தெளிவாகவும் பேசவும் எழுதவும் அவர் முயன்றார். தமிழ் மொழி மக்களின் அன்றாட வாழ்க்கையுடனும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்று கருதினார். அவரது எழுத்துக்கள் மற்றும் பேச்சுக்கள் மூலம் தமிழ் மொழியின் பொது பயன்பாடு அதிகரிக்க உதவியது. பத்திரிகைகள், நாடகங்கள், கட்டுரைகள், திரைப்பட வசனங்கள் போன்ற பல்வேறு ஊடகங்களை பயன்படுத்தி சமூக கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்றார். மொழி என்பது வெறும் தொடர்புக்கான கருவி மட்டுமல்ல, அது மக்களின் பண்பாடு, வரலாறு மற்றும் அடையாளத்துடன் தொடர்புடையது என்பதையும் அவரது செயல்பாடுகள் வெளிப்படுத்துகின்றன. தமிழகத்தில் மொழிக் கொள்கை தொடர்பான விவாதங்களில் அண்ணா முக்கியமான பங்காற்றினார். குறிப்பாக இந்தி திணிப்பு எதிர்ப்பு, அவரது அரசியல் மற்றும் சமூக பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. மொழியை தேர்ந்தெடுப்பதில் மக்களின் விருப்பமும் உரிமையும் மதிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்தார். தமிழுக்கு உரிய இடம் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். மொழி தொடர்பான அவரது செயல்பாடுகள் தமிழர்களிடையே மொழி பற்றியும் சமூக விழிப்புணர்வையும் அதிகரிக்க செய்தன. ஏழை மற்றும் பின்தங்கிய மக்களுக்கான அக்கறை. சமூகத்தின் வளர்ச்சியை அளவிடும் போது பணக்காரர்களின் முன்னேற்றத்தை மட்டும் பார்க்காமல் ஏழை மக்களின் வாழ்க்கை நிலையும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பது அண்ணாவின் அணுகுமுறையாக இருந்தது. உணவு, கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் அடிப்படை வாழ்க்கையின் வசதிகள் போன்றவை பொதுமக்களின் நலனுடன் தொடர்புடையவை. அரசாங்கம் சமூகத்தின் அனைத்து மக்களையும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அவரது அரசியல் வாழ்க்கையில் வெளிப்பட்டது. ஏழை மக்களின் பிரச்சனைகளை அரசியல் விவாதங்களின் மையத்திற்கு கொண்டு வருவதிலும் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. அண்ணா எழுதும் எழுத்து மற்றும் நாடகத்தை சமூக விழிப்புணர்வுக்கான கருவிகளாக பயன்படுத்தினார். அவரது படைப்புகளில் சமூக ஏற்றத்தாழ்வு, மூட நம்பிக்கை, வறுமை, மனித உறவுகள் மற்றும் சமூக மாற்றம் போன்ற கருத்துக்கள் இடம்பெற்றன. நாடகம் மற்றும் இலக்கிய மக்களை மகிழ்விப்பதோடு அவர்களை சிந்திக்கவும் வைக்க வேண்டும் என்ற நோக்கில் அவர் செயல்பட்டார். பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் கதாபாத்திரங்களை மற்றும் உரையாடல்களின் மூலமாக சமூக கருத்து வெளிப்படுத்தினார். இதன் மூலம் இலக்கியமும் கலைகளும் சமூக மாற்றத்திற்கு உதவும் கருவிகளாக இருக்க முடியும் என்பதை அவர் நடைமுறையில் காட்டினார். அண்ணா பத்திரிகை துறையிலும் முக்கிய பங்களிப்பை செய்தார். பத்திரிகைகள் மூலம் சமூக மற்றும் அரசியல் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்றார். அவரது கட்டுரைகளில் சமூக பிரச்சனைகளை

எளிமையாகவும் தர்க்க ரீதியாகவும் விளக்கப்பட்டன. அச்சு ஊடகத்தின் மூலம் அதிகமான மக்களை சென்றடைய முடியும் என்பது அவர் நன்கு பயன்படுத்தினார். பத்திரிகை என்பது செய்திகளை மட்டும் வெளியிடும் ஊடகம் அல்ல, சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சக்தியாகவும் இருக்க முடியும் என்பதை அவரது பத்திரிகை பணி எடுத்து காட்டியுள்ளது. தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலம் அவரது சமூக மற்றும் அரசியல் வாழ்க்கையில் முக்கியமான கட்டமைப்பு ஆகும். ஆட்சி பொறுப்பு கிடைத்த பின்பு அவர் முன்வைத்திருந்த சில சமூக கருத்துக்களை நிர்வாக நடவடிக்கைகளுடன் இணைக்க முயன்றார். அவரது ஆட்சி காலம் நீண்டதாக இல்லாவிட்டாலும் பொதுமக்களின் நலன் மற்றும் சமூக நீதி சார்ந்த கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளித்து குறிப்பிடப்பட்டது. அரசியல் அதிகாரம் என்பது தனிப்பட்ட பெருமைக்காக அல்லாமல் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு பொறுப்பு என்ற எண்ணம் அவரது அரசியல் செயல்பாடுகளில் வெளிப்பட்டது. சமூக சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக சுயமரியாதை திருமணங்களுக்கு அண்ணா ஆதரவு தெரிவித்தார். திருமணத்தில் தேவையற்ற செலவுகள் மற்றும் சமூக அழுத்தங்கள் குறைய வேண்டும் என்றும், மணமக்களின் சம்மதம் மற்றும் மனித மரியாதை முக்கியமானவை என்றும் வலியுறுத்தப்பட்டது. அவரது ஆட்சி காலத்தில் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டம் அங்கீகாரம் வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இது தமிழகத்தின் சமூக சட்ட வரலாற்றின் முக்கியமான மாற்றமாக கருதப்படுகிறது. சமூக மாற்றத்தில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்ற கருத்தும் அண்ணாவின் செயல்பாடுகளில் காணப்படுகிறது. புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் திறன், கல்வி, உழைப்பு மற்றும் சமூக பொறுப்பு ஆகியவை இளைஞர்களுக்கு அவசியம் என்று வலியுறுத்தினார். இளைஞர்கள் அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகளை புரிந்து கொண்டு பொறுப்புடன் செயல்பட வேண்டும். வெறுப்பு உணர்ச்சியில் அடிப்படையில் செயல்படாமல் அறிவு மற்றும் சிந்தனையுடன் சமூகத்தில் பங்களிக்க வேண்டும் என்பதே அவரது அணுகுமுறையாக இருந்தது. அண்ணாவின் சமூக பணிகளில் மையத்தில் மனிதநேயம் காணப்படுகிறது. மனிதனை அவனது பிறப்பு, செல்வம் அல்லது சமூக நிலையை பார்த்து மதிப்பிடாமல் மனிதனாக மதிக்க வேண்டும் என்பதே அவரது கருத்துக்களின் முக்கிய அம்சமாகும். ஏழை, பணக்காரர், படித்தவர், படிக்காதவர் என வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவருக்கும் மனித உரிமையும் மரியாதையும் சமமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரது சமூக பார்வையில் இருந்தது. மனிதநேயம் வளர்ந்தால் சமூகத்தில் வெறுப்பு குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். எனவே மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்ட சமூகமே முன்னேற்றமான சமூகமாகும் என்றார். தமிழகத்தின் சமூக மற்றும் அரசியல் வாழ்க்கையில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தின. சமூக நீதி, கல்வி, மொழி உரிமை, சுயமரியாதை, பகுத்தறிவு மற்றும் ஏழை மக்களின் நலன் போன்ற கருத்துக்கள் பொதுவான அரசியல் விவாதங்களில் ஒரு பகுதியாக மாறின. அவரது பேச்சு திறனும் எழுத்து திறனும் சமூக பிரச்சனைகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல உதவின. அரசியல் என்பது தலைவர்களின் செயல்பாடு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் தங்கள் உரிமைகளையும் மற்றும் பொறுப்புகளையும் அறிந்து பங்கேற்க வேண்டிய தளம் என்ற எண்ணம் வளர்வதற்கும் அவரது செயல்பாடுகள் பங்களித்தன. இன்றைய சமூகத்தில் கல்வி, சமத்துவம், சமூக நீதி, பெண்களின் முன்னேற்றம், அறிவியல் மனப்பான்மை, மொழி உரிமை போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து விவாதிக்கப்படுகின்றன.

இந்த பின்னணியில் அண்ணாவின் சமூக சிந்தனைகளை வரலாற்று பார்வையில் படிப்பது பயனுள்ளதாக உள்ளது. சமூகத்தில் அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற கருத்தும் இன்று முக்கியமானதாக உள்ளது. அதேபோல் கல்வி மற்றும் அறிவியல் மனப்பான்மை சமூக முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அண்ணாவின் கருத்துக்களை அப்படியே பின்பற்றுவது என்பது காட்டிலும் அவை உருவான வரலாற்று சூழலை புரிந்து கொண்டு அவற்றின் சமூக நோக்கங்களை ஆராய்வது மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, கல்வி, பகுத்தறிவு, பெண்களின் முன்னேற்றம், மொழி உரிமை, ஏழை மக்களின் நலன், மனிதநேயம் மற்றும் ஜனநாயகம் போன்ற பல்வேறு துறைகளில் அவரது சிந்தனைகள் வெளிப்பட்டன. அவர் தனது கருத்துக்களை அரசியல் மேடையில் மட்டுமல்லாமல் பத்திரிகை, இலக்கியம், நாடகம், திரைப்படம் மற்றும் பொது பேச்சு போன்ற பல ஊடகங்களின் வழியாகவும் மக்களிடம் கொண்டு சென்றார். இதுவே அவரது சமூக பணியின் தனிச்சிறப்பாகும். அண்ணாவின் வாழ்க்கையை ஆராயும் போது சமூக மாற்றம் என்பது ஒரே நாளில் நடைபெறக்கூடியது அல்ல என்பதும், கல்வி, விழிப்புணர்வு, சமத்துவ உணர்வு மற்றும் மக்களின் பங்கேற்பு ஆகியவற்றின் மூலம் அது படிப்படியாக உருவாகிறது என்பது புரிகிறது. எனவே பேரறிஞர் அண்ணாவின் சமூக பணிகள் தமிழகத்தின் சமூகம் மற்றும் அரசியல் வரலாற்றை புரிந்து கொள்வதற்கான முக்கியமான பகுதியாக திகழ்கின்றன. அவரது சமூக சிந்தனைகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்வதும் கடந்த கால சமூக மாற்றங்களை புரிந்து கொள்ளும் இன்றைய சமூக பிரச்சனைகளையும் வரலாற்று பின்னணியுடன் அணுகவும் உதவுகிறது. அறிஞர் அண்ணா சமூக சிந்தனைகளை வலியுறுத்தும் பல நூல்களை எழுதியுள்ளார். அவற்றில் ஆரிய மாயா, மாஜிக் கடவுள், உழைப்பாளிக்கே உலகம் உரியது, ஏ தாழ்ந்த தமிழகமே, தமிழ் மொழி உரிமை, பொதுவுடைமை ஆகியவற்றை வலியுறுத்துகின்றார். அண்ணாவின் முக்கிய சமூக நூல்கள் ஆரிய மாயா. ஆரியர் ஆதிக்கமும் சாதி வேறுபாடும் சமூக அநீதி குறித்த விமர்சனங்களையும் பற்றி கூறியுள்ளார். உழைப்பாளிக்கே உலகம் உரியது என்ற நூலில் தொழிலாளர்கள் உரிமைகள், சமத்துவம், சமூக நீதி போன்ற கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். கலை புரட்சி என்னும் நூலில் கலை, இலக்கியம், சமூக மாற்றம் ஆகியவற்றை தொடர்பான விளக்கும் கட்டுரைகளை எழுதியுள்ளார். மாபெரும் மானுட போராட்டக்காரர் அண்ணா. அண்ணாவின் உரைகள் சமூக போராட்டங்கள் அரசியல் சிந்தனைகளாகவே இருந்தன. சமூக சிந்தனையின் அம்சத்தில் சாதி ஒழிப்பு, சாதி வேறுபாடுகளை எதிர்த்து சமத்துவத்தை வலியுறுத்தி உள்ளார். தமிழ் மொழி பாதுகாப்பு, இந்தி எதிர்ப்பு, தொழிலாளர் உரிமை, உழைப்பாளிகளின் நிலை உயர்த்தும் சிந்தனை போன்றவற்றை சாடியுள்ளார். அறிவியல் சிந்தனை, மூட நம்பிக்கைகளை எதிர்த்து அறிவியல் தர்க்கம், கல்வி போன்றவற்றை சிந்தித்து உள்ளார். சமத்துவத்தை பேணுவோம், கல்வியால் உயர்வோம், சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக வாழ்வோம். அண்ணா மறைந்தாலும் அவர் வலியுறுத்திய சமத்துவம், சுயமரியாதை, கல்வி, சமூக நீதி போன்ற சிந்தனைகள் இன்றும் சமூகத்தில் பேசப்படும் கருத்துக்களாக உள்ளன. அறிஞர் அண்ணாவை நினைவு கூறுவது என்பது அவரது பெயரை மட்டும் நினைவு கூறுவது அல்ல, அவர் வலியுறுத்திய நல்ல சமூக சிந்தனைகளை நம் வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதே உண்மையான மரியாதை ஆகும்.

இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்த தருமபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கும் ஏற்காடு 103.7 நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

நேயர்கள், இதுவரை இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் சமூக பணி குறித்து தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதுகலை தமிழ்துறையைச் சேர்ந்த முனைவர் பட்ட ஆய்வாளர் தமிழ்தங்கம் அவர்களின் உரையினை கேட்டீர்கள். நிறைவு பெற்றது இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சி.

நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சியில் முதலாவதாக வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம் கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்புத் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார். புத்தாக்க எரிசக்தி மூலம் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பிற நாடுகளை ஒப்பிடும்போது கரியமில வாயு வெளியேற்றம் இந்தியாவில் குறைந்த அளவே உள்ளது என்று தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளில் கரியமில வாயு வெளியேற்றம் அதிகமாக இருப்பதாக வளர்ச்சியடைந்த நாடுகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் தீர்ப்பாயங்கள் அமைப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். வனம், ஏரி, ஆறுகள், வனவிலங்குகளை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பேணிக்காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று சூரியகாந்த் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று தெரிவித்தார். உலக நாடுகள் மேற்கொள்ளும் முடிவுகளுக்கு ஏற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். புதைப்படிமம் அல்லாத பொருட்களிலிருந்து மின்சார உற்பத்தி 54% அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உலக அளவில் இந்தியா புத்தாக்க எரிசக்தி திறனில் 3வது இடத்திலும் சூரிய மின் உற்பத்தியில் 2வது இடத்திலும் உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்த இந்த 2 நாள் மாநாட்டில் தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாநில சட்ட கல்விக் கழகங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்கள் குறித்து கருத்தரங்குகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் இன்னும் சற்று நேரத்தில் காணொலி மூலம் உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 45 இடங்களில் நடைபெறும் இந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் நிதித்துறை, ரயில்வே, உள்துறை, சுகாதாரத்துறை, பாதுகாப்புத்துறை, சுங்கத்துறை உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். தமிழகத்தின் சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், இன்னும் கிட்டத்தட்ட 51,000 பேருக்கு இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக இன்றைக்கு நமக்கு எல்லாம் இருக்கிறாங்க. இது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே நேரத்தில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இது வாழ்க்கையில் நமக்கு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய திருப்பம். 140 கோடி பேர்ல கிடைக்காத வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு இந்த 51,000 பேர் கிடைச்சிருக்கு. இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்கள்

0: ஆக நாம் இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. நாமள அரசாங்கத்தினுடைய ஒரு முகமாக தான் மக்கள் பார்க்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய முகமாக மக்களுக்கு பார்க்கும் பொழுது மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு முகமாகவும் ஒரு அங்கமாகவும் செயல்படுபவர்களாக தான் நாம் இருக்க போகின்றோம்.
1: சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெமசானி கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்க உள்ளார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரியும், கோவை குனியமுத்தூரில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில்துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மாவும் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்குவங்கத்தில் ரிஜிநகர், நந்திகிராம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். அசாமில் நாகவான் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் இறுதிப் பட்டியலும் இன்று வெளியிடப்படுகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. ஏற்கனவே இந்திய விமானப்படையின் 8 விமானங்களில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது 9வது விமானம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் அத்தியாவசிய மருந்துகள், தற்காலிக கூடாரங்கள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கும். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரழிவிலிருந்து நேபாளம் மீண்டு வருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் பயிற்சி இயக்கத்தின் கீழ் 34,000 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தமிழகம், ஹிமாச்சல பிரதேசம், மேற்குவங்கம், பீகார் உள்ளிட்ட 14 மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக இளைஞர்களுக்கு முதல் கட்டத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நாடு முழுவதும் உள்ள 357,000 ஊரக இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் 3 முதல் 12 மாதம் வரை திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க் அரசும் கையெழுத்திட்டுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கிரீன்லாந்து மீதான நிர்வாக அதிகாரத்தை டென்மார்க்கும் பாதுகாப்பு அதிகாரத்தை அமெரிக்காவும் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். கிரீன்லாந்தின் பாதுகாப்பு தொடர்பான முழு கட்டுப்பாடு அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளதாக திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தான் அகதிகள் கட்டாயமாக வெளியேற்றப்படுவதற்கு ஐநா நிபுணர்கள் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள மருத்துவ கல்வி நிறுவனத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் மாணவர்களை வெளியேற்றுவதற்கு கவலை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கை மூலம் 100 ஆப்கன் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு மகளிருக்கு மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்விக்கு தடை விதித்ததை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள கல்வி நிறுவனங்களில் அந்நாட்டு மாணவிகள் கல்வி பெற்று வருகின்றனர். கடந்த ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை 127,000 ஆப்கன் அகதிகளை அந்நாட்டிற்கு பாகிஸ்தான் திருப்பி அனுப்பியது. ஒடிசா மாநிலத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வட அந்தமான் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் நகர்ந்து வருவதால் தெற்கு ஒடிசா, வட ஆந்திரா பகுதிகளில் மழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், தெலங்கானா, தெற்கு கர்நாடகா, கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறுகிறது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெறும் வண்ணமிகு தொடக்க நிகழ்ச்சியில் தொடக்க விழா அணிவகுப்பு

வகுப்பின்போது இந்திய வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் 37 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் பேட்மிண்டன் பிரிவில் பி வி சிந்து, பழுதூக்கும் பிரிவில் மீராபாய் சானு, துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் மனுபாக்கர், குத்துச்சண்டை பிரிவில் லோவ்லினா போர்கோஹைன், மல்யுத்த பிரிவில் அமன் ஷெகராவத் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் போட்டியிடுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:50. நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: சுப்பு பரவாயில்லையே, சமத்து குட்டியா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. சரி, அப்படியே உங்க கையால அந்த குப்பைகளையும் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போட்டுருங்க. வேலைகளை நாமளே செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். குப்பைகளை குப்பை தொட்டில போடுறது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம். அது நமக்கு உதவியா மட்டும் அமையாது, இந்த சுத்தி இருக்கிற சூழலுக்கும் உதவுற வகையில் அமையும். தெரியுமா உனக்கு? அடி வாங்குவ பாரு, அந்த குப்பையை எடுத்துட்டு போய் நீ போட்டு வரல, அப்புறம் இன்னைக்கு இருந்து உனக்கு எந்த ஸ்நாக்ஸும் வாங்கி தர
2: மாட்டேன். சரியா, சீக்கிரம் கூடு. ஐயோ, என்னோட கார்ட்டூன் வேற போட போறாங்க. அந்த விளம்பரம் வர கேப்ல நான் தூக்கிட்டு போய் போட்டுட்டு வந்துடுறேன். சரியா?
1: எது ரோட்ல போடுறியா? அப்படியெல்லாம் போடக்கூடாது. கண்ட இடத்துல குப்பைகளை போடவே கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், குப்பை தொட்டியில தான் எடுத்துட்டு போய் போடணும்னு சொல்லியிருக்கேனா? அதே போல நீ குப்பை தொட்டியில தான் எடுத்துட்டு போய் போடணும்.
2: மம்மி பாரு, மம்மி எல்லாம் ஆண்டியும் ரோட்ல தான் கொட்டுறாங்க, நீ மட்டும் எப்ப பாரு டஸ்ட்பின்ல போடுன்னு சொல்லிட்டே இருக்க. மம்மி போ, மம்மி நீ சொல்றத நான் செய்ய மாட்டேனே. நீ என்ன பண்ணுவ? நான் ரோட்ல போய் போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுறேன் மம்மி, ப்ளீஸ் மம்மி.
1: அவங்க போடுறாங்க இவங்க போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீயும் தப்பான விஷயத்த செய்யக்கூடாது. குப்பைய முறையா எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில தான் போடணும். சரியா?
2: சரி மம்மி, இனிமே நான் குப்பை தொட்டில போடுறேன். எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தருவியா?
1: நீ ஃபர்ஸ்ட் போய் போட்டுட்டு வா பாப்போம்.
2: சரி மம்மி, இப்பவே நான் போய் போட்டுட்டு வந்துடுறேன். நான் வர்றதுக்குள்ளே எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வை. சரியா? நான் வந்துடுறேன்.
1: நானும் பின்னாடியே வந்து வாட்ச் பண்ணுவேன். நீ ரோட்ல போட்டுறக்கூடாது. சரியா?
2: மம்மி அங்க ரெண்டு குப்பை தொட்டி இருக்கே மம்மி, இதை நான் எதுல போடுறது?
1: கரெக்டா கேட்டேன். குப்பையெல்லாம் ஒன்னா எடுத்துட்டு போய் கொட்டாம இந்த மாதிரி ரெண்டு குப்பை தொட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அதுல பிரிச்சு மகும் குப்பை மகாத குப்பைன்னு பார்த்து அதுல முறையா போடணும். சரியா?
2: ஓ, அதுக்கு தான் ரெண்டு கவர் கொடுத்திருக்கியா மம்மி? நீ நான் எனக்கு எதுவுமே தெரியாம பாத்துட்டு இருந்தேன். அது சரி மம்மி, நீ தான் ரெண்டு கவர் கொடுத்திருக்கல. இது எதுவும் மகும் குப்பை எதுவும் மகாத குப்பை.
1: நீ உன் கையில வச்சிருக்க பத்தியா லெப்ட் ஹேண்ட்ல, அதுல இருக்கிற பழத்தோல் காய்கறி தோல் இதெல்லாம் மகும் குப்பை. ரைட் ஹேண்ட்ல இருக்க பாத்தியா பிஸ்கட் கவரு ஸ்நாக்ஸ் கவரு அப்படி இருக்கிற பிளாஸ்டிக் கவர் எல்லாம் மக்காத குப்பை.
2: ஓகே மம்மி, நான் பிரிச்சு போட்டுட்டு வந்தேன். சரியா?
1: சமத்து, நீ போயிட்டு வா, நான் உனக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரியா?
2: ஓகே மம்மி.
1: நேர்களே, கேட்டுட்டு இருக்க நீங்களும் குப்பைய முறையா குப்பை தொட்டியில எடுத்துட்டு போய் போடுங்க. அப்படி போடும்போது மகும் குப்பை மகாத குப்பை அப்படின்னு கழிவுகளை பிரிச்சு போடுங்க. அப்பதான் இந்த பூமி அதோட வளத்தை இழக்காம ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கும். இப்போ நாயம் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இது சுற்றி இருப்பவர்களை காப்போம், சூழல் காப்போம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும்.

0: பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அறிவிப்புகள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திடமிருந்து வந்த அறிவிப்பு. நிலையான வருமானம் பெற ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த கட்டண பயிற்சி. பயிற்சியின் சிறப்பம்சங்கள்: பண்ணைக்கேற்ற ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் தயாரித்தல், மண்ணுக்கேற்ற பயிர் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு முறைகள், கழிவுகளை இயற்கை இடுபொருளாக மாற்றும் முறைகள், வருமானத்தை உயர்த்தும் தேன் மற்றும் காளான் வளர்ப்பு, பல அடுக்கு காய்கறி மற்றும் பழப்பயிருடன் கோழி வளர்ப்பு, வல்லுநர்களுடன் கலந்துரையாடல், வேளாண் காடு மற்றும் ஆடு வளர்ப்பு, அரசு மானிய திட்டங்கள் மற்றும் வங்கிக் கடன் பெறும் வழிமுறைகள் ஆகியன இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் ஆகும். பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நடைபெறும் நாள் 23/9/2026 புதன்கிழமை. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. பயிற்சிக்கான கட்டணம் ₹590. இதில் விவசாயிகள், மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். அடுத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின்

0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் மூலம் ஒருவருட பட்டய படிப்பு பாடங்கள் வழங்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பயிற்சி கட்டணம் பருவத்திற்கு ₹10,000. பயிற்சியின் இறுதியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் சான்றிதழ் வழங்கப்படும். மாதத்திற்கு 2 நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேர்முக பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், தேவரசம்பட்டி, தர்மபுரி. அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் வழங்கும் தேனீ வளர்ப்பு குறித்த 6 மாத கால சான்றிதழ் பாடம். இந்த சான்றிதழ் பாடம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிற்சியாளர்களால் நடத்தப்படுகின்றது. தமிழ் மொழியில் பயிற்றுவிக்கப்படும். இதற்கு வயது வரம்பு 18 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும். உச்சவரம்பு எதுவும் இல்லை. பயிற்சி தொகை ₹2,500. மாதத்தில் 1 நாள் சனிக்கிழமைகளில் மட்டும் வருகை தர வேண்டும். பயிற்சிக்கு பின்னர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், தேவரசம்பட்டி, தர்மபுரி. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9363056130.
1: நேர்களை நிறைவு பெற்றது அறிவிப்புகள்.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீர்ணாகிறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: program is remembering iconic singer, composer and cultural figure Zubeen Garg on his first death anniversary today. The state has also been observing a three-day Zubeen Divas since September 17th. And that is the end of this news bulletin.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 1:10.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இப்பொழுது இணையும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது உங்களோட பேர், ஊர், நீங்கள் விரும்பிய பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆகியவற்றை எழுதி நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம் அதியமான் கோட்டை நல்லம்பள்ளி தர்மபுரி மாவட்டம் 636-807 என்ற முகவரிக்கு அஞ்சல் அட்டை மூலம் எழுதி அனுப்பலாம். அந்த வகையில நிகழ்ச்சியோட முதல் பாடல கடித வழியில விரும்பி கேட்டிருக்காங்க மாரியம்பட்டியிலிருந்து ஞானசேகரன், நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்திலிருந்து.

கண்ட கண்டே உரத்தை போட்டு காய்கறியை வளர்க்கிறான். அந்த உரத்தில் கூட ஊழல் பண்ணி எங்க பேரை கெடுக்கிறான். அந்த உரத்தில் கூட

0: வச்சு வச்சான்.
1: அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நீ பெண் ஜாதி நான் ஆஞ்சாதி. அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நம்மிடையே நூறு உண்டு. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று. போக போக

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேரம் 1:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா மாலக பாடியிலிருந்து குமரேசன் மணப்பந்தல் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

நேரம் 1:21. நாம் இணைஞ்சிருக்கோம் நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு கடிதம் வழியா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சேலம் மேட்டூர்ல இருந்து குருநாதன் சித்ரா, பாசம் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி.
3: ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க
4: தம்பி. ஊருக்கு புதுசோ?
3: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
4: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
3: என்ன சொல்றீங்க, புரியலையே.
4: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். அதான், இந்தாங்க டீ குடிங்க.
3: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
4: டீ எப்படி?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
4: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
3: என்ன விஷயம்னா?
4: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க? ஆமா.
3: ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
4: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
3: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
4: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா? அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
3: இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
4: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
3: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

நேயர்களின் கவனத்திற்கு இன்று மதியம் 2 மணிக்கு உங்கள் களம், உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம். இன்று புகைப்பட கலைஞர் ஆர் ராமன் அவர்களுடன் தான் நேர்முகம் கேட்க போறோம். 2:30 பன்மொழி பாடல்கள், 3 மணிக்கு கட்சேவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள்.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்ன இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
3: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
5: தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.

0: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நலமாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஃபாஸ்டிங் நம்ம சொல்லியிருந்துருக்கணும். அது நேற்று ஏதோ வேறு ஒரு சில வேலைகள் வலுவின் காரணமாக இந்த நரம்பு சுருந்துருக்கிறது. இந்த வேரிக்கோஸ் வெயினை பற்றி ஒரு சின்ன சம்மரி மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கணும், செய்யணும், பண்ணணும் அப்படின்றதுனால வந்து நான் அதை பற்றி அதிகமாக உங்களால் பேச முடியல, செய்ய முடியல. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இன்றைக்கி முக்கியமான டாபிக் வந்து ரொம்ப வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது, செய்து பண்ணுது. அதனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அதாவது அவங்களுக்கு லைட்டாக வாந்தி வந்திருக்கு. வாந்தி வந்த உடனே செஞ்ச உடனே போயிட்டு அதை வந்து ஒழுங்காக பொருட்படுத்தாத செய்யாத பண்ணாத லோக்கலில் கடையில் மாத்திரை வாங்கி போட்டு வந்து திரும்ப போய் வெயிலில் வேலை செஞ்சுருக்காங்க. இது ஒரு நாள் நடந்திருக்கு. ரெண்டாவது நாள் வந்து சடனாக மயக்கம் போட்டு விழுந்துட்டுருக்காங்க. அப்புறம் எங்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க, செய்கிறாங்க, பண்ணுறாங்க. பார்த்தாக்க எல்லாம் கிட்னி பாதிப்பு வரைக்கும் போயிடுச்சு. ப்யூரில் பார்த்தா எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து செஞ்சு பண்ணால் உடம்புல வந்து அந்த நீர் சத்துன்றது சுத்தமாக இல்லாத செய்யாத போனதுனால வந்து அந்த நீர் சத்து இல்லாதனால கிட்னி பாதிப்பு வரைக்கும் போய் அப்புறம் அவங்களெல்லாம் ரெடி பண்ணி செஞ்சு பண்ணி எல்லாம் இன்றைக்கி தான் கொஞ்சம் கிட்னி திரும்ப ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்து கொஞ்சம் ஒன்றுக்கெல்லாம் வர ஆரம்பிக்குது, செய்யுது, பண்ணுது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய தண்ணி குடிங்க தயவுசெய்து. வெயிலுக்கு போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை வெயிலில் போய் தான் வேலை செய்யணுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் சூழ்நிலைகள் இருந்தால் வந்தால் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நிறைய குடிங்க. அதாவது குடிக்கிறது வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து கொஞ்சம் நிறைய குடிக்க ஆரம்பிங்க, செய்யுங்க, பண்ணுங்கள். வேற ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு இல்லை. மற்றபடி ஆகாரம் அதே மாதிரி வந்து கொஞ்சம் நீர் ஆகாரமாக மோர், அதே மாதிரி இந்த வெள்ளரி பிஞ்சு, இந்த நிறைய இந்த தர்பூசணி இந்த சீசன்லாம் வரும்பாங்க, அதெல்லாம் வந்து நிறைய வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து சின்ன சின்ன டிப்ஸு. ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா ஏதாவது சின்ன வாந்தி இல்லை ஏதாவது பேதி இந்த மாதிரி ஆட்சி செஞ்சு பண்ணிச்சுன்னா உடனே மருத்துவர் பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகி அதுக்கு உண்டான வைத்தியத்தை உடனே பாருங்கள். ஏன்னா மற்ற டைம் மாதிரி இப்போ இல்லை. உடம்புல நிறைய வந்து நீர் சத்து வந்து ஏற்கனவே வந்து இருக்கிற வெயில்னால வந்து நீர் சத்து வந்து வெளியே போகுது. செய்து இன்னும் இந்த பேதி இதெல்லாம் ஆட்சி செஞ்சு பண்ணிச்சுன்னா அது இன்னும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும், செஞ்சிடும், பண்ணிடும். அடுத்த விஷயம் நான் சொல்லணுன்றது, அதே மாதிரி இந்த டைமில் வந்து இந்த கல் வந்து தாக்கம் வந்து நிறைய இருக்குது, செய்து பண்ணுது. அதனால் அவங்களும் வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய குடிச்சிக்கோங்க. கொஞ்சம் சிறு சிறு வயிற்று வலினா கூட உடனே ஒரு மருத்துவரை அணுகி பாருங்கள். தேவைப்பட்டாக்க உடனடியாக ஸ்கேன் பண்ணி அது என்ன உண்டான வைத்தியமோ அதை வந்து உடனடியாக வந்து மருத்துவரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து நான் இந்த வேரிக்கோஸ் வெயினை பற்றியான பதிவு வந்து நிறைய போட்டிருந்தேன், செஞ்சுருந்தேன். அதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாங்க கொஞ்சம் என்னை அணுகி அது சம்மந்தமாக ஏதாவது வேணும்னாக்க கேட்டுக்கோங்க. அதனால் வந்து கொஞ்சம் இந்த வேரிக்கோஸ் வெயினை பற்றி ஒரு புரிதல் வச்சுக்கோங்க. ஏன்னா அது கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அது சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக பண்பலை மூலமாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கடித வழியில விரும்பி கேட்டிருக்காங்க. தாராபுரம் சின்ன கடை வீதியிலிருந்து இளங்கோவன் ஜாகீர் உசேன், ஹரிச்சந்திரா திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரோஸ்கர் மேளாவில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் தேச வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை வடிவமைக்கும் பாதையில் மத்திய அரசு செயலாற்றி வரும் இத்தருணத்தில் இளையோருக்கு இதில் இன்றியமையா பங்குள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 20வது தேசிய ரோஸ்கர் மேளா மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாமை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இளைஞர்களின் செயலாக்கம் தற்சார்பு இந்தியா என்ற அடிப்படையிலேயே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில் முனைவோருக்கு சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் திறன்களும் இந்திய இளையோரின் திறமைகளும் உலக அளவில் நம்பிக்கையை ஈட்டியுள்ளதாக எடுத்துரைத்த அவர், இதனால் படைப்பாற்றல் திறனாளர்கள், தொழில் முனைவோர், இளையோர் மீது எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிதி, ரயில்வே, சுகாதாரம், பாதுகாப்பு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசுகையில், தேச வளர்ச்சிக்கு பணியாற்ற இளைஞர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இளைஞர்களுடைய திறமை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆபீசரா இல்லாம இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக, இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. தேசத்தினுடைய முன்னேற்றத்தோடு இணைகிறது. அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சேவை செய்வதற்கு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பாக தான் கிடைச்சிருக்கிறது.
0: திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரியிடமிருந்து பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
2: என்னோட பேர் ராஜ்குமார், நான் தருமபுரியிலேருந்து வரேன். இப்போ நான் செலக்ட் ஆயிருக்க போஸ்ட் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் சீனியர் டெக்னீஷியன் செலக்ட் ஆயிருக்கேன். பிரைம் மினிஸ்டருக்காக எஸ்பெஷலாக நான் தேங்க்யூ சொல்லணும்.
3: நான் வந்து சுபாஷினி, மதுரையிலேருந்து வரேன். ஜூனியர் அசிஸ்டன்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் செலக்ட் ஆயிருக்கேன். நரேந்திர மோடி ஐயாக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாபை கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன்.
4: என்னோட பேர் சீதாராமன், நான் சூப்பர் நண்டா ஜாப் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் மூலமா எங்களை மாதிரி இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதுக்காக பிஎம் நரேந்திர மோடி சார்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: கோவை குனியமுத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில் நிறுவனங்கள் துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாசவர்மா 192 பேருக்கு பணி ஆணைகளை வழங்கினார். நாட்டில் தூய்மை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எதிர்காலத்திற்கான சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், பாரிஸ் பருவநிலை உச்சி மாநாட்டில் எட்டப்பட்ட தீர்மானங்களை முழுமையாக நிறைவேற்றிய ஒரே நாடு இந்தியா என பெருமிதம் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் 3 அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியா உலக அளவில் 3வது இடத்திலும் சூரிய சக்தி வளர்ச்சியில் உலகின் 2வது பெரிய சந்தையாகவும் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தூய்மை பணிகளை மேற்கொண்ட தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், கடற்கரைகளை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாகை வேளாங்கண்ணி கடற்கரையில் தூய்மை பணிகளை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார், 20 குழுக்கள் அமைக்கப்பட்டு குப்பைகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெறுவதாக கூறினார்.
5: உலக புகழ் பெற்ற விளாங்கனி கடற்கரையுடைய தூய்மை பணியை ஊக்குவிக்கும் வகையில பரிசு கொடுக்கறது மூலமா ஸ்போகமி எனக்கூடிய ஒரு விளையாட்டு காம்படிஷன் இன்னைக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இந்த கேம் உடைய மிக முக்கியமான நோக்கமே என்னன்னா, குறிப்பிட்ட 45 நிமிடங்கள்ல யாரு அதிகமான அளவுல குப்பைகள்னா எடுத்துட்டு வருவாரோ, மக்கும் குப்பை மட்டும் இல்லாமல் மக்காத குப்பை, எலக்ட்ரானிக் வேஸ்ட் போன்ற பொருள்களை கண்டறித்து கொண்டு வந்து கொடுக்கும் போது அவர்களுக்கு முதலாவது பரிசாக 3,000 ரூபாய், இரண்டாவது பரிசாக 2,000 ரூபாய், மூன்றாவது பரிசாக 1,000 ரூபாய் என பரிசும் வழங்குவது மூலமா தூய்மை பணி
0: தமிழகம் உட்பட 14 மாநிலங்களைச் சேர்ந்த 34,000 கிராமப்புற இளையோருக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஊரக இளையோர் வேலை வாய்ப்புகளை பெறும் வகையில் ஒருங்கிணைந்த வெளிப்படையான மின்னணு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
6: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீரை விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தற்போதைய நீர் நிலவரம் மற்றும் மாவட்டங்களின் தன்மைக்கேற்ப மாற்று பயிர்களை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற அரசுக்கு கால அவகாசம் தேவைப்படுவதால் இதற்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இவ்விரு தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வேடந்தாங்கல், கரிக்கிளி, வெள்ளப்புத்தூர், பாப்பநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தவேக வேட்பாளரும், ஈசூர், பூதூர், தோட்டநாவல், கினார்முள்ளி, வளர்பிறை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அஇஅதிமுக வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இரட்டை கொலை சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறை கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடும் நீதியும் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். நடப்பாண்டு 1,15,00,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மண்டல மேலாளர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
7: காஞ்சிபுரம் நகரத்தில் உள்ள காமாட்சி கோஆப்டெக்ஸ் ஷோரூம்ல இந்த வருடம் வந்து 1,15,00,000 வந்து இலக்கை நாங்கள் நிர்ணயிச்சிருக்கிறோம். கஸ்டமருக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ்லையும் பட்டு பருத்தி ரகங்கள்ல விற்பனைக்காக வந்து வச்சிருக்கிறோம். நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நடத்தப்படுகிற இந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த தீபாவளியை வந்து சிறப்பான தீபாவளியை வந்து அமைச்சு கொடுக்கணும்.
0: நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வரும் தண்ணீரில் கலங்கல் தன்மை அதிகரித்துள்ளதால் கூட்டுக் குடிநீர் திட்ட சுத்திகரிப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது தர்மபுரி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
8: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் நீரின் கலங்கல் தன்மை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள தலைமை நீரேற்று நிலையத்தில் நேற்று காலை 8 மணி முதல் நீர் உந்தும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரின் கலங்கல் தன்மை சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்குவதற்கான அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு குறைந்தவுடன் குடிநீர் வழங்கல் வழக்கமான முறையில் தொடர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.

0: வடக்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது படிப்படியாக தீவிரமடைந்து அடுத்த 3-4 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிஷா மற்றும் வடக்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மதுரை, திண்டுக்கல், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி, கோவை மாவட்டங்கள் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பான் ஐச்சி நகோயா நகரில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இளையோருக்கு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரோஸ்கர் மேளாவில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் தேச வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பதிவான அளவுகள்: திருச்சிராப்பள்ளி புள்ளம்பாடி பகுதியில் 8 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி, கொடநாடு, திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குடி, திருச்சிராப்பள்ளி, மால்வாய், தஞ்சாவூர், கல்லணை, அரியலூர், மேலக்கருப்பூர் ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சேலம், எடப்பாடி, கோயம்புத்தூர், சின்னக்கல்லாறு, பெரம்பலூர், செட்டிக்குளம், தேனி, ஆண்டிப்பட்டி, கரூர், தோகமலை, மதுரை, தானியமங்கலம், புதுக்கோட்டை, விராலிமலை, விழுப்புரம், கஞ்சனூர், கரூர், கடவூர், விருதுநகர், சிவகாசி, தேனி, ஆண்டிப்பட்டி, வேலூர், மேலகத்தூர், கரூர், குள்ளித்தலை, திண்டுக்கல், கொடைக்கானல், விருதுநகர், வேலூர், தென்காசி, குண்டாறு அணை, ஈரோடு, தாளவாடி, திருவள்ளூர், திருத்தணி, திருநெல்வேலி, மூலக்கரைப்பட்டி, விழுப்புரம், மணப்பூண்டி, கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம்: கடந்த 24 மணி நேரத்தில் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.4 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 11.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை: சுமார் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மராத்வாடாவிலிருந்து தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் வரை உள் கர்நாடகா மற்றும் கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், கள்ளக்குறிச்சி, மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கரூர், திருவாரூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென்மேற்கு வங்கக்கடலின் தென் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோ

0: கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடலின் அநேக பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.
1: நேரம் 2 மணி.
2: தருமபுரி மாவட்டம் முக்கலாய்கன்பட்டி மாவத்தலையின் குட்டை ஓம்சதி அம்மனுக்கு 21ஆம் ஆண்டு ஆடிப்போர கஞ்சி வார்ப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். பால்குடம் எடுத்தல், கரகம் எடுத்தல், கங்கை பூஜை நடைபெறும். அனைவரும் விரைக அம்மன் அருள் பெருக மற்றும் ராஜா

0: பாக்குறீங்களா, அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
0: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நீங்கள் இணைந்திருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில் அதியமான் கோட்டை புகைப்பட கலைஞர் ஆர் ராமன் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஏரியூர் கே கார்த்திக் அவர்கள்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது உழைப்போம் உயர்வோம். உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில நாம உழைத்து வரக்கூடிய மக்களை சந்திச்சு அவர்களுடைய வாழ்க்கையில உழைத்து எப்படிலாம் முன்னேறினாங்க, எந்த மாதிரியெல்லாம் வந்து தொழில கத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத பத்திலாம் தெளிவா நம்ம அவங்களுடைய வாயிலாகவே தெரிஞ்சிட்டு வரோம். ஐயா வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
5: இப்ப அதியமான் கோட்டையில இருக்கீங்க, என்ன தொழில் பண்றீங்க?
6: அனைவருக்கும் வணக்கம். பாலாஜி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு 27 ஆண்டுகாலமாக புகைப்பட தொழில் நடத்தும் போட்டோஸ் வீடியோஸ் கல்யாணம் மட்டும் காதனி விழாவுக்கு திருமணமும் சிறப்பான முறையில் வீடியோ போட்டோ எடுத்து கொடுக்குறோம்.
5: இப்போ வந்து புகைப்பட கலைஞராக வந்து 27 ஆண்டுகளாக பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ புகைப்பட கலைஞர் அப்படின்னா முதல்ல ரசிக்கணும் அப்படிங்கும்போது முதல் முதல்ல இந்த தொழிலுக்கு வரணும் அப்படின்னு எப்படி ஆசை வந்தது?
6: சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு ஆசைங்கய்யா புகைப்பட தொழில. என்னோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் உங்களுக்கு தெரியும், இப்போலாம் செல்போன் வந்தது. ஒரு 27 ஆண்டுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செல்போன் கிடையாது, எல்லாமே கேமரா வந்து அதிக மக்கள் வந்து விரும்புவாங்க. ஒரு போட்டோ, ஒரு சின்ன ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதா கூட பார்த்தீங்கன்னா அது வந்து போட்டோ ஸ்டுடியோ கடைக்கு போய் தான் எடுத்து பிரிண்ட் போட்டு வரணும். நான் போட்டோகிராஃபி போய் நிறைய விரும்புவேன், எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. நான் பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை. என் குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமா வந்து சென்னை பக்கம் போக முடியாத தர்மபுரியிலேயே இருந்துட்டேன், அதான் ஒரு காரணம்.
5: இப்ப சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு அந்த புகைப்படத்து மேல ஒரு ஆர்வம், ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால தான் இந்த தொழில்
6: திருமணம் காதணி விழா ஒரு கார்பரேட் ஈவென்ட்ல அந்த மாதிரி நிகழ்ச்சியில அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் போவாங்க. அப்ப எப்படி கேமரா யூஸ் பண்றாங்க, எப்படி எடுக்கிறாங்க, லைட்டிங் எப்படி வைக்கணும், ஒரு 3 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்துங்க.
5: மூணாண்டு காலம் வந்து தொழிலா போல பயிற்சி எடுக்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு கத்துக்கிறதுக்காக அப்படி கத்துக்கிட்டீங்க. முதல் முதல்ல கேமரா சொந்தமா வாங்கி நீங்க தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா, இல்ல ஏற்கனவே இருந்த கேமரா அந்த மாதிரி எல்லாம்
6: இல்லைங்க? 2003 இங்க இருந்து சென்னை போயிட்டு வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிக்கான்ல D40 ஒரு கேமரா லான்ச் பண்றாங்க. முத பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில லான்ச் பண்றாங்க. நான் ஒரு 6 மாசம் கழிச்சு தெரியும்
5: படிச்சிட்டு ஒரு தொழில் கலைஞரா மாறிட்டீங்க. 3 வருஷமா கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க, 3 வருஷமா வந்து என்னென்ன கத்துக்கிட்டீங்க?

0: இப்போ போட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ வந்து டெக்னாலஜிலாம் கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிலிம் ரோல் கேமரான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க
1: ஆமாம்.
0: சரிங்களா. அதில் ஒரு புகைப்படத்தை எடுத்து கரெக்டாக வருதுன்னு தெரியாது. நம்ம அந்த தண்ணியில் போய் வாஷ் பண்ணி நெகட்டிவ் கழுவிட்டு பின்னாடி தான் கண்ணை மூடிட்டு இருக்குதா இல்லை ஓரளவுக்கு மாதிரியாக தெரியுதா, பிரிண்ட் கரெக்டாக வரலையான்னு தெரியும். அந்த காலத்திலேயே ஒரே டேக்கு பாஸ்போர்ட் அழகாக எடுத்து கொடுப்பேன் நான். அப்போ 2002 காலகட்டத்தில் தான் நீங்கள் எங்கன்னா அதியமான் கோட்டை சுட்டு வரதுல கேட்டு பாருங்க, பாலாஜி ஸ்டுடியோ போங்க, அந்த தம்பி அழகா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து கொடுப்பாங்க, அப்பயே சொல்லுவாங்க ஒரே டேக் தான். இப்பெல்லாம் DSLR கேமரா வந்துருச்சு, இப்பெல்லாம் சோனி கேமரா, நிறைய செல்போன் கம்பெனிலாம் வந்துட்டாங்க,
1: புது புது நவீன
0: தொழில்நுட்பம்
1: வந்துருச்சு.
0: இப்பெல்லாம் போனை பார்த்து எல்லாமே போட்டோ எடுப்பாங்க. நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேக் தான், அழகா பாஸ்போர்ட் சைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா 8 காப்பி வந்து 40 ரூபா 30 ரூபா வாங்குவாங்க. இப்போ வந்து 8 காப்பி வந்து 120 to 150 வரையும்
1: வாங்குறேன்
0: பாஸ்போர்ட்.
1: இப்போ முதல் முதல்ல அந்த கேமராவில், அதாவது ஃபிலிம் இருக்கிற கேமராவில் அடிக்கும் போது நாம கேமரா எந்த கோணத்தில் வச்சிருக்கோமோ அந்த கோணத்தில் போட்டோ விழும். இப்போ எந்த கோணத்தில் போட்டோ எடுத்தாலும் சரி, போட்டோவை நம்ம எப்படி வேணாலும்
0: மாற்றிக்கலாம்,
1: பண்ணிக்கலாம், திருப்பலாம், மேலே திருப்பலாம், தலைகளாக கூட மாற்றலாம். ஆனால் அன்னைக்கு அந்த போட்டோவில் எடுக்கக்கூடிய போட்டோ எப்படி எடுக்கிறோமோ அப்படி தான் நம்ம வந்து நெகட்டிவ்ல இருக்கிறது தான் வந்து பிரிண்டாகவும் வரும். அப்போ வந்து கருப்பு வெள்ளை புகைப்படம் தான் இருந்திருக்கும். நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கும்போது கூட கருப்பு வெள்ளை தான் இருந்திருக்கும். கலருக்கு வரத்துக்கு அதுக்கு பின்னாடி தான் நீங்க பாத்துருக்கீங்க. மொத்தம் மொத்தம் கருப்பு வெள்ளையில தான் எடுத்தீங்களா?
0: கண்டிப்பாங்க ஐயா. 2000க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா கருப்பு வெள்ளை புகைப்படம் தான். இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அதியமான் கோட்டை பகுதியில் கிராம பகுதியை சேர்ந்தது எல்லா வீடுகளில் பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து போட்டோ கருப்பு வெள்ளை போட்டோ கண்ணாடி பிரேம் போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப கூட வந்து ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து 30 வருஷம் முன்னாடி எடுத்து எங்க அப்பா அம்மா போட்டோ இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு, அது கலரா மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வருவாங்க. நான் இப்ப சொல்றேன், கருப்பு வெள்ளை படம் மாதிரி இப்ப இருக்கிற கலர் படம் கூட வராதுங்க, அவ்வளவு ஒரு கிளாரிட்டி குவாலிட்டி
1: தெளிவா இருக்கும்.
0: ஆமா, காரணம் என்னன்னா அந்த காலத்துல போட்டோகிராஃபர்லாம் பாத்தீங்கன்னா அழகா போட்டோ எடுத்து நீட்டா பிரேம் பண்ணுவாங்க, கிளாரிட்டி இருக்கும். இந்த காலத்திலயும் டெக்னாலஜி அவ்வளவு வந்திருக்கு, ஆனா வந்து புகைப்படம் எல்லாம் வந்து நம்ம பேசிய மாறி வர மாதிரி வருது. அந்த காலம் அந்த காலம் தாங்க, இந்த காலம் இந்த காலம் தான். ஆமா, ஏன்னா அந்த காலத்துல நிறைய நான் ரசிப்பேன், ஏன்னா பழைய நினைவுகள் நிறைய உண்டு. நான் போட்டோ எடுக்கலாம் திடீர்னு ஒரு டைம் வந்து சேலம் ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டாங்க. நான் போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா லைட் விட்டு போயிட்டுங்க, பொண்ணு மாப்பிளைக்கு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா லைட் வச்சு எடுக்கணும். இப்ப இருக்கிற தொழில்நுட்பம் அப்ப இல்ல, அப்பெல்லாம் சிங்கிள் லைட் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் போக்கஸ் லைட், அம்பர்லா லைட், அதுல 23 பவுன்சர் லைட் நிறைய வந்துச்சு. அப்ப வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஆனா நான் பயந்துட்டேன், என்னடா பொண்ணு மாப்பிள்ள போஸ் எடுக்கிறது லைட் விட்டு வந்துங்களா அப்படின்னு போய் சேலத்துல போயிட்டு ஒரே ஒரு லைட் போக்கஸ் லைட் மாதிரி வாங்கி அழகா டீப் பாட்டி கேமராவில அழகா போட்டோ எடுத்து கொடுத்து கல்யாணத்து வீட்டுக்காரு வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு தம்பி, நான் லைட்டிங் எல்லாம் நினைச்சேன், அழகா எடுத்து கொடுத்துருக்கீங்க, உண்மையிலே சிறப்பா இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ இந்த மாதிரி எடுப்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் லைட்டிங் விட்டு வந்து என்ன பண்ண போறேன்னு நினைச்சேன், நான் எதிர்பார்த்ததை விட காசும் கொடுத்து அவர் ஒரு 5-6 ஆர்டர் கொடுத்துருப்பாரு, ஒரு 2 வருஷத்துலேயே ஒரு 6 ஆர்டர் கொடுத்துருப்பாரு. நான் தருமபுரில இருந்து அதியமான் கோட்ல இருந்து சேலம் போய் எடுத்துட்டு வந்தேன். அது ஒரு காலம்,
1: அது ஒரு காலம் அப்படி போயிட்டு இருந்து. இப்ப நம்ம வந்து பிலிம்ல எடுத்து கழுவணும், இப்ப அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா?
0: ஒரு பிலிமில் பாத்தீங்கன்னா வந்து 33 to 34 போட்டோ வரையும் இருக்குங்க. ஒரு ரோல் ஒன்னு விட்டு விட்டா கழுவ முடியாது, ஒரு ரோல் முடிஞ்சதான் கழுவணும். அது ரோல் வெளியிடுறது பூரா வேஸ்டா போயிடும், டார்க் ரூம்ல தான் போகணும்.
1: அதாவது 36 போட்டோ அடித்த பின்னாடி தான் போய் கழுவ முடியும்.
0: ஆமா, ஒரு ரோல், அது ஒரு ரோல் கணக்கு வரும்.
1: இப்ப ஒரு பாஸ்போர்ட்டோ வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கிறாருன்னா 2 நாள் கழிச்சு கூட வாங்க வேண்டியதா இருக்கும்,
0: 1 வாரம் கூட ஆகும். ஏன்னா ஒரு 10 பேர் எடுக்கட்டுங்க ஒரு கவட்டம், அதுக்கப்புறம் ரோல் எடுத்தா வேஸ்டா போயிடும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் 1 நிமிடத்தில் பாஸ்போர்ட் சைஸ் எடுத்து தரப்படும் எல்லா போட்டோ ஸ்டுடியோகளும் பேனர் வச்சிருப்பாங்க. செல்போன் வந்து புகைப்படக் கலைஞர்கள்
1: நாங்களே பிடிச்சோம், இதை கழுவி கொடுங்க அப்படின்னு கூட.
0: ஆமா, எல்லாமே அப்படித்தான் வராங்க. இப்ப வந்து அவங்களே பாத்தீங்கன்னா கைபேசியில வந்து போட்டோ இப்படி எடுக்கலாமா இப்படி எடுக்கலாமா பாக்குறாங்க, பார்த்துட்டு எடுத்துட்டு வந்து இந்த போட்டோ பிரிண்ட் போட்டு கொடுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
1: இப்ப அந்த மாதிரி கழுவி 36
0: ஒரு ரோல், அதுல 36 வரையும் போட்டோ எடுக்க
1: என்னென்ன பண்ணுவீங்க?
0: அது ஒரு டார்க் ரூம் இருக்குங்கய்யா, டார்க் ரூம்ல போயிட்டா கெமிக்கல் அது தண்ணி மாதிரி இருக்கும், உங்களுக்கு அது ஒரு கல்லு மாதிரி இருக்கும், அது போட்டு கழுவி எடுத்தா அதுல போட்டு அந்த ஒரு பிரிண்ட்ல எடுத்து அந்த மாதிரி இதுல இருக்கிறத போய் மாட்டணுங்களா, அது நம்மளோட முகம் தெரியும்.
1: அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
0: அது குறைஞ்சபட்சம் 1/2 hour ஆகும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பிரிண்ட் போட்டு வெளியே எடுக்கிறது. போட்டோ எடுத்தா 2 நாள் 3 நாள் பிறகுதான் போட்டோ கிடைக்கும், உடனடி போட்டோலாம் கிடைக்காது. அப்ப 2000க்கு முன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா வராதுக்கு முன்னாடி, கம்ப்யூட்டர் வராதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கையில போட்டோ தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வரதுக்குலாம் போட்டோ எடுத்தா 2 நாள் 3 நாள் ஆகும். அப்போ போட்டோ பிரியம்னா 4-5 நாள் கூட ஆகும். இப்போ 2000க்கு பின்னாடி வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்துருச்சு, நேரா சோனி, நிக்கான், கெனான் அந்த மாதிரி நிறைய கிராண்ட் நவீன காலத்து கேமரா வந்துருச்சுன்னா இப்போ புகைப்படம் எடுத்தா 1 நிமிடத்தில் பாஸ்போர்ட் எடுத்துடலாம். இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு சிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் சிப்புன்னு வாங்க, இப்போ மெமரி.

0: கார்டுன்னு வாங்க, மெமரி கார்டில் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதையும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம புகைப்படம் அழகா இருக்கா, சிரிச்சு மாதிரி இருக்கா, கண்ணு மூடாது இருக்கான்னு சொல்லிட்டு அது கொண்டாந்து கம்ப்யூட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணுங்களா, நம்ம கிராம் பண்ணி ஆப் மாதிரி ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், 5 8 பாஸ்வேர்ட் வேணும், இல்லை 5 பாஸ்வேர்ட் 4 ஸ்டாம்ப் சைஸ் வேணும், ஒரு கீவேர்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த பட்டனை தட்டினா சாஃப்ட்வேர் அப்டேட் தான் உங்களுக்கு தெரியும்.
1: இதெல்லாம் கத்துக்கிட்டீங்களா நீங்க வந்து?
0: அப்பயே 2004-03 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கணும். 2010 நிறைய அனுபவம்.
1: போட்டோஷாப் வந்து போய் படிச்சீங்களா இல்ல நீங்க?
0: இல்ல, போட்டோஷாப் வந்து ஒரு 6 மாசம் கோர்ஸ் ஒன்னு இருக்கு, அது புக்கை வாங்கி படிச்சு நான் தனியா கிளாஸ் எல்லாம் போகல, ஆனா வந்து அனுபவம் ரீதியா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம படிக்கிறத விட ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல கண்டிப்பா நிறைய தெரிஞ்சுக்கணும். இங்கிருந்து அதான் சொன்னல, ஒரு 3 ஆண்டு காலம் தருமபுரி எங்க அதியமான் கோட்டில இருந்து பொம்படி போவோம், எங்க மாமா சன் ஸ்டுடியோ பாலுன்னு சொல்லிட்டு போட்டோ ஸ்டுடியோ வச்சுங்க, இப்பயும் இருக்கு தருமபுரி ரோட்ல பொம்புல, அங்கதான் போய் பயிற்சி எடுத்துக்கணும். புகைப்படத்துக்கு எப்படி எடுக்கணும், வீடியோ எப்படி எடுக்கணும், எவ்வளவு டென்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஓரளவுக்கு சொல்லி நமக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்தாங்க. அதை நம்ம கரெக்டா பார்த்து அதியமான் கோட்டில வந்து நம்ம ஒரு
1: சாப்பிட்டு இப்ப முதல் முதல் நீங்க எல்லாம் போட்டோ பிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கருப்பு வெள்ளை போட்டோ, இப்ப அதெல்லாம் கழுவுனீங்க, அதுக்கான மிஷின் எல்லாம் இருக்கும்ல, அது இன்னும் வச்சிருக்கீங்களா?
0: இருக்கையா, ஒரு ஏதாவது பழைய பொருள் வைக்கிற இருப்பறையில் வச்சிருக்கதெல்லாம், இப்ப அது எந்த யூஸும் இல்லாது.
1: இப்ப நாங்க வந்து எங்களுக்கு கருப்பு வெள்ளை தாங்க வேணும், அந்த இதுலதான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பண்ணி கொடுப்பீங்களா? அது மாதிரி
0: இப்ப நவீன காலத்து கேமராவிலே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம ஆப்ஷன் மாத்திக்கலாம், கலராகிற புகைப்படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டை நம்ம மாத்திக்கலாம், நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாவும் பிரிண்ட் போட்டுக்கலாம், ஆனா அந்த மிஷின்ல எதுவும் யூஸ் பண்ண முடியாது, இப்பெல்லாம் முடியாது.
1: அது வந்து ஒரு கண்காட்சி பொருளாவே,
0: காட்சி பொருளாவே வந்து இந்த மியூசியத்தில் வைக்கிறாங்க சொல்றாங்களே, அந்த மாதிரி வேணா வச்சுக்கலாம். நம்ம வீட்டுல ஒரு பழைய பொருளை வைக்கிற ஒரு அறை இருக்கு, அதுல தூக்கி வச்சிருக்க பழைய கம்ப்யூட்டர்
1: நினைவா வச்சிருக்கீங்களா?
0: ஆமா, நினைவா தான் அது, ஏன்னா என்னைக்கும் பழைய நினைவுகளை வந்து மறக்க கூடாது, அடிப்படையில் அது நம்ம பொருள், அதனால நம்ம கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது அப்படியே வச்சிருக்குதுங்க.
1: அப்படி வந்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி வந்து பழைய பொருட்கள் என்னென்ன வச்சிருக்கீங்க நீங்க?
0: அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஒன்று இருக்கும், ப்ளூ கலர் ஸ்கிரீன் கட்டி போட்டோ எடுப்போங்க, சரிங்களா? பொண்ணு மாப்பிள்ள தனியா போட்டோ எடுக்கணும்னா வந்து ஒயிட் கலர் ஸ்கிரீன் கட்டி எடுப்போங்க. இந்த காலத்துல வந்து எந்த இடத்த எடுத்தாலும் அது பேக்ரவுண்ட் ஸ்கிரீனாக மக்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாங்க போட்டோ ஒன்று எடுத்து பேக்ரவுண்ட் மாத்தி ஆல்பம், கல்யாணத்துக்கு ஆல்பம் ஒர்க் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி அந்த பழைய ஸ்கிரீனு, பழைய கேமரா, அதுக்கப்புறம் மிஷின், அந்த நான் சொன்னேன்ல அந்த தண்ணி போட்டு ரோல் கழுவுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து ஒரு பழைய பொருளை வந்து பாதுகாப்பட்ட சின்ன மாதிரி என்னோட வீட்டில் வச்சிருக்கிறேன் நான். அது மலரும் நினைவு மாதிரி, அது மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா அந்த சூழ்நிலையே நமக்கு வந்து எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது. அந்த காலமே நல்லா இருந்தது, இப்போ இருக்கிற காலம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு.
1: அவங்க அவங்களே போட்டோ பிடிச்சி இதையே எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிற, நமக்கு பார்க்கும்போது இது நல்லாவே இல்லையே, நம்ம எடுத்திருந்தா நல்லா இருக்குமே, சிறப்பாக எடுத்து கொடுத்துருக்கலாமே, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு நெடல் வருது.
0: கண்டிப்பா.
1: என்னென்ன விழாவுக்கு வந்து பண்றீங்க?
0: இப்போ நாம பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு மேல வந்து நம்ம அதியமான் கோட்டில போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கிறோங்க. இப்போ வந்து நம்ம திருமணம், காதணி விழா, பர்த்டே, அப்புறம் அரசியல் கட்சி பொதுக்கூட்ட நிகழ்வுகள். முத முத ஆதார் வந்தப்ப வந்து தருமபுரி மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கிராமத்துல போய் ஆதாருக்கு நான் தான் போட்டோ எடுத்து கொடுத்தேன். குறிப்பா சொன்ன மலையில வத்தலமலையில 13 வில்லேஜ் இருக்கு, அங்க போய் நான் 2 நாள் அங்கேயே தங்கி போட்டோ எடுத்து கொடுத்தேன். ஒரு ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ, ஒரு ஆளுக்கு 2-2 போட்டோன்னு சொல்லிட்டு. வத்தலமல்ல 13 கிராம் இருக்கு, அந்த கேர மக்கள் அதிகபகுதி எனக்கு தெரியும், ஏன்னா முன்ன பண்ண ஒரு 10 வருஷம் முன்னே போயிட்டு அங்கே போட்டோ எடுத்து பெரியூர், பாலை, சிலம்பு, செம்மாங்காடு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வில்லேஜில் போட்டோ எடுத்து அங்கே 2 நாள் தங்கி போட்டோ எடுத்து கொடுத்துட்டு வந்தாங்க. அது வந்து எனக்கு மறக்க முடியாத அனுபவம், ஏன்னா வத்தலமல்ல மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் போய் பார்த்தேன்.
1: அதாவது போட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை
0: அப்போதான் பார்த்தேன். அந்த மாதிரி பார்த்தேன்,
1: அதான் ஒரு மலை வாழ் மக்கள் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க.
0: கண்டிப்பா.
1: அங்கே தங்கி ஒரு திருமணத்துக்கு போறீங்க அப்படின்னா 2 நாள் கூட ஆயிடுது. இப்ப 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து அவங்களுக்கு போட்டோ எல்லாம் குடுக்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்?
0: இப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராம் பேசும்போது பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எவ்வளவு எடுக்கணும், ஸ்டார்டிங் வந்து 35,000 3 லட்சம் to 5 லட்சம் வரைக்கும் பண்றாங்க. இப்ப 5 லட்சம் வரைக்கும் என்னென்ன பண்றீங்கன்னா ட்ரோன் கேமரா இருக்கு, எல்ஐடி 12:10 இருக்கு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் போட்டோகிரி கேண்டிடேட் இருக்கு, ஸ்பாட் மிக்சிங், பார்ட்ஸ் லைவ் அப்படியே பண்ணி கொடுப்போங்க. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா நம்ம டீம் ஒரு 12-15 பேர் போவாங்க அந்த 5 லட்சம் ரூபாய் ப்ரோக்ராம், சரிங்களா? அந்த 35-40 பண்ணீங்கன்னா ஒரு போட்டோ கேமரா, ஒரு வீடியோ கேமரா மட்டும் கேட்பாங்க. அது வந்து அந்த 35-40 ரேஞ்சு நம்ம பேசும்போது சொல்லிடுவோம், பாருங்க உங்க பட்ஜெட் 40,000 வருதுன்னா அட்வான்ஸ் 5,000 ரூபாய் கொடுத்துருங்க, நீங்க வந்து கல்யாணம் முடிஞ்ச அப்ப வந்து ஒரு 5,000 கொடுத்துருங்க, மறுபடியும் ஒரு வாரத்தில் வீடியோ காஸ்ட் கொடுத்துருவோம், போட்டோ செலக்ட் பண்ணி ஒரு வாரத்தில் உங்களுக்கு போட்டோ ஆல்பம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம், ஒரு 30,000 ரூபாய்க்கு முன்னாடி கொடுத்துருங்க, ஆல்பம் வாங்கும் போது மட்டும் ஒரு 10,000 ரூபாய் நீங்க வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். இப்போ திடீர்னு ஒரு 5 லட்சம் ரூபாய் நம்ம ப்ரோக்ராம் பேசினா அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாய் கேட்கற மாதிரி இருக்கும், ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே 3 லட்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஸ்பாட்லயே வந்து வீடியோ காஸ்ட் கொடுத்துருவோம், ஏன்னா மிக்சிங் போடுறதுனால அவங்க உடனே ரெடி பண்ணி அப்பயே கொடுத்துருவோம், நீங்க ஆல்பம் வாங்கும்போது ஒரு 1 லாக் கொடுத்துட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி.

0: இதெல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்?
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் கொடுத்துடலாம். சரியா, நம்ம வந்து
0: என்னென்ன ஆல்பம் இருக்கு இப்போ?
1: ஆல்பத்தில் பார்த்தீங்கன்னா நவீன ஆல்பம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆல்பம் இருக்கு, மேட்டுன்னு இருக்கு, மெட்டாலின்னு இருக்கு, பெதர் டச்னு இருக்கு, எம்போசிங்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் இருக்கு. அப்படின்னா நார்மலாக வர சீட்லயே நம்ம பெண்கள்லாம் இப்போ மூக்குத்தி தோடுலாம் போடுவாங்களா, அது கை வச்சு பார்த்தாவே அந்த மூக்குத்தி தோடுலாம் தனியாக தெரியும். அது வந்து கேரளாவில் ஆலுவான்ற இடத்துல வந்து அது நிறைய இடத்துல போடுறாங்க. பட் ஆலுவா என்ற இடத்துல போட்டால் நல்லா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு, நமக்கு பட்ஜெட்டும் நல்லா நீட்டாக அழகாக பண்ணி கொடுப்பாங்க. ரெகுலராக வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஆல்பம் ஃபினிஷிங் ஒர்க்லாம் நம்ம கேரளாவில் தான் நம்ம பண்ணுறோம்.
0: நீங்கள் அங்கிருந்து போய் தான் பண்ணிட்டு
1: வரீங்க? இல்லை, நம்ம ரெகுலராக போக தேவையில்லை. நம்ம வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, மெயில் பண்ணிட்டா அவங்க கொரியர் வச்சுருவாங்க, நம்ம அக்கௌண்ட்டில் பணம் போட்டு அமுச்சு விட்ருவாங்க. டெய்லி இப்போ மாதத்துக்கு 2 ஆல்பம் 3 ஆல்பம் கான்டாக்டில் இருப்பாங்க. பணம் போட்டால்
0: மக்கள் வந்து இதுதான் விரும்புகிறாங்களா?
1: இல்லை, ஒரு சில மக்கள் நிறைய இப்போ கூட வந்து நிறைய விரும்புகிறாங்க. எப்படின்னா பணத்தை பற்றி எனக்கு கவலை, நல்லா குவாலிட்டி அழகாக எடுத்துருக்கேன். நாங்கள் அவுட்டோர் ஷூட்டே பார்த்தீங்கன்னா ஏற்காடு, கொடைக்கானல், கேபிஆர் டேம் எல்லாம் போகிறாங்க. இப்போ திருமணத்துக்கு முன்னாடியே இப்போ பொண்ணு மாப்பிளைக்கு ஒரு புகைப்படம் இருக்கும், அவுட்டோர் ஷூட் எடுப்பாங்க. ஒரு சில திருமணத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும், சொந்தக்காரெல்லாம் வந்திருப்பாங்க, கேலியை கிண்டலே பண்ணுவாங்க, அப்படி பாரு இப்படி பாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் நிற்கிறதுக்கு. இப்போ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏரியாவுக்கு ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், அதுக்கப்புறம் பொண்ணு மாவுள் மட்டும் இருப்பாங்க, இல்லைனா அவங்களுக்கு ஏன்னா மேக்கப் மேனர்கள் வந்திருப்பாங்க. அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா ஏற்காடுலாம் தெரியும் நல்லா சீர்நிறையா டிசைனு, அங்கே கிளைமேட்டு லொக்கேஷன் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தனியாக சார்ஜ் கொடுத்துருவாங்க.

0: அங்கே போயே எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ தான் கணினி மூலமாக வந்து எல்லாம் பண்ணுறோம். அதாவது பின்னாடி வந்து நமக்கு பின்னாடியே வந்து அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ அந்த மாதிரி வந்து சில பேர் நாங்கள் அவங்களுக்குலாம் வர முடியாது, இது இயற்கையாக மாற்றி கொடுங்க காட்சியெல்லாம் வைங்க அப்படின்னா அந்த ஒர்க்கும் பண்ணுறீங்க.
1: இப்போ எப்படின்னா இப்பவும் ஒரு சில பொண்ணு மாப்பிள்ளாம் வந்து எனக்கு நேச்சுரலாகவே வேணும், நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, என்ன செலவு கொடுத்துட்றோம், ஏஐ தொழில்நுட்பம்லாம் எனக்கு வேணாங்க, இப்போ வந்து ஏற்காடு போகலாமா ஒரு நாள் வாங்க அங்கேருந்து கார் எடுத்துக்கலாம், அதுக்கு எல்லாம் அவங்க செலவு பூரா அவங்களே கொடுத்துருவாங்க, நாங்கள் போட்டு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு உடனே கொடுத்துட்டு வந்துடுவோங்க, அவங்க ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தா கூட போட்டு தங்கி அழகாக எனக்கு காலையில் ஒரு வெடிகாலில் ஷூட் பண்ணுறதா அது அந்த மாதிரி எடுப்புங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ தான் எல்லாம் இப்பயே மாற்றிக்கலாமா இங்கேயே அந்த மாதிரி மாற்றிருக்கவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்குறோங்க.
0: அதாவது ஃபோட்டோ எடுக்கிறவங்களை விட ஃபோட்டோ வந்து அவங்க எந்த மாதிரி வேணும்னு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துறீங்க.
1: கண்டிப்பாக. அது எப்படி சொல்கிறேன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ பேசுகிறது வந்து பொண்ணோட அப்பாவோ மாப்பிளோட அப்பாவோ பேசுவாங்க, அது அந்த காலம் 2000 முன்ன. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி எல்லாம் படித்தவங்க எல்லாம் ஒரு வேலையில் இருப்பாங்க, அரசு வேலையோ தனியார் வேலையில் இருப்பாங்க, எல்லாமே அவங்க எல்லாம் கம்ப்யூட்டரில் பார்க்குறாங்க இல்லையா. இப்போ நம்மலாம் ஆன்லைனில் நம்ம கடை இருக்குது, நிறைய பேர் தேடி நம்மளை வராங்க. இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறது கூட என்ன கேமரா எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறது என்ன கேமரா எடுத்துக்கிறீங்க, நீங்கள் எப்படி வருவீங்க, அதெல்லாம் கேட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ள தான் போட்டோ வீடியோ பேசுறதுக்கே வராங்க, ப்ரோகிராம் பேசுறதுக்கு. அவங்க பட்ஜெட் சொன்னி ஓகே எனக்கு இந்த மாதிரி, ஒரு சில பொண்ணு மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கு வந்து நான் நினைக்கிற மாதிரி அழகா எடுத்து கொடுத்தா போதும், நான் என்னவோ கொடுத்துருவாங்க. ஒரு சில பொண்ணு மாப்பிள்ள வந்து பட்ஜெட் பிரச்சனையா இருந்தா போறோம் நார்மலா எடுத்தா போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாம நார்மலாவும் எடுத்துருவோம், நல்லா பெரிய ஈவெண்ட் பண்ற மாதிரி எடுத்துருவோம், அவங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி அவங்க மனசு நிறைவா எடுத்து கொடுப்போம், அது நம்மளோட வேலை. நமக்கு வாடிக்கையாளர் தான் முக்கியம். போட்டோ பிரேம் ஒர்க் பெரும்பாலும்
0: விரும்பி கேட்கிறாங்க. பழைய போட்டோ ஒண்ணு கருப்பு வெள்ளை இருக்கும்னு வச்சுக்காங்க, ஒரு சின்னதா பாஸ்போர்ட் சைஸ் வச்சிருப்பாங்க, இத வந்து பெரிய பிரேம்ல போட்டு கொடுக்கணும், அதாவது கலர் பண்ணணும் அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. பின்னாடி வந்து வேற ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு, அதெல்லாம் பண்ணி கொடுக்கறது நீங்களே பண்ணிடுறீங்க.
1: நம்ம கிட்டே வந்து கம்ப்யூட்டர் ஒர்க்கு, நானே அந்த ஒர்க்லாம் ஒரு 3 கோர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க சின்னதா ஸ்டாம்ப் சைஸ் கொடுத்தா கூட 40-60 பிரேம் போட்டு கொடுத்துடலாம். நீங்க இப்ப அந்த அப்ப முகம் மாறாத அப்படியே நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் கலரை கேட்டாலும் சரி, இல்ல கலர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாலும் சரி, அது சின்னதை பெருசு பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர்ல வந்து சைஸ் அந்த பிரேம் வச்சு அதை ஒர்க் பண்ணி அழகா வந்து நம்ம பிரேம் போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும்.

0: ஸ்டாம்ப் சைஸ்ல இருந்து பெருசு பண்ணா கொஞ்சம் காஸ்ட் கூடுதலா வரும்.
1: இப்ப நாமளா இப்ப புடிச்சு பண்ணா கொஞ்சம் குறைச்சல் ஆகுமா?
0: ரொம்ப குறைவாகும். எப்படின்னு கேக்கீங்கன்னா, ஒரு பாஸ்போர்ட் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12-15 சைஸ் போடுறாங்கன்னா, அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நம்ம ஃபைல் ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. நீ கொடுக்குற போட்டோ நான் எடுத்துருந்தா நம்ம கடையில சீட் எழுதி கொடுத்துருவோம் பாஸ்போர்ட் சைஸ் கவர்ல இந்த இடத்துல. அது உடனே எடுத்து அது சைஸ் வச்சு உடனே பிரேம் போட்டுடலாம். நீங்க கொடுக்குற போட்டோ ஒரு 30-35 வருஷம் சின்ன குட்டி உண்டு போட்டோ ஸ்டாம்ப் சைஸ், அது இப்ப பெருசு பண்ணா அதுக்கு பணம் கூடுதலா தான் செலவாகும்.
1: அந்த மாதிரி சின்னதா இருக்கிறது பெருசு பண்ணும்போது உடையாதா போட்டோ?
0: இப்பக்கிற டெக்னாலஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த நீட் இமேஜ் ஒரு சாப்ட்வேர் ஒன்னு இருக்கு, சரிங்களா? பேஸ் பில்டர்னு ஒரு சாப்ட்வேர் இருக்கு. நீட் இமேஜ் சாப்ட்வேர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து படம் ஜூம் பண்ணி நீங்க மொபைல்ல ஜூம் பண்ணா படம் லைன்ஸ் வர மாதிரி தெரியும். ஆனா வந்து நீ அந்த பேஸ் இமேஜ் நீட் இமேஜ் எல்லாம் போட்டீங்கன்னா லைன்ஸ் தெரியாதீங்க. அப்பக்கிற கிளாரிட்டி அப்படியே இருக்கும், அந்த லைன்ஸ் மட்டும் அதை எடுத்துரும். அந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கு.
1: அதாவது உடையாம சின்னதா இருந்தாலும் பெருசு பண்ணும்போது உடையாம
0: அப்படியே இருக்கும். அதுக்குதான் நம்ம பில்டர் பண்றோம்.
1: எப்படி பரவாயில்லீங்க தொழில் உங்களுக்கு?
0: குறைவுதான். செல்போன் வந்ததுனால கொஞ்சம் தொழில் கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் குறைவு தான் சொல்லலாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரே போட்டோகிராஃபர் தான் இருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு வீடியோகிராஃபர் இருப்பாங்க, அப்படி இருந்தாலும் அவங்க டீம் தான் இருப்பாங்க. இப்போ ஒரு திருமணத்துக்கு போனா வந்து என்ன ஒரு தர்மசகன் 100 போட்டோகிராஃபர் வந்தா அது எங்களையே போட்டோ எடுக்க சொல்றாங்க. நாங்க போட்டோ எடுத்துருப்போங்க, இந்த மொபைல் கொடுத்து இது அழகா ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தாங்க. பொண்ணுக்கு தங்கச்சி நானு, பொண்ணுக்கு மாமான்னு வருவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயி போயிடும். நாம வர போட்டோ எடுக்கிறதால இவங்களுக்கு போட்டோ எடுத்து கொடுக்கறதான்னு
1: சொல்லிட்டு
0: சம்பாதிக்கிறது நீங்களே சொல்லுங்க. வந்து அவங்களுக்கு போட்டோ எடுத்துன்னு போயிட்டா போட்டோகிராஃபர் எப்படி சம்பாதிக்கிறது? அந்த மாதிரி ஒரு கஷ்டம் தான். இப்ப மற்றபடி வேற எதுவும் இல்ல.
1: அதாவது இது மாதிரி பாஸ்போர்ட்டோ அது இதுன்னு வந்து அவங்களே எடுத்து வந்து கொடுத்துறாங்க. இப்ப அதுக்கெல்லாம் நம்ம சார்ஜ் போட முடியாது. அதனால அந்த மாதிரி
0: இப்ப அந்த காலத்துலாம் ஒரு நாளைக்கு கடையில நீ 2000 ரூபாய் 1500 ரூபாய் சம்பாதிச்சிருந்தாங்க. இந்த காலத்துல ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ரேட் ஏறினா கூட வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இப்ப எல்லாமே ஒரு பாஸ்போர்ட் வந்து கூகுள் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணி நீங்களே வச்சுக்கலாம். 30 வருஷம் முன்ன போட்டோனா போட்டோகிராபர் கடைக்கு தான் வரணும். அது அன்னைக்கும் இன்னைக்கு உள்ள வித்தியாசம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருப்பாங்க, அதுலயே போட்டோ எடுத்து இன்னொரு கடைக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறவங்க டாக்குமெண்ட் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோ இருந்தா தான் நம்ம வருவாங்க. நான் வாட்ஸ்அப் டாக்குமெண்ட் அவங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கவ அவங்க எப்பயுமே வர மாட்டாங்க. எப்ப தேவையோ அப்ப பிரிண்ட் போட்டு எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி
1: இப்ப வந்து நவீன காலம் வர வர போட்டோ வந்து போட்டோவோ தேவையில்ல. அந்த கம்ப்யூட்டர்
0: PDF ஃபைல தான் கேக்குறாங்க எல்லாமே.
1: ஃபைல் அப்படியே கூட அப்லோட் பண்ணிக்குவாங்க.
0: இப்ப எல்லாமே இப்ப கைபேசி வந்து வீட்டுக்கு வந்து அத்தியாவசிய பொருளாச்சு. எல்லாமே அவங்க கைபேசியில எங்ககிட்ட கேமரால போட்டோ எடுக்கிறவங்க வராங்களே, எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் PDF அனுப்பிச்சு விட்டுறனா, நான் தேவைப்பட்டா போட்டுக்கிறேன் அப்படின்னு தான் கேட்பாங்க.
1: அதனால வந்து கொஞ்சம் நமக்கு வருமானம் குறையும், கஸ்டமர் வரது குறையும்.
0: சரியா? இப்ப அதான் ஒரு 1000 ரூபாய் ஒரு 30 வருஷம் மாதிரி சம்பாதிச்சா இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு உள்ளதான் சம்பாதிக்க முடியும். ஏன்னா அப்போ ஒரு போட்டோ எடுக்கணும்னா கடைக்கு வரணும். இப்ப போட்டோ எடுக்கணும்னா கேமராலும் எடுத்துவாங்க, PDF ஃபைல வச்சுக்கிறாங்க, அவங்களே எடுத்து தேவைப்பட்டு பிரிண்ட் போட்டுக்கிறாங்க. அதுவும் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போறோம் போட்டோ ஒட்ட சொல்லுவாங்க. இப்பெல்லாம் ஃபைல் இருந்தா மட்டும் போதும்னு கேட்கறாங்க. முதல்ல ஒரு 10 ரூபாய் ஆபீஸ் போனா கூட போட்டோ மேல ஒட்டி தான் கையெழுத்து போடுவாங்க. இப்ப இருக்கிற டெக்னாலஜி நீங்க போட்டோ ஃபைல் இருந்தா போதும், அவங்களே எடுத்துக்கிறாங்க.
1: எப்பயாவது ஒரு போட்டோ எடுத்து அது இன்னும் வச்சிருக்கீங்களா?
0: இருக்கு. எங்க நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளி கல்வித்துறை சம்பந்தமா ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு பண்ணார், அங்க டொக்கு பொதுநிலைன்னு சொல்லிட்டு. நான் எடுத்து கொடுத்ததுனால அவர் நிகழ்ச்சி போற நான் தான் போட்டோ எடுப்பேன். நான் சொல்றதுலாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி நிகழ்ச்சி அந்த போட்டோ எடுத்து கொடுத்தனால கவர்னர் பாராட்டி நிகழ்ச்சி சிறப்பாக பண்ணுங்கிற அதோட புகைப்படிவ பதிவை பார்த்து சிறப்பாக பாராட்டி அவருக்கு விருதுலாம் கிடைச்சி அவர் வந்து என்னை நேராக பார்த்து எனக்கு சால்வெலாம் போட்டு ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக சொன்னார் வந்து நீங்கள் எடுத்த புகைப்படத்தினால தான் கவர்னரே பாராட்டி அந்த சான்றிதழ் அளிச்சாங்க, உண்மையிலே நிகழ்ச்சி சிறப்பாக பண்ணுறாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருவீங்க அந்த 90 காலகட்டத்தில் அறிவொலி இயக்கம்னு ஒன்று இருந்திருக்கும். அந்த மாதிரி 2010 ஒரு இயக்கம் இருந்துச்சு, அது
1: எழுத்தறிவு
0: நன்றி.

0: உங்களுக்கு நன்றி.
1: நேயர்கள், இதுவரை இன்றைய உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில் அதியமான் கோட்டை புகைப்பட கலைஞர் ஆர் ராமன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஏரியூர் கே கார்த்திக் அவர்கள்.

0: நேரம் 2:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நாம இப்ப கேட்க போற நிகழ்ச்சி பன்மொழி பாடல். பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில வெவ்வேறு மொழிகள்ல இருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். முதல் பாடல் தமிழ் மொழி திரைப்படத்தில இருந்துங்க. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்கலாம்.

0: நேரம் 2:36.
1: மரத்தை வச்சவன் மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
2: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்.
1: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பன்மொழி பாடல். தமிழ் மொழியிலிருந்து ஒரு பாடல கேட்டுட்டோம், அடுத்ததா எந்த மொழிக்கு நம்ம போலாம்? அடுத்து மலையாளம் திரைப்படத்திலிருந்து தாங்க பாடல் கேட்க போறோம், சர்வம் மாயா அப்படின்ற திரைப்படத்திலிருந்து.

0: ஹலோ, யார் பேசுறது?
1: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஷ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
0: சொல்லுங்க, என்ன விஷயம்?
1: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
1: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
0: என்ன வேலை சார்?
1: பார்ட் டைம் ஜாப் தாங்க மேடம். நீங்க வீட்ல இருந்தே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
0: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
1: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
0: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
1: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
0: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அமுச்சாச்சு அமுச்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
2: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.
3: நேரம் 2:43. நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் தெலுங்கு மொழியில் திரைப்படத்தில் இருந்துதான். கீதா கோவிந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 2:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா கன்னட மொழி திரைப்படமான யுவரத்னா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். மாலை 5:05 மாலை தென்றல். இரவு 8 மணிக்கு இளம் தென்றல். இன்று தமிழ் பேசுங்க. நிறைவு பெற்றது இன்றைய பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. பண்பலையில் இனி தொடர்வது கட்சேவியல் கலக்கல் பாடல்கள்.

உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3 மணி.

உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3 மணி. நாம் இணையும் இந்நிகழ்ச்சி கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்களாகிய நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க. இந்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்க உங்களுக்கு ஒரே ஒரு விதிமுறை தாங்க. நீங்கள் 7 நாட்களுக்கு முன்னாடி பாடல் கேட்டவராக இருந்தால் மட்டும் போதும்.

கட்சவியல் கலக்கல் பாடல்களில் முதலாவதாக ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி மாவட்டம் காந்திபாளையம் கிராமம் பகுதியிலிருந்து சசிகலா கேட்டிருக்காங்க. அமர்கலம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேரம் பார்த்தீங்கன்னா 3:08 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டுட்ருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அளிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்ணாகரம் பகுதியிலிருந்து அபி கேட்டிருக்காங்க. டைம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கொடமாண்டப்பட்டி பகுதியிலிருந்து கே வி ஜெயசீலன் கேட்டிருக்காங்க. சத்திரியன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: மூன்று 3:20 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் பகுதியிலிருந்து கற்பகவல்லி, அமிர்தம், அன்பரசி ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க திருமலை திரைப்படத்திலிருந்து, அவங்களுக்காக இந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
3: 3:25 நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து பால்ராஜ் கௌசல்யா கேட்டிருக்காங்க. விருமாண்டி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது அணில் கொல்கட்டை மாவு வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சேலம் ஏற்காடு பகுதியிலிருந்து சுமித் கேட்டிருக்காங்க. நிலாவே வா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி பகுதியிலிருந்து மோகனா கேட்டிருக்காங்க. திருடா திருடா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சிவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. அடுத்ததாக அவளுக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி நாயக்கன்கொட்டாய் பகுதியிலிருந்து கிரிதரன் கேட்டிருக்காங்க. யூத் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்காக இந்த பாடல்.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மச்சான் ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
2: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
1: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
2: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
1: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
2: மாமா எனக்கு ஒண்ணு புரியலையே, கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
1: மச்சான் இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
3: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
2: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
1: மச்சான் வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
2: அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
1: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
2: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
4: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
6: 3:53 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் மதன்கொட்டாய் பகுதியிலிருந்து சிவமணி கேட்டிருக்காங்க. தீபாவளி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: நெகிழி ஒழித்து இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
2: தண்ணீர் சிக்கனம், தேவை இக்கணம்,

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் மாலை 4 மணி. இன்னிசை சார்லோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நீ உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். வெளியில் கொஞ்சம் ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது, ஆனால் எஃப்எம் கேட்டுட்ருக்க நேயர்களோட மனசில் வந்து எப்பயுமே ஜிலு ஜிலு ஜிலு ஜிலு ஜிலுன்னு அப்படியே இருக்கும். ஏன்னா எஃப்எம்ல எல்லா நேரமும் அப்படியே ஒரு ஹாப்பினஸ்ஸை தான் கொண்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. அதுக்காக இனி வரும் ஒரு மணி நேரமும் ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போக இருக்குது. நம்மளுடைய

நிகழ்ச்சி விறுவிறுப்பான விடை தேடி மீனாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல்ல முத்தான மூன்று குறிப்புகள் கொடுக்கப்படும். அதுக்கு அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து உங்களுக்கான அந்த விடையை தேடுற அளவுக்கான குறிப்புகள் எங்கள் மூலிமா உங்களுக்காக கிடைக்கும். நீங்கள் விடையை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கான ஒரு பாடலை பண்பலையில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா 0434-342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பு எண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றொரு இணைப்பு எண்களாக 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிகழ்ச்சியில் நேயர்கள் நீயா நானான்னு போட்டி போட்டு ரெடியாக இருக்காங்க. குறிப்புக்கு கேட்டுட்டு நிகழ்ச்சியில் நம்ம கூட தொகுத்து வழங்க நம்மோட அறிவிப்பாளர் ஜனனியும் கூட இருக்காங்க. வணக்கம் ஜனனி.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கும் ஜனனி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தீங்களா?
1: வெளியே எங்கேயும்?
0: அதாவது எப்பயுமே வந்து நம்ம இந்த வேலை அந்த வேலை வீட்டில் அந்த வேலை இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த வேலையெல்லாம் தாண்டி நம்மளுக்குள்ள ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறது நம்மளுக்கான ஒரு ஹாப்பினஸ் இல்லையா? அந்த ஹாப்பினஸ் வந்து எங்கேயாச்சும் நம்ம வெளியில் ட்ரிப்பு போயிட்டு வர்றது இல்லை கோயிலுக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். அதான் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான்.
1: என்ன அப்படின்னா, வீட்டிலிருந்து இங்கே பண்பலைக்கு பயணித்து வந்ததே ஒரு ஆனந்தமான பயணம் தான்.
0: வாவ், நினச்சேன் இதை தான் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நிறைய குறிப்புகள்லாம் வச்சுருக்கீங்க நேயர்களுக்காக. இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: யார் இங்கிருந்து பேசுகிறீங்க ஐயா?
0: ஐயா, உங்களுக்கான முதல் 3 குறிப்பு கொடுத்துடலாமா?
2: இவர்
0: வந்து ஒரு பெண்மணிங்க ஐயா, தடகள வீராங்கனை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அவங்க இப்போ தடகள விளையாட்டு போட்டிகளில் இல்லை, ஆனால் விளையாட்டிலும் பங்கு பெறுறது அவங்களுக்கு ஒரு ஹாபி. இந்தியாவை சார்ந்த ஒரு பெண்மணி
2: தான்.
0: இல்லைங்க ஐயா. நன்றி, நல்லதொரு முயற்சி.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். இனிசை சாரல் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது விடைத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய பண்பலையின் நிலையங்கள் 0434-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94-86-81-10-25, 94-86-65-20-25 என்ற எண்ணை தொட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாரேங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம். இடைப்பாடி தாவந்தூர் டெய்லர் முருகன் பேசுறேன்.
0: நலம் சொல்லுங்க ஐயா. உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
3: சொல்லுங்க மேடம். கொடுங்க.
0: சரிங்க ஐயா. இவர் வந்து ஒரு அரசு பணியில உயர் அதிகாரியாக பணியாற்றியவர். இவர் பின் அடுத்தடுத்த காலகட்டத்துல அடுத்த பணியை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கிறாரு.
3: சேவை வந்து எப்படிங்க, நம்ம நாட்டுக்கு செஞ்சீங்களா?
0: ஆமா ஆமா, நம்ம நாட்டுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்காங்க இப்பவும். இணைப்பில் இணையும் அடுத்த நீரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: நவீன் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஒரு பல்கலைக்கழகத்துல இவங்க வந்து சர்வதேச உறவுகளில் முதுகலை பட்டம் என்ற பெண்மணி. இருக்காங்க. தடகள வீராங்கனை இவங்களுக்கு விளையாடுறது ஒரு ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்க்கு வந்தாச்சு நம்ம.
3: ஓகே, அதை வச்சு சொல்றேன். என்னன்னா, இவங்க வந்து சிஆர்பிஎஃப்ல இருக்கிற சஞ்சிதா பராசர் ஒரு மேடம் இது கேள்விப்பட்டேன். அவங்களான்னு
0: சூப்பர். எப்படி டப்பு டப்புன்னு விடைய சொல்லிட்டீங்க? அவங்களேதான். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பால் கொடுக்கலாம் உங்களுக்காக? அந்த பாடல் கொடுத்துடலாம். ஆனா நீங்க அந்த பெண்மணிய பத்தின ஒரு 2 குறிப்பு கொடுத்துட்டு போனாதான் நாங்க கொடுப்போம்.
3: சிஆர்பிஎஃப்ல கோபுரம் அப்படின்னு ஒரு படைப்பிரிவு வந்து கொரிலா போல அந்த மாதிரி வந்து மலைப்பகுதியில இருந்து அட்டாக் பண்றவங்கள தாக்குறதுக்கான ஒரு படைப்பிரிவு. அதுக்கு வந்து ஒரு பெண்

0: தலைமை பொறுப்புக்கு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவங்க வந்து ராஜஸ்தானோட இரும்பு பெண்மணி, ராஜஸ்தான் அசாம்
1: அசாமோட இரும்பு பெண்மணி,
0: இவங்க வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவங்க அவங்க அந்த அசாம்லயே வந்து நிறைய இந்த கிரைம் பண்றவங்க அவங்க எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபிசர் அவங்க வந்து அவங்க நிறைய இது பண்ணிருக்காங்க, நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க அவங்க வந்து.
1: சூப்பர் சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கான பாடல் தொடர்ந்து கேட்கலாம். உங்க பேரை மற்றும் ஒரு முறை பதிவு செய்யலாமா?
0: பாப்பாரப்பட்டியில இருந்து நவீன்குமார்.
1: நவீன்குமார், சூப்பர், நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அந்த சஞ்சிதா பரஷார் அப்படிங்கிற பெண்மணியை பத்தி இன்னும் நிறைய குறிப்புகள் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக
2: தர்மபுரி மாவட்டம் முக்கலாய்கன்பட்டி மாவத்தலையின் குட்டை ஓம்சதி அம்மனுக்கு 21ஆம் ஆண்டு ஆடிப்போர கஞ்சி வார்ப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். பால்குடம் எடுத்தல், கரகம் எடுத்தல், கங்கை பூஜை நடைபெறும். அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக. மற்றும் ராஜாக்குட்டி ஆடியோ.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: இணைந்திருக்கின்றோம் இது விடைத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பெண்மணி, இந்தியாவை சார்ந்தவர். இவங்களுக்கு வந்து தடகள வீராங்கனை அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் இவங்க வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் உமனாகவும் இருந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர், பின் பதவி உயர்வு அடைந்தவர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச உறவுகளில் முதுகலை பட்டம் வென்றவர். சவாலான பணியில் தற்பொழுது பயணிக்கிறார். 2015 வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆட்சி பணியின் பொழுது மாபெரும் சமூக கிளர்ச்சியை முன்னின்று வழிநிறுத்தி வெற்றி கொண்டவர். இவர் உள்துறை அமைச்சர் பதக்கத்தையும் வென்ற பெண்மணி. இவங்க இந்திய காவல் சேவையின் தலைச்சிறந்த என்கவுண்டர் நிபுணர்களில் இவரும் ஒருவர் தான். அஸ்ஸாமின் இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பட்டப்பேரும் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் சிஆர்பிஎஃப் பெண் அதிகாரிகளை செயல்பாட்டு மற்றும் போர் பிரிவுகளில் பெண்கள் தலைமை பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. காடுகள் மற்றும் கிளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்தின் அவசர பிரிவில் பணியாற்றும் படையில் உள்ளார் இவர். அஸ்ஸாம் மேகாலயா படைப்பிரிவில் இவர் பணியாற்றுகிறார். தற்பொழுது மத்திய ரிசர்வ் படையில் ஒரு பிரிவில் இவர், அதான் கோப்ரா அந்த பிரிவில் இவர் வந்து பணியாற்றுகிறார். 10 படைப்பிரிவுகள் ஒரு தலைவர் என்ற முறையில் நியமிக்கப்பட்ட கோப்ரா பிரிவில் இவர் வந்து இப்போ இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக பதவியேற்றிருக்காரு. பெண்மணியாக இருந்து இந்த பதவி ஏற்கிறது இந்த பெண்மணி தான், சஞ்சிதா பரஷார் அப்படிங்கிற பெண்மணி தான். ரொம்ப ஃபேமஸான ஒரு பதவியில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நம்ம நாட்டுக்கும் பெருமையாக இருக்குது, நம்ம வீட்டுக்கும் பெருமையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பண்பலையின் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அற்புதமான விடையை சொன்ன அந்த நேயருக்காக எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காகவும்.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலீஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு

0: பாக்குறதுல தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
2: இமைக்கும் நொடிப்பொழுதையும் இனிதாக்கி தரும் இது இன்னிசி சாரல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது விடைத்தேடு வினாக்கள் நிகழ்ச்சி. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்தேடு வினாக்களின் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
5: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
4: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
5: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
6: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
5: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
9: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை. ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
10: தர்மபுரி மாவட்டம் முக்கலாய்கன்பட்டி மாவத்தலகின் கொட்டை ஓம்சதி அம்மனுக்கு 21ஆம் ஆண்டு ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். பால்குடம் எடுத்தல், கரகம் எடுத்தல், கங்கை பூஜை நடைபெறும். அனைவரும் வருக. அம்மன் அருள் பெருக. மற்றும் ராஜகுட்டி ஆடியோ
2: 4:18 இணைந்திருக்கின்றோம். நேயர்களை இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
11: வணக்கம்.
12: வணக்கம்.
11: ஈரோடு
12: மாவட்டம் அந்தியூர் தந்திகளையும் கைப்பேறி ஜனநாயகம். நலமா இருக்கிறீங்களா?
11: நலமா இருக்குங்க ஐயா.
2: ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
12: நலமா இருக்கிறேங்க.
2: ஒரே சிரிப்பு. சரிங்க ஐயா, உங்களுக்கான அடுத்த வினாவுக்கு 3 குறிப்புகள் கொடுக்கலாமா? இவங்க வந்து ஒரு விளையாட்டு வீரருங்க ஐயா. இந்தியாவை சார்ந்தவர் அல்ல, ரொம்ப ஃபேமஸான பர்சன் இவர் அப்படின்னு கூட சொல்லலாம். நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்ததற்கு இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
11: வணக்கம்.
12: வணக்கம்.
11: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு குடுக்கலாமா?
11: ஐயா, இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கோடை கால போட்டிகள்ல விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர். ஒரு வீரர்.
2: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
13: இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
13: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோங்க ஐயா.
13: மகிழ்ச்சி.
2: எப்படி இப்ப பயணிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல ஆன் டியூட்டில இருந்து பேசிட்டு இருக்கீங்களா?
13: இல்ல இல்ல, சாட்டர்டே சண்டே லீவ் தான், இன்னைக்கு வீட்டுலதான் இருக்கேன்.
2: தயவு செஞ்சு அந்த வேலையை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் வீட்டு கொடுத்துறீங்களா?
13: கண்டிப்பா உங்களுக்காக கொடுத்துறோம்.
2: ஓகே, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
13: கொடுங்க கொடுங்க.
2: 2019 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல வந்து இவர் வந்து ஒரு பெரிய பாயிண்ட் அவுட்டை திருப்பி கொடுத்தவர் இவர் அப்படின்னு சொல்லலாம்.
13: நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்தவர்.
2: இந்தியா நாட்டை சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கறது முதல். 2வது குறிப்பை கொடுத்துரும்.
13: அப்ப நான் நினைக்கிறேன் ஜேம்ஸ் டெய்லர் அவர். மேம்.
2: அப்படியா, எப்படி கண்டுபிடிச்சீங்க?
13: கிரிக்கெட்
2: வீரரை சொல்றீங்களா? நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா நீங்க சொன்ன பதிலுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஓகே சொல்லல. நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
13: நன்றி நன்றி.
2: இணைப்பில் இணையும் அடுத்த நேரம்.

0: விருப்பம் வருக. வணக்கம். இனிசை சாரல் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. அடுத்த நேயரிடம் பேச முன்பாக,
1: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை,
2: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை, புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
7: நாகலாபுரம் கன்னியாசன்.
0: சரிங்க ஐயா, என்ன சாப்பிட்டீங்க மதியம்?
7: மதியம் சாப்பிட்டுங்கம்மா.
0: சாப்பிட்டீங்களா?
7: சோறு குழம்பு.
0: சோறு குழம்பு சாப்பிட்டீங்களா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. உங்களுக்கான ஒரு குறிப்பு கொடுக்கலாமா?
7: கொடுங்கம்மா, முயற்சி பண்ணி பாக்குறேன்.
8: சரிங்க. இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர்னு சொன்னோம், ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்தவர்.
0: மெயின் பாயிண்டே கொடுத்துட்டோம் உங்களுக்காக. ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க போல. சூப்பர். அவர் இந்தியாவை சார்ந்தவர் தான் நான் படிச்சிருக்கேன். நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
8: ஐரோப்பிய விளையாட்டு போட்டிகள்ல 10 மீட்டர் பிளாட்ஃபார்ம் பிரிவுல தங்க பதக்கம் பெற்றிருக்காரு.
0: இவர் யாரு?
9: விளையாட்டு வீரர்.
0: சூப்பர் சூப்பர். உங்க மூலமா இந்த விளையாட்டு வீரரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேரிடம் பேச முன்பாக,
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
11: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
12: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
13: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
14: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
15: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
16: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
14: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
15: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
16: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: இதாய் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய பண்பலையின் இலை எண்கள் 0-4-3-4-2 என்ற எண்ணை தொட்டு, 24-40-30 என்ற எண்ணிலும், 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94-86-81-1005, 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
17: ஹலோ.
0: யார் யாரு? யாரு இங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா? 2021 டோக்கியோல ஒரு போட்டி நடைபெற்றது, அதுல வந்து இவங்க தங்க பதக்கம் வாங்கினாரு.
17: சொல்லு.

0: ஏன் சொல்லுங்க. சூப்பர், நல்லதொரு முயற்சி. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேரிடம் பேசும் முன்பாக
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: முயற்சிதான்
0: திருவினையாக்கும்.
4: இவர் வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர்.
0: எங்களோட குறிப்பு கேட்ட விடை அதுவல்ல. நல்லதொரு முயற்சி, நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய கண்டம்னு சொன்னீங்க, அடுத்து இப்போ என்ன ஒரு குறிப்பு சொன்னீங்க?
4: பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர்.
0: பா, கரெக்டாக எல்லாம் சுற்றி வளைச்சு எல்லா கொஷினும் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நேயர் வந்து ஒரு சொல்லிட்டு பாட்டை வந்து வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா?
4: ஆமாம்.
0: இதனுடைய இவருக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கூட நம்ம சொன்னோம் இல்லையா? இவர் வந்து ஒலிம்பிக்கில் தங்கம் பதக்கம் வென்றவர், ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் இவர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட் ப்ரெசண்ட்டில் வந்து இவர் ஓய்வு பெற்றுட்டார். நிறைய கூடுதல் தகவலை வந்து நம்ம நேயர்களுக்காக அள்ளி கொடுத்துட்டோம். சொல்லுங்கள், எப்படி நீங்கள் இப்போ சமீபத்தில் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்க இல்லையா, அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
4: நான் வெளியே போயிட்டு, நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்க? நான் இயற்கையை ரசிக்கிறதுக்காக வெளியே போயிருந்தேன்.
0: இயற்கையை ரசிக்கவே வெளியில் போயிருந்தீங்களா? இல்லை, எனக்கு ட்ராவலிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் கேட்குறேன். ட்ராவலிங் ப்ளஸ் இயற்கை நேச்சுரல்ஸை வந்து ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா?
4: அது ரொம்ப நல்லா இருக்கும். தனியா ரசிக்கிறதுங்கிறது வேற, டிராவல் அப்போ ரசிக்கிறது அது இன்னொரு தனியா இருக்கும். அதுவும் அப்படியே
0: உங்களுக்கு என்ன மாதிரி ரொம்ப பிடிக்கும்?
4: எனக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாலை நேரத்துல பேருந்துல பயணிக்கணும், இனிமையான பாடல்கள், அது சினிமா பாடலாகவும் இருக்கலாம் இல்லை பக்தி பாடல்களோட, அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கப்ப மழை காலத்தில் அதுவும் பயணிக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும்.
0: சூப்பர். இணைப்பில் இணையும் அடுத்தனே இறை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
5: நாங்கள் சேலத்துலேருந்து சம்பூர்ணம் பேசுகிறோம்.
0: சம்பூர்ணம்,
4: குறிப்புகள் கேட்டுட்ருக்கீங்களாங்கம்மா?
5: ஆ, கேட்டுட்ருக்கேன், சொல்லுங்கள்.
0: உங்களுக்கான அடுத்த குறிப்பு,
4: இவங்க வந்து ஒரு ஒலிம்பிக் டைவர், அதாவது டோக்கியோ ஒலிம்பிக்லேயும் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்று இருக்காரு. அதே மாதிரி இப்போ பாரிஸில் நடந்த 2024 நடந்ததுலேயும் பங்கேற்று பதக்கங்களை பெற்றிருக்காரு.
0: இப்போ உள்ள போனாவே அவர் வந்து வெளியில் வரும்போது ஒரு மெடலோட வெளியில் வருவார். அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பெரிய போட்டியாளர் இவர். நன்றி, நன்றி. நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம். யார் இங்கிருந்து?
0: மியூசிக்லாம் கொடுத்துட்டே வராங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இனிப்பில் இருக்கீங்க, பேசலாமா? கஷ்டப்பட்டு லைனை பிடிச்சி பேசாம அமைதியா இருக்காங்க. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
6: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம், அக்பர்.
0: அக்பர் ஐயா, விடையை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டீங்களா?
6: ஆடம் பீட்டி.
0: அப்படியா?
6: ஆமாங்க மேடம்.
0: சரி, அவரை பத்தி நான் என்ன குறிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க, சரிங்க. குறிப்பு கேட்ட விடை அதுபடல. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
6: ராஜலிங்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம், அஞ்சட்டி வட்டம்.
4: விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா
6: ஐயா? மேடம், குறிப்பு சொல்லுங்க மேடம்.
4: குறிப்பு, உங்களுக்கான குறிப்பு, இவர் வந்து மார்ச் 5, 1998 பிறந்தவர்.
6: மேடம், இவர் வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஆஸ்திரேலிய டிரைவர்.
4: ஜெர்மனி. இவர் வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர்.
6: அப்படிங்களா? சரிங்க மேடம்.
4: முயற்சிக்கு நன்றிங்க ஐயா.
6: அது

0: இணைந்திருக்கின்றோம். இது விடைத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியோடு. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய விடைத்தேடும் வினாக்களின் நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிய சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியாக. சொல்லுங்க ஜனனி, நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்கணும் அப்படின்னா என்ன எண்ணெய் தொட்டு அவங்க வரலாம் அப்படிங்கிறத நேயர்களுக்கு மற்றும் ஒரு முறை நினைவுபடுத்திடலாமா?
1: படுத்திடலாம். அவங்க புதிய நேயர்களாக இருந்தால் 0-4-3-4-2 அப்படின்ற முன்னணி போட 24-40-30 அப்படின்ற எண்ணில் அழைக்கலாம். மற்றொரு எண் 94-86-81-10-25. மற்ற நேயர்கள் 0-4-3-4-2 அப்படின்ற முன்னணி போட 24-40-31 அப்படின்ற எண்ணிலையும் 94-86-65-20-25 அப்படின்ற எண்ணிலையும் அழைக்கலாம்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யாரீங்க இருந்து பேசுறீங்கயா?
2: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல இருந்து பழக்கடை குறளாதன் சித்ரா.
0: ஐயா, நீங்க வரும்போதே ஆப்பிள் வாசம் அங்க இருந்து வீசிச்சிங்கய்யா, நீங்க தான் வரீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க ஐயா. உங்களுக்கான அடுத்த குறிப்பு கொடுக்கலாமா? 2015 பார்த்தீங்கன்னா ஐரோப்பியா விளையாட்டு போட்டிகளில் 10 மீட்டர் பிளாட்ஃபார்ம் பிரிவில் வந்து தங்கம் பெற்றார். இவர் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவர், ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து இவர் விளையாட்டுல இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். ஜான் மித்தோஸா? இல்லங்க. நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம்
3: வணக்கம்,
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மேட்டூர் அணையில் இருந்து விஸ்வநாதன்.
0: எப்படி போயிட்டு இருக்கீங்க? தண்ணி மேட்டூர் அணையில இருக்கா?
3: கொஞ்சிட்டே வருது,
0: ஏன்னா வெயில் அதிகமா காயுது இல்ல. சரிங்க.
1: எடுத்தோனையுமே பதில சொல்லிட்டாரு.
0: இல்ல, நிறைய குறிப்புகள், டைரக்ட் குறிப்புகள் நம்ம கொடுத்துட்டோம். ஆமாங்க ஐயா, ரொம்ப சிறப்புங்க ஐயா. இவரை பத்தின மேலும் ஏதாச்சும் ஒரு சின்ன குறிப்பு நீங்க சொல்றீங்களா?
3: அது சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள், அவங்களை பத்திலாம் தெரியாது.
0: சரிங்க, மற்றும் ஒரு முறை உங்க ஊர் பேரையும் உங்க பேரையும் தெரிஞ்சுக்கலாமா?
3: மேட்டூர் அணையில் இருந்து பண்டலி விஸ்வநாதன்.
0: சரிங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
3: பாடல் நீங்க தொகுப்பாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஃபேமஸான பாட்டு போடுங்க.
0: சூப்பர், போட்டுடலாங்க. நன்றி, இணைப்பில் இணைந்ததற்கு
3: நன்றி. நன்றி.
0: சொல்லுங்க ஜனனி, நிறைய குறிப்புகள்லாம் அந்த விளையாட்டு வீரரை பத்தி வச்சிருக்கீங்க இல்லையா?
1: சொல்லிடலாம். இவர் ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒலிம்பிக் டைவர் மேத்யூ லீ.
0: விளையாட்டு வீரர் தான் சொன்னீங்க, அப்புறம் எப்படி டிரைவர்னு வேற சொல்றீங்க? எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸா பண்ணிட்டீங்க நீங்க.
1: இல்ல இல்ல, நீங்க வந்து டிரைவர்னு நினைச்ச கூடாது, இது வந்து டைவிங் காம்படிஷன்.
0: அப்படியா?
1: நீச்சல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தண்ணியில வந்து உயரத்துல இருந்து குதிக்கிற விளையாட்டு தான் நம்ம டைவிங் அப்படின்னு சொல்றோம்.
0: அப்படியா? நான் கூட டிரைவர் டிரைவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன்.
1: சரி சரி, இவர் வந்து அந்த, அதாவது தண்ணி சம்பந்தப்பட்ட விளையாட்டில் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்.
0: இதை நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா நானே கண்டுபிடிச்சி சொல்லியிருந்திருப்பேன்.
1: அப்படியா? நீங்கள் அப்போ உங்களுக்கு டைவிங்லாம் தெரியுமோ?
0: இல்லை, நாங்கள் நேராக ஒரே டைவிங் தான் அடிப்போம், திரும்பியே வரமாட்டோம், அந்த மாதிரி டைவிங் அடிப்போம்.
1: ஓ சரி. இவங்க பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் ஸ்ப்ரிங் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைவிங் வந்து எப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் போர்ட்ல இருந்து குதிக்கிற மாதிரி. அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 10 மீட்டர் ஒத்திசைவு பிளாட்ஃபார்ம்ல இருந்து, அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து ஒட்டுக்கா குதிக்கிறது, அதுலயுமே நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே ஜூனியர் சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி பட்டங்களும் வாங்கியிருக்காரு. குட்டி வயசுல இருந்தே இந்த துறை அவருக்கு பிடிச்சு தேர்ந்தெடுத்து அதுல எல்லாம் பங்கேற்றிருக்காரு. முன்னாடியே சொன்ன மாதிரி டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல வந்து இன்னொரு டாம் டாலி அவரு கூட சேர்ந்து தங்க பதக்கம் வென்றிருக்காரு ஒலிம்பிக் டைவிங்ல.
0: அதாவது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு உயர்வான பதவிக்கு வரணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அதுக்கான கடுமையான முயற்சியும் நிறைய பலன்கள், முயற்சி இருந்தால் மட்டும்தான் நிறைய வெற்றி பலனை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விளையாட்டு வீரரை பற்றி சொன்னீங்க இல்லையா? சூப்பராக சொல்லிட்டீங்க. அந்த நேயருக்காகவும் பண்பலை நேயர்களுக்காகவும் இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை,
4: காமாட்சி விளக்கு.

0: குத்துவிளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
1: இன்னிசையாகவும் இசை மழையாகவும் உங்கள் இதயத்தை தாள் நாட்டி கொண்டிருக்கின்றது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விடைத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. இணைப்பில் இணைய நேயர்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலை எண்கள் 0-3-4-2 என்ற முன் இணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பினாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணை தொட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்தனை இறை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஹலோ,
2: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நாங்க எடப்பாடியிலிருந்து ஜெயந்தி.
1: ஹலோ ஹலோ, நல்லா இருக்கீங்களா?
3: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். எங்க ஸ்கூல் போயிட்டு வந்தீங்களா இல்ல காலேஜ் போயிட்டு வந்தீங்களா?
3: இல்ல, என் வீட்ல போயிட்டேன்.
1: அப்படியா? ஒரு நிமிஷம், எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இந்தியாவில் அமைந்துள்ள ஒரு கிராமம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை எழில் கொஞ்சம் கிராமமாக இது இருக்கும். ரொம்ப பாரம்பரியமான கட்டிடங்கள்லாம் இந்த கிராமத்துல காணப்படுது. என்னோட குறிப்பு கேட்ட விடை அதுவல்ல. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க சகோதரி. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்தனே இதை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம்.
4: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேன்.
1: சாந்தியம்மா,
4: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் சந்தியம்மா. சாப்பிட்டீங்களா?
4: சாப்பிட்டோம்.
1: உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
4: கொடுங்க.
1: நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமான, நம்ம சின்ன வயசுலாம் பார்த்தோம் இல்லையா, பாரம்பரியமான மண்ணால கட்டப்பட்ட வீடுகள், அப்புறம் விவசாய பழக்க வழக்கங்கள்லாம் இங்கே இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது. தொழில்நுட்பங்கள் அதிகமாக நெருங்கி வந்தாலும் அந்த கட்டிடங்கள், அந்த பாரம்பரியமாக விவசாயம் பண்ணுறது, இது எல்லாமே இன்னும் அந்த கிராமத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சூப்பர் சூப்பர், நிகழ்ச்சி கேளுங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
5: வணக்கம்.
2: யார் இங்கிருந்து?
5: ஊத்துப்பாளையத்துல இருந்து வெளியில
2: பக்கத்துல. சொல்லுங்கம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? குறிப்புகள் கேட்டிருக்கீங்களா?
5: இல்லடா, குறிப்பு கேட்கல. நான் ரெண்டாவது தான் நான் இணைப்பு குடுத்தேன்.
2: சரிங்கம்மா, நாம ஒரு கிராமத்தை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப பாரம்பரியமான ஒரு கிராமம் இங்க. பாரம்பரியமான மண் வீடுகள், விவசாயம் கூட அந்த பாரம்பரிய வழக்கத்திலேயே அதே பழக்க வழக்கத்தோட நடைபெற்று இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பௌத்த கலாச்சாரம் கொண்ட ஒரு இடம் இது.
5: பௌத்த கலாச்சாரம்
1: இந்தியாவில தான? இந்தியாவில தான். இந்த அழகிய கிராமம் இருக்கிறது இந்தியாவில
5: தான்.
1: நன்றி நன்றி நன்றி. கூடுதல் தகவலாக ஜனனி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான மலைப்பகுதியில் காணப்படுற ஒரு இடம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசங்கள் அதிகமாக இருக்கும். நாமெல்லாம் போனோம்னா அப்படியே வெறச்சு வெளியில் வந்துடும். அந்த மாதிரி ஏரியாவில் தான் இந்த கிராமம் இருக்குது. கூடுதல் தகவலாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சூர் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது. அந்த நூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருக்குறளை வந்து எப்படி பாரம்பரியமாக எல்லாரும் படிக்கிறாங்க, வெளிநாட்டெலாம் வசிக்கிறாங்க அப்படிங்கிற போது இந்த புத்தகம் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸாக பெட்டகத்தில் காக்கப்படுற ஒரு புத்தகம் கஞ்சூர் அப்படிங்கிற புத்தகமாக இருக்குது. இணைப்பில் இணையும் அடுத்தனே இறை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: மாலை, வணக்கம்மா.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
6: ஏரப்பட்டிலேருந்து முனுசாமி.
1: ம், சொல்லுங்க ஐயா. நிறைய குறிப்பு கொடுத்துட்டோம், வெளியே நீங்கள் சொல்லிடலாமா?
6: குறிப்பு கொடுத்தனுங்கிறீங்க, எனக்கு ஒரு மேலும் ஒரு குறிப்பு.
1: சரி, மேற்கு இமயமலை பகுதியில் இந்த இடம் இருக்குங்க ஐயா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாகவும் கல்வி கற்பதற்கு ஒரு ஏற்ற இடமாகவும் அந்த இடம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது.

0: நான் நீலகிரி என்று சொல்லலான்ட்டு பார்த்தேன்.
1: சூப்பர் சூப்பர், நன்றி இணைப்பில் இணைந்திருக்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்கய்யா?
3: சங்கர் தென்னாட்டு பேசுறேங்க.
1: சரிங்க, விடையோட வந்திருக்கீங்களா?
3: எந்த மாநிலம்?
1: எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க. அப்படியா?
3: சொல்லுங்க.
1: இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு இமயமலை பகுதின்னு சொன்னேன் நான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குளிர் பாலைவன சூழல்களுக்கு உயரமான பகுதியாக இருக்கும் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அடுக்கடுக்காக மண் வீடே அடுக்கடுக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடுக்கடுக்காக கட்டப்பட்ட வீடுகளாக இங்கு காட்சியளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது.
3: லடாக்ங்களா?
1: லடாக்கும் சூப்பர், லடாக் தான். லடாக்ல ஒரு அந்த கிராமத்தினுடைய பேர் சொல்லலாம். அடடா அடடா, கிட்ட வந்துட்டு. சூப்பர், நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
1: இமைக்கும் நொடி பொழுதினையும் இனிதாக்கி தரும் இது இன்னிசை சார்லோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் மேடம். தருமபுரி மாவட்டம் பொம்மல் பற்றி தெரியுங்களா? நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சரிங்க, நம்ம ஒரு கிராமத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த கிராமம் வந்து பாத்தீங்கன்னா திபெத்திய பௌத்த கலாச்சாரம் கொண்ட ஒரு இடம், லடாக்ல அமைஞ்சிருக்கு. லடாக் வந்து ஒரு யூனியன் பிரதேசம் இல்லையா, அந்த இடத்துலதான் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான கிராமம் அப்படின்னு ஒரு விருதை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அப்படியா, சூப்பர், நன்றி. நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து?
8: வணக்கங்க,
2: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
8: நேச்சர்லேருந்து நிஷா பேசுறேங்க.
1: நிஷாமா, விடைய சொல்லிடுறீங்களா?
8: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கிறேங்க.
1: சரிங்க, விடை விடை விடை விடை.
8: இமாச்சல பிரதேசங்க.
1: இல்ல, இமாச்சல பிரதேசத்தை தாண்டி நம்ம வந்துட்டோம். அதாவது லடாக் அப்படிங்கிற யூனியன் பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தான் அந்த வந்து பாரம்பரிய கிராமம் அப்படின்னு ஒரு கிராமமாக அறிவிக்கப்பட்டது சமீபத்துல. அது என்ன கிராமம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு விடையா வேணும். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம்.
2: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
9: கிருஷ்ணகிரி மாவட்டம்
1: சரிங்க சரிங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்களா? நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? அடிக்கடி நிகழ்ச்சி கேட்டுட்டு பண்பலைக்கு தொடர்பு கொண்டு பேசலாம்.
9: 3 லட்சம்
1: சரிங்க சரிங்க. பதிவு பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி நிகழ்ச்சிக்கு வாங்க. நன்றி நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
10: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சர்

0: வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: சொல்லுங்க ஜனனி, ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? நான் சொன்ன குறிப்பெல்லாம் வச்சு விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க?
5: விடையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கே விடை தெரியுமே.
4: தெரிஞ்சிச்சா? சூப்பர். பா, நீங்க நிறைய படிப்பீங்களாட்டுருது. அதுதான் அறிவாளிங்க கூட எல்லாம் நிறைய பழகணும் மாட்டேங்குது. இனிமேலுக்கெல்லாம் பழகலாம்.
5: அப்படி இல்லைங்க, நீங்க வந்து வச்சிருந்தப்ப நான் பேப்பர்ல ஆன்சர் பார்த்துட்டேன்.
4: அப்படியா? அடடா, இது தெரியாம போச்சே எனக்கு. சரிங்க, சொல்லுங்க என்ன விடை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
5: குமிக் கிராமம்.
4: அப்படியா? அது ஒரு சூப்பரான கிராமம். அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த அடுக்கடுக்காக அப்போவே மண்ணிலேயே அடுக்கடுக்காக வீடு கட்டியிருக்கிற மாதிரி தொகுப்புகள் இது எல்லாமே வந்து அந்த கிராமத்தில் அதிகமாக இருக்குது. லடாக்கில் சன்ஸ்கார் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த இடம் இருக்குது. சமீபத்தில் வந்து லடாக் சன்ஸ்கார் விழா அங்கே வந்து நடைபெற்றது. அதில் வந்து முதல் லடாக்கில் அறிவிக்கப்பட்ட முதல் பாரம்பரிய கிராமம் தான் இதை குமிக் கிராமம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் அந்த கிராமத்தை நாமளும் போய் பார்த்துட்டு வரலாம்.
5: நிச்சயமாக, கேட்குறப்பே அங்கே போகணும்னு தோணுது.
4: இணைப்பில் இணையும் அடுத்தனே இருவர் வெறுப்பும் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: வீரதுரை, அரியலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம்.
4: ரொம்ப கம்பீரமாக இருக்கு உங்கள் பேர். உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
5: உங்களுக்கான முதல் மூன்று குறிப்பு, இவர் ஒரு அறிவியலாளர், இந்தியாவை சேர்ந்தவர் அல்ல. அறிவியலாளர் அப்படின்னா அவர் வந்து வேதியியலாளர் மற்றும் இயற்பியலாளர் ரெண்டுமே.
6: நன்றி
4: நன்றி, ரொம்ப ஆர்வமும் வந்தீங்க. என்ன என்ன விடையோட வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
6: ரொம்ப நன்றி.
4: இணைப்பில் இணையும் அடுத்தனே இறை வரவேற்பும் வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
6: முருகன்.
4: சரிங்கய்யா, உங்களுக்கான அடுத்த குறிப்பு கொடுக்கலாமா? இல்லங்கய்யா, அடுத்த குறிப்புக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு அறிவியலாளரை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
5: சரிங்க, என்னன்னா இவர் ஒரு அறிவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா இவர் ஒரு பரிசோதனையாளர். அறிவியல்லயே ரெண்டு இருக்கு. ஒன்னா நாம வந்து பேப்பர் வச்சு தியரியா படிக்கிறது, இல்லைன்னா லேப்ல இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்றது. அந்த மாதிரி இவர் ஒரு பரிசோதனையாளர்.
4: எப்படி ஒரே ஒருத்தரே இத்தனையும் இத்தனை டேலண்டையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமா. அடுத்த நேயரிடம் பேசலாம். வருக. வணக்கம்.
6: உங்களுக்கான குறிப்பு கேட்கலாம்.
5: இந்த அறிவியலாளர் வந்து 1821 இருந்து 1867 வரைக்கும் ராயல் நிறுவனத்துல பணிபுரிஞ்சாரு.
4: அப்படியா? சரி, கரெக்டான குறிப்பா சொல்லிட்டீங்க. நேயர் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா?
5: வணக்கம்.
4: வணக்கம்.
5: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க?
4: வந்த வேகத்துல போயிட்டாரு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வரவேற்போம் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
7: நான் தருமபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறேம்மா.
4: சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா இல்ல விடையோட வந்திருக்கீங்களா?
5: நிறைய நேயர்கள் அப்படிதான் வராங்க.
4: சரிங்க, அடுத்த குறிப்பு சொல்லிட்டோம் நம்ம.

0: ஒரு அறிவியலாளர் வேதியியலாளரை பற்றி பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கான குறிப்பு எடுத்துக்கோங்க.
1: இவர் வந்து 1831 மின்காந்த தூண்டலை கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி
2: சரிம்மா, இதுவரையும் சொன்ன குறிப்பு வச்சு ஒரு விடை எடுத்துக்கிறேன், சரியா தவறான்னு சொல்லுங்க.
0: எப்படி நீங்க ரொம்ப டிக்ஷனரி டிக்ஷனரி மைண்ட் ஆகையா, அப்படி டக்கு டக்குன்னு எல்லாத்துக்குமே விடை கண்டுபிடிக்கிறீங்க?
2: அப்படி எல்லாம் இல்ல,
0: சொல்லுங்க.
2: முயற்சி தானே,
0: சொல்லுங்க.
2: நீ சொன்ன மாதிரி முயற்சி திருவினியாக்குன்னு மைக்கேல் ஃபாரடேன்னு சொல்லலாமா?
1: ரொம்ப சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க, மைக்கேல் ஃபாரடே தான் அவரு.
2: சரிம்மா, நேரம் குறைவா இருக்குது, அதனால ஒரு பாட்டு கேட்டுறேன்.
1: நீங்க உங்களோட பேர் ஊர் மட்டும் இன்னொரு டைம் பதிவு பண்ணிக்கோங்க.
2: மதிமுன் பாலி மோகனம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: கரகாட்டக்காரன் படத்துல இருந்து மாங்குயிலே பூங்குயிலே கொடுமா,
0: அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாங்க. நன்றி இணைப்பில் இருந்ததுக்கு. அதை வந்து அப்படி எஜ்ஜு பகுதியில் வந்து அவர் வந்து ரெண்டு வினாவுக்கான விடையும் சொல்லிட்டார். அடுத்தடுத்து நம்ம பாஸ் ஆனதுனால மூணாவது விடையும் அவர் சொல்லிட்டாரு. அந்த நேயருக்காக இனிய பாடல்

0: ரொம்ப அந்தி மாலை வெயில்ல ஒரு சூப்பரான பாடல் லஜனினி.
1: நிச்சயமா
0: பாடல் கேட்டுட்டே இருக்கணும் போலதான் தோணுது. ஆனா நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாயில நாம இருக்கோம். அதுக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பப்பரப்பட்டையில இருந்து நவீன்குமார் வந்து விடையை சொல்லியிருந்தாரு, மேட்டூர்ல இருந்து பண்டலி விஸ்வநாதன் அவங்க வந்து விடையை சொல்லியிருந்தாங்க, மதிக்கோன்பாளையத்துல இருந்து மோகன் அவங்க வந்து இன்னைக்கு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியினுடைய வெற்றியாளர்களாக கருதப்படுகிறார்கள். இன்னைக்கு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில அசாம் பகுதியை சேர்ந்த சஞ்சிதா பிரஷார் அப்படிங்கிற பெண்மணியை பற்றின குறிப்புகள் வளம் வந்தது, அப்புறம் லடாக் பகுதியில் இருக்கிற குமிக் கிராமம் அப்படிங்கிற கிராமத்தை பற்றின குறிப்புகள்லாம் வளம் வந்தது,
1: அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் மேட்டி லீ, அதுக்கப்புறம் ஒரு அறிவியலாளர் மைக்கேல் ஃபாரடே.
0: இந்த குறிப்புகள்லாம் வச்சு இன்றைக்கி விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நெய்ய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும், ரொம்ப அற்புதமான குறிப்புகள் கொடுத்து நிகழ்ச்சியை களைகட்டிய உங்களுக்கும் வாழ்த்துகள் ஜனனி.
1: நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துகள்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் மாலை 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை, தருமபுரி டாக்டர்

0: தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
1: தருமபுரி ஆல் இண்டியா நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். கடந்த ரெண்டு நாட்களாக நியூட்ரிஷன் பற்றி நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் கவுன்சிலிங் கொடுக்குறோம், பேரண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் அறிவுரையை சொல்கிறோம், அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட என்ன டவுட் கேட்டாங்கன்னா, பெரியவங்களுக்கு நியூட்ரிஷன் அட்வைஸ் கொடுக்குறீங்களா? இப்போது நிறைய பேர் நாங்கள்லாம் உடம்பு அதிகமாக போட்டிருக்கு, கொலஸ்ட்ரால்

0: கொடுத்துட்ருந்தோம். நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட என்ன டவுட் கேட்டாங்கன்னா, பெரியவங்களுக்கு நியூட்ரிஷன் அட்வைஸ் கொடுக்குறீங்களா? இப்போது நிறைய பேர் நாங்கள்லாம் உடம்பு அதிகமாக போட்டிருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குது, எங்களுக்கு உடம்பும் கம்மி பண்ணணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், இதுக்கு நீங்கள் நியூட்ரிஷன் கவுன்சிலிங் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக கொடுக்குறவங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரவங்களே ஒரு பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸையும் அட்ரஸ் பண்ணுவாங்க. அதில் பாதி பேர் மெயினாக சொல்கிற விஷயம், உடம்பு போட்டுகிட்டே போகுது, டயர்டாகவே இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை இங்கே வரவங்களே கேட்பாங்க. எப்படி குழந்தைங்களுக்கோட ஊட்டச்சத்தை பற்றி விரிவாக அவங்கக்கிட்ட பேசுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து பெரியவங்களுக்கும் நாம் நியூட்ரிஷன் கவுன்சிலிங் கொடுப்போம். கவுன்சிலிங்னோட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் டயட் சார்ட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. சிம்பிள் விஷயங்கள், சில விஷயங்கள் உதாரணப்படுத்தி கூட சொல்லுவோம். இப்போது என்ன பார்க்க வராங்க, நானே அதை ஃபாலோ பண்ணலைன்னா நான் சொல்கிறத கண்டிப்பாக யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களை கேஷுவலாக சொல்லுவேன், அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. சில எக்ஸாம்பிள் உதாரணங்கள் பார்த்திங்கன்னா, நிறைய நேரம் நான் நிற்க சொல்லுவேன், உட்காராதீங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உட்காறதுக்கு கம்பல்ஷன் இல்லை. இப்போ நீங்கள் சில பேர் வேலை எங்கள் டாக்டர் வேலை நாங்கள் உட்காந்து தான் பார்க்கணும், சில பேர் ரொம்ப ஒரு முக்கியமான தருணங்களில் கெஸ்ட் வருவாங்க, அவங்க கூட டிஸ்கஷனுக்காக வருவாங்க, அப்போது உட்காந்து தான் ஆகணும். அதை தவிர எப்போல்லாம் உங்களால் நிற்க முடியுமோ அந்த டைம்லாம் நின்று உங்கள் வேலையை செய்யுங்க, இல்லை சும்மாவது நின்று ஏதாவது ஒரு வாக் போங்க. இதை தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், ஸ்டாண்டிங், உட்காராமல் நிற்கணும். உங்களுக்கு எப்போ கால் வலிக்குதோ அப்போ கொஞ்ச நேரம் உட்காருங்க. அடுத்த விஷயம் நான் சொல்கிறது வாக்கிங். வாக்கிங்னுடனே காலையில் ட்ரெட்மில்லையோ இல்லை கிரவுண்ட்லேயோ டெய்லியோ ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கண்டினியூஸாக பண்ணுறத பற்றி நான் பேச மாட்டேன். உங்கள் தினசரி வாழ்க்கையோட ஆக்டிவிட்டீஸ் அதில் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நடந்து போங்க. ஒரு 10 நிமிஷம் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் ஆஃபீஸ்க்கும் இருக்கும், இல்லை உங்கள் குழந்தையோட ஸ்கூலில் விட்டு வர போவீங்க, அந்த மாதிரி சில விஷய இடங்களுக்கு போகும்போது நீங்கள் நடந்தே போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி செயல்கள் செய்வீங்க. அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நீங்கள் வாக்கிங்லேயே இருப்பீங்க. இது என்ன அட்வான்டேஜ்னா, இது ஒரு ரொட்டீனாகவே மாறிடும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், ட்ரெட்மில் போகணும், தினசரி டிஷர்ட் ட்ராக்ஸ் போட்டு ஜாகிங் போகணும் அப்படின்னா அது ஒரு நாள் பண்ணுவீங்க, 2 நாள் பண்ண மாட்டீங்க. இந்த ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை டெய்லியும் பண்ணுவீங்க. ஸோ தினசரி ஒரு 1.5 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸை நடந்து போய் செய்யுங்க. அதன் பிறகு டயட் அட்வைஸும் சொல்லுவேன், அதை பற்றி நாளை பேசலாம். ஸோ இப்போ நடந்து போய் செய்கிறது வாக்கிங், அப்போ என்டார்ஃபின்ஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிறது, அதோடைய ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ் நன்மைகள் இதை பற்றி ஒரு பதிவாக என்டார்ஃபின்ஸ் வாக்கிங் இப்படி ஒரு டைட்டிலில் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பதிவு இருக்குது, அதை போய் பாருங்கள். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் நம்ம சேனல் வரும், அதில் இருக்கிற இந்த பதிவையும் குழந்தைகள் நலம் சம்மந்தப்பட்ட மற்ற பதிவுகளையும் பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ், குழந்தைகள் அடல்ட்ஸ் நியூட்ரிஷனோ இல்லை வாழ்க்கை முறையில் உங்களுக்கு கவுன்சிலிங் எதாவது வேணும் டவுட்ஸ் இருந்தால், பிகேபி ஹோட்டல் ஆப்போசிட்டில் பழைய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேருக்கு வாங்க. மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய 4 நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: உங்கள் இதயங்களை இதமாக்கிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 5:06. இது வைக்கிங் பனியன்சன் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: 2.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தருமபுரி பண்பலை நூற்றி

மாலைத்தன்றல்ல முதலாவதாக ஒழிக்கு வரக்கூடிய பாடல் தேவா இசையில் கேஎஸ் சித்ரா பாடியிருக்கக்கூடிய பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து.

0: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம். வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
1: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 5:15, இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். மாலை தென்றல அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் தேவா இசையில வைரமுத்து வரிகல்ல ஹரிணி உன்னிகிருஷ்ணன் மகாநதி சோபனா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் சந்தித்த வேலை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாவள்ளி, சேலம்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே. உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்தில் எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேயர் விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள். 5:30 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: மாலை தன்றில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் வித்யாசாகர் இசையில. வித்யாசாகர் இசையில் ஹரிஹரன், சந்தனா பாலா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வில்லன் திரைப்படத்திலிருந்து.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ்.

0: அருகில் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:42 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததாக ஒலிக்க வரக்கூடிய பாடல் அழகிய தீயே திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு இசையமைத்து பாடல் பாடியிருக்காரு ரமேஷ் விநாயகம் அவர்கள்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: 5:49 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல். மாலைத்தன்றல்ல அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில சங்கர் மகாதேவன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கண்டனால் முதல் திரைப்படத்திலிருந்து.

மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

5:55 நம்ம கேட்டுட்ருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒழிக்க வருது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், வைரமுத்து வரிகளில், ஹரிஹரன், கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து.

0: ஒளித்தந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6 மணி. நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் பகுதியில் நாம் தரிசிக்க போகும் திருத்தலம் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள மிகவும் சிறப்புமிக்க திருக்கரமனூர் உத்தமர் கோவிலை தான் தரிசிக்கவிருக்கிறோம். இந்த ஆலயம் உத்தமர் கோவில், பிச்சாண்டார் கோவில், திருக்கரமனூர் என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இத்தலம் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் இத்தலத்தை போற்றி பாடியுள்ளார். உத்தமர் கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், ஒரே திருக்கோவில் வளாகத்தில் பிரம்மா, திருமால், சிவபெருமான் ஆகிய மும்மூர்த்திகளும் அவரவர் துணைவியருடன் அருள்பாலிப்பதுதான். இங்கு பெருமாள் புருஷோத்தமன் என்ற திருநாமத்துடனும் தாயார் பூர்ணவள்ளி என்றும் அருள்பாலிக்கின்றனர். சிவபெருமான் பிக்ஷாடனார் என்ற திருநாமத்துடனும் அன்னை பார்வதி சௌந்தரிய பார்வதி என்ற பெயருடனும் அருள் புரிகிறார். பிரம்மதேவருக்கும் சரஸ்வதி தேவிக்கும் தனி சன்னதிகள் உள்ளன. இந்த தலத்தின் பழைய பெயர் கதம்பவனம் என்று கூறப்படுகிறது. தல விருட்சமாக வாழை மரம் சிறப்பிக்கப்படுகிறது. இத்தலத்தின் தீர்த்தம் கதம்ப தீர்த்தம் எனவும் போற்றப்படுகிறது. பிரம்மதேவர் இத்தலத்தில் திருமாலை வழிபட்டதாகவும், திருமால் கதம்ப மர வடிவில் காட்சி தந்ததாகவும்

தலபுராணம் கூறுகிறது. பிரம்மா திருமஞ்சனம் செய்த நீரே கதம்ப தீர்த்தமாக உருவானதாக ஐதீகம். இத்தலத்துடன் தொடர்புடைய மற்றொரு முக்கியமான புராண நிகழ்வு சிவபெருமானுடன் தொடர்புடைய கதையாகும். பிரம்மதேவரின் 5வது தலையை சிவபெருமான் கிள்ளியதாகவும் அதன் காரணமாக ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தால் அந்த தலை சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டதாகவும் புராணம் கூறுகிறது. பிக்ஷாடனராக பிச்சை ஏற்று பல தலங்களுக்கு சென்ற சிவபெருமான் திருக்கரம்பனூரை அடைந்த போது திருமால் தனது துணைவியான மகாலட்சுமியிடம் சிவபெருமானுக்கு பிச்சை அளிக்குமாறு கூறினார். அப்போது அன்னை மகாலட்சுமி அளித்த பிச்சையால் சிவபெருமானின் பிச்சை பாத்திரம் நிறைந்ததாகவும் அதன் பின் தோஷம் நீங்கியதாகவும்

0: திருமங்கை ஆழ்வார் காலத்துடன் இத்தலம் நெருங்கிய தொடர்புடையதாகவும் அவர் இப்பகுதியில் தங்கியிருந்து ஸ்ரீரங்கம் கோவில் திருப்பணிகளுடன் தொடர்புடைய பணிகளை மேற்கொண்டதாகவும் பாரம்பரிய செய்திகள் கூறுகின்றன. இக்கோவில் திராவிட கட்டிடக்கலை மரபில் அமைந்துள்ளது. கோவில் வரலாறு சோழர் காலத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இங்கு சோழர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. பின்னர் விஜயநகர மற்றும் நாயக்கர் காலங்களிலும் திருப்பணிகள் நடைபெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. சித்திரை மாதத்தில் பெருமாளுக்கான விழாக்களும் வைகாசி மாதத்தில் சிவபெருமானுக்கான விழாக்களும் நடைபெறுகின்றன. மேலும் கதம்ப தீர்த்தத்துடன் தொடர்புடைய தீர்த்தவாரி விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இக்கோவிலுக்கு செல்லும் வழியானது திருச்சி நகரத்திலிருந்து வடக்கு பகுதியில் திருச்சி முதல் சேலம் பிரதான சாலையில் அருகே உத்தமர் கோவில் அமைந்துள்ளது. ஸ்ரீரங்கத்திலிருந்தும் இத்தலத்தை எளிதாக சென்றடையலாம். சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து வசதிகளும் உள்ளன. இக்கோவிலுக்கான முகவரி திருச்சி முதல் சேலம் மெயின் ரோடு, மன்னச்சநல்லூர் வட்டம், பிச்சாண்டி கோவில், திருச்சிராப்பள்ளி 621216. திருக்கரமனூர் சென்று உத்தமரை தரிசிப்போம். இறையருளை பெற்று மன நிறைவோடு திரும்புவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: நேரம் மாலை 6:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இசை மின்னல்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் ஆரணி சிஎம்ஆர் அரிசியின் ஒளிவிளக்கு அரிசியின் திருமாலின் திருவுலா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி. ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
2: ஆகாஷ்வாணி
3: நேயர்கள் கேட்கவிருப்பது திருமாலின் திருவுலா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது தென்கோகுளம் கும்பகோணம் ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில்.
4: வணக்கம் நேயர்களே. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவர். கோவில்களில் சிறப்பு பூஜைகள் அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறும். இவ்வகையில் இன்று நாம் புரட்டாசி மாத சிறப்பு தொடரான திருமாலின் திருவிழா நிகழ்ச்சியில் தென் கோகுளம் என்றழைக்கப்படும் கும்பகோணம் ஊத்துக்காட்டு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில் குறித்த செய்திகளை அறிந்து கொள்ள உள்ளோம். கும்பகோணம் அருகில் உள்ள ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த வைணவ திருத்தலமாகும். இத்தலத்தின் முக்கிய சிறப்பு காளிங்கன் என்ற பாம்பின் மீது ஸ்ரீகிருஷ்ணர் நடனமாடிய காளிங்க நர்த்தன திருக்கோலமாகும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பக்தர்கள் பெருமாளை தரிசித்து விரதம் இருந்து வழிபடுவது இங்கு சிறப்பாக கருதப்படுகிறது. கிருஷ்ணரின் திருப்பாதம் காளிங்கனின் தலையில் இருப்பது இத்தலத்தின் தனி சிறப்பு. இக்கோவிலின் மூலவர் வேத நாராயண பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சியளிக்கிறார். இவர் மிக அற்புதமான ஐம்புண்ணால் ஆன காளிங்க நர்த்தன கிருஷ்ணராவார். இவர் உளியால் செதுக்கப்படாத சுயம்பாக தோன்றிய கிருஷ்ணராவார். இத்தலத்துடன் ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்களின் கிருஷ்ண பக்தி பாடல்களும் தொடர்புடையவை. இங்கு உற்சவர் காளிங்கன் மீது நர்த்தனமாடும் கோலத்தில் சேவை சாதிக்கிறார். ஐந்து நாளான இந்த உற்சவ மூர்த்தி கோவிலின் பின்புறமுள்ள காளிங்கன் மடு என்ற குளத்தில் கண்டெடுக்கப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக ஐதீகம். இந்த விக்கிரகத்தில் பாம்பின் வாளிலும் பிடிமானமில்லை, கால் பாதத்திலும் பாம்பின் தலையிலும் பிடிமானமில்லை. இந்த விக்கிரகத்தின் தனி சிறப்பினை உணர்த்த மத்திய அரசாங்கம் 1982 ஆண்டில் 3 ரூபாய் மதிப்புள்ள தபால் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது.

0: ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலம் இது. ராகு கேது சர்வதோஷம் நீங்குவதற்கான பரிகார தலமும் கூட. இசைக்கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள் தங்கள் கலைகளில் அபிவிருத்தி பெற்று பிரகாசிக்க இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இங்கு சிறப்பு மிக்க திருவிழாவாக ஸ்ரீகிருஷ்ணரின் ஜெயந்தி திருவிழா கொண்டாடப்படுகிறது. சுமார் 800 லிட்டருக்கு மேல் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பாலாபிஷேகம் அன்று நடைபெறுகிறது. இப்பொழுது அத்தலத்தில் பல ஆண்டுகளாக அர்ச்சகராக பணியாற்றி வரும் ஜெயராம பட்டாச்சாரியார் அவர்கள் இக்கோயிலின் தல வரலாறு, சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றை சிறப்பாக உணர்த்திய போது.
1: இந்த கோயிலுடைய சிறப்பு பற்றி நிறைய சொல்லலாம். எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் புரட்டாசி மாசத்துல பகவான் ரொம்ப சாநித்தியமா இருப்பார். புரட்டாசி மாசம், ஆவணி மாசம், மார்கழி மாசம், இந்த மாதிரி மாதங்களில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து பகவானை வழிபடும் பொழுது பகவான் உடனே அனுகிரகம் பண்ணிவிட்டு தான் ஐதீகம். அதனால அந்த நேரத்தில் நிறையா பக்தர்கள் வந்து சுவாமி வழிபடுவார். இந்த க்ஷேத்திரம் எப்படி உருவானது அப்படின்னு கேட்டால், மூலவர் வந்து வேதநாராயணன், ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத வேதநாராயணன். அது வேதநாராயணுக்காக கட்டப்பட்ட திருக்கோவில், நலம் கொண்ட சோழர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோவில். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து காளிங்க ரத்ன கிருஷ்ணன் பஞ்சலோக மூர்த்தியாக, சுயம்பு மூர்த்தியாக எழுந்தொள்ளி அருள் பாலிக்கிறார். உற்சவமூர்த்தி பிரதானமான உள்ள க்ஷேத்திரம்னு சொல்லலாம். உற்சவமூர்த்தி பிரதானமான உள்ள க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னால் அதில் சில உதாரணங்களும் சொல்லலாம். மன்னார்குடி ராஜகோபாலன், தில்லை வளாகம் ராமன், உற்சவருக்காகவே பக்தர்கள் வரக்கூடிய க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி க்ஷேத்திரத்தில் இது முக்கியமான க்ஷேத்திரம். இந்த உற்சவமூர்த்தியானது ஏன் இங்கே விசேஷம் அப்படின்னு சொல்லக்கணும்னா, இந்த 1870 தமிழ் பாடல் வந்து தமிழ் கவின்னு சொல்கிற வெங்கடகவி கொடுத்துருக்காருன்னா அத்தனை பாடல்களும் இந்த பஞ்சலோக மூர்த்தியாக எழுந்துருக்கிற காளிங்க ரத்ன கிருஷ்ண மேலே தான் அவர் பாடியிருக்கார். கர்ப்பகிரகத்தில் பார்த்தீங்கன்னா மூலவரா ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத வேதநாராயண பெருமாள் எழுந்தருளி அருள் பாலிச்சிருக்கார். உற்சவரா ருக்மணி சத்யபாமா சமேத காளிங்க ரத்ன கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். அவா காளிங்கநாத கிருஷ்ணனுடைய விக்கிரக முன்னாடி காமதேனுடைய குழந்தைகள் நந்தினி பட்டின்னு

0: அவ ரெண்டு பேரும் சிலாரூபமாக இருந்துட்டு அதே கோலத்தில் இந்த வெப்பகரத்தில் காட்சி கொடுத்துருக்கா. தவிர வரதராஜ பெருமாள் தாயார் மகாலட்சுமி ஆண்டாள் வீராஞ்சனேயர் பஞ்சமுகாஞ்சனேயர் விஸ்வக்ஷேனர் நாகர் கருடாழ்வார் வாசலில் பார்த்தீங்கன்னா ஆனந்த நர்த்தன கணபதி இவாள்லாம் இந்த கோவிலில் எழுந்தவர்களை அருள்பாலிக்கிறார். முக்கியமாக வந்தனகவிக்கு இங்கே தனி சன்னதி உண்டு. அவர் எங்கே உட்கார்ந்து பாடினதாக எங்களுக்கு வரலாற்று குறிப்பு கிடைச்சதோ அந்த இடத்துல வந்தனகவி இசை அரங்கம்னு ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நிறைய குழந்தைகள் இங்கே வந்து பரதநாட்டியம் பார்த்து இந்த மாதிரியான வந்து அரங்கேற்றங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இங்கே வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பூர்ண அனுகிரகம் பண்ணுவார் கிருஷ்ணர். எல்லாரும் வாங்குவோம். கும்பகோணம் பக்கம் வரும்பொழுது அப்போ ஸ்ரீ முத்துக்காடு எல்லாருமா வந்து சேர்ந்தோம். ராதே கிருஷ்ணா.
1: பரமானந்த கிஷோ கலிய நடனானந்த கம்பீர கருணாரசயுத பாவசரி. இக்கோவில் வளாகத்தில் அர்ச்சனை பொருட்களை விற்பனை செய்து வரும் மாலினி என்பவர் தான் அறிந்த இத்தல சிறப்புகளை கூறிய போது,
2: வணக்கம், நான் ஊத்துக்காடு கிராமம். நான் கடந்த 5 வருடமாக அர்ச்சனை சாமான்லாம் கொடுத்துருக்கேன் கிருஷ்ணர் நைவேத்தியமாக. அவள் கல்கண்டு திராட்சை எண்ணற்ற பொருள்கள் இதெல்லாம் அவங்க கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த கிருஷ்ணருக்கு வந்து இந்தியாவிலே எங்கேயுமே கிடைக்காத சாமி இங்கே இந்த ஊத்துக்காடு கிராமத்தில் இருக்கார். எல்லாருக்கும் சக்தி வழங்கியிருக்கார். பரிகாரம் வந்து மாதம் மாதம் ரோஹிணி நட்சத்திரத்து அன்னைக்கு என்ன பிரச்சனையோ, குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அவள் வந்து சொல்லி அந்த பிரச்சனையை க்யூர் பண்ணிக்கலாம். அவள் வந்து பட்டாச்சாரியத்தை வந்து என்ன செய்யணும், குழந்தை இல்லையோ, ஒரு வேலையில் பிரச்சனையோ, குடும்பத்தில் பிரச்சனையோ, கல்யாணம் ஆகாமல் இருக்கோ, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து சொல்லி பரிகாரம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து காலம்பரம் வந்து 9:30 ஓப்பனிங், 12:30 முடிஞ்சிடுவோம். சாயந்தரம் வந்து 4:30 ஆரம்பித்து 8:00 முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒருத்தருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப கிராண்டாக செஞ்சுருக்காங்க. உரியடி 3 நாள் நல்லா செஞ்சுருந்தாங்க. சுமார் 500 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணிருக்கு. அவங்கவுங்க அவங்களால முடிஞ்ச உதவியை சாமிக்கு செஞ்சுருந்து வெங்கடகவி வந்து எண்ணற்ற பாடல்கள் பாடியிருக்காரு. கலைப்பாயிலை வண்ணா, ஆடாதாசங்காது, பால்வாடி முகம் எல்லாமே செஞ்சுருக்கா. எல்லாம் பாடிட்டாங்க.
3: அலை

0: முள்ளிக்காடு வெங்கட சுப்பையர் இந்த ஆலயத்தின் சன்னதியில் அமர்ந்துதான் ராக மாளிகைகளையும் நவாவரண கீர்த்தனைகளையும் பாடினாராம். இத்தலத்தில் வருடந்தோறும் கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் வசந்த உற்சவ திருநாட்களில் பரதநாட்டிய கலைஞர்கள் மற்றும் கர்நாடக இசை வித்வான்கள் தங்களின் முதன் முதலான அரங்கேற்றத்தை நடத்துவதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள். நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து அவர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவிலின் சிறப்புகளை இதுவரை அறிந்து கொண்டோம். இந்த புரட்டாசி மாதத்தில் இத்தல பெருமைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் பெருமை அடைகிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருமாலின் திருவுலா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெற்றது தென்கோகுளம் கும்பகோணம் ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன

0: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரணி சிஎம்ஆர் ஒலிவிளக்கு அரிசியின் திருமாலின் திருவுலா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி. ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.

நேயர்களே, இன்றிரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இரவு 8 மணிக்கு இளம் தென்றல். இன்று தமிழ் பேசுங்க. ஒன்பது முப்பதிற்கு இடைவிடாத இசைமலை. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டில் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெயில்டன் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 45 இடங்களில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இந்த இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான லட்சிய பயணத்தில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு பகுதியாக திகழும் இந்த இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்புமிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கான தீர்மானத்திற்கு வலு சேர்க்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பணியில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கு தங்களுக்கு பின்னால் வரும் இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கும் பொறுப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த உலகம் இந்தியாவின் மீது பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், புதிய கண்டுபிடிப்புகள் தொழில் முனைவோர் மற்றும் இளையோர் சக்தி மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு பற்றி குறிப்பிட்ட பிரதமர், உறுப்பு நாடுகளின் அரசுகளுக்கு இடையேயான உறவுகள் மட்டுமின்றி தொழில் முனைவோர், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் ஆகியோரை இணைக்கும் அமைப்பாக மாற்றுவதற்கு இந்தியா முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார். 40 நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள தாராள வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், புதிய வாய்ப்புகளையும் சந்தைகளையும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வழிவகுக்கும் என்று கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக எதிர்காலத்தை வளமாக்குவதற்கான இளைஞர்களை உருவாக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் கொண்டுவரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை, திறன் இந்தியா இயக்கம், பிரதமரின்

0: கைவினைக் கலைஞர்கள், வாழ்வாதார திட்டம் உள்ளிட்டவை இளைஞர்களை வளர்ச்சிப் பாதையில் இணைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் பொருளாதார சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கல்வித் திட்டமும் திறன் மேம்பாட்டுத் திட்டங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக திரு நரேந்திரமோடி கூறினார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதிய பொறுப்புடன் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். அவர்களின் அறிவு, திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் நடைபெற்று வரும் இந்த மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: இன்னைக்கு மொத்த வேலைவாய்ப்பு 2017-18 இருந்து 47.5 கோடியாக இருந்து 2023-24 இன்னைக்கு 64.33 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அவ்வளவு பேர் இன்றைக்கு வேலையை கொடுப்பவர்களாகவும் வேலையை பெறுவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2017-18 6% இருந்த அந்த வேலைவாய்ப்பின்மையாக இருந்தத 2017-18 குறைச்சி இன்னைக்கு 3.2% குறைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தொடர்ந்து பங்களிப்பின் மூலியமாக கடந்த 7 வருஷத்துல மட்டுமே 1.58 கோடி பேர், இதுல பெண்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பின் கீழையும் அவர்கள் பங்களிப்பை பெற்றிருக்கிறார்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் 27 வேட்பாளர்களும் இறுதி பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். பூண்டியில் இந்த நீர்த்தேக்கத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படகு சவாரியை இந்த நீர்த்தேக்கத்தில் கொண்டு வருவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 9 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று உள்ளவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளிக்கவும் கொசு உற்பத்தியை தடுக்கவும் விரிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை, திண்டுக்கல், தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கடலோர ஆந்திரா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மதுரை, திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே தருமபுரி மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பட்டமளி

பட்டமளிப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அரசு தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் தொழில் பழகுநருக்கான சேர்க்கை வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு அப்துல் ராசிக் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் சேஷம்பட்டி, ஒட்டப்பட்டி, ஏமக்குட்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் ஆட்சியர் திரு சரவணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உதகையில் உள்ள மகளிர் கல்லூரியில் நகராட்சி சார்பில் குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சின்ன திருப்பதி கோயிலில் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குளத்தில் இருந்த முதலையை மீட்டு கொள்ளிடம் ஆற்றுப்பகுதியில் வனத்துறையினர் விட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொசு ஒழிப்பு மற்றும் சுகாதார பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 3-6, 10-7 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் ரேயஸ் வரேலா, அமெரிக்காவின் ரீஸ் ஸ்டால்டர் இணையை வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் பிரான்சிஸ்கா ஜார்ஜ், மேட்டில்டே ஜார்ஜ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டில் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நெய்ய உள்ளங்களுக்கு இனிய மாலை வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:40. நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்க.
1: வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, மத்திய அரசின் கீழ் செயல்படும் முதுநிலை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் எம்டிஎஸ் பிரிவில் 54 காலி பணியிடமும், மெடிக்கல் ஆபீசர் பிரிவில் 1 காலி பணியிடமும், பார்மசிஸ்ட் பிரிவில் 1 காலி பணியிடமும், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பிரிவில் 1 காலி பணியிடம் என மொத்தம் 60 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 10 வகுப்பு, டிஃபார்ம், எம்பிபிஎஸ் முடித்த 18 வயதிலிருந்து 30 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 1500 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி அக்டோபர் மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்கள் அறிந்திட pgimer.edu.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 8 வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 வயதிலிருந்து 53 வயதுக்குள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். தபால் மூலம் உங்களுடைய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 30 தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட kanjipuram.nic.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பொதுத்துறையைச் சார்ந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிர்வாக அதிகாரி பிரிவில் 200 காலி பணியிடம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டப்படிப்பு முடித்த 21 வயதிலிருந்து 30 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். 3 கட்ட தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும்.

0: ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 28ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட uiic.co.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தேசிய அனல் மின்சார நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் சீனியர் அசிஸ்டன்ட் என்ஜினியர் பிரிவில் எலக்ட்ரிக்கல் பிரிவில் 4 காலிப்பணியிடமும், மெக்கானிக்கல் பிரிவில் 4 காலிப்பணியிடமும், கம்ப்யூட்டர் பிரிவில் 2 காலிப்பணியிடமும், ஐடி பிரிவில் 2 காலிப்பணியிடமும், அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் பிரிவில் HR பிரிவில் 4 காலிப்பணியிடம், சட்டத்துறையில் 1 காலிப்பணியிடம் என மொத்தம் 17 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. பிஇ, பிடெக், பிஎல், எம்பிஏ முடித்த 18 வயதிலிருந்து 32 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 300 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 22ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட nspcl.co.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக சென்னையில் உள்ள மெட்ராஸ் ஐஐடியில் காலியாக உள்ள ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பிகாம், எம்காம் முடித்த 28 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 23ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட icandsr.iitm.ac.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் மற்றும் பல்வேறு அலுவலர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி பணிக்கேற்ப மாறுபடும். வயது வரம்பு 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 25ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட அண்ணா யூனிவர் .edu.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக சென்னையில் உள்ள தமிழ்நாடு மாநில காட்டு தீ கட்டுப்பாட்டு மையத்தில் காலியாக உள்ள GIS நிபுணர், தொழில்நுட்ப உதவியாளர், கணினி ஆய்வாளர் மற்றும் வயர்லெஸ் ஆப்ரேட்டர் உள்ளிட்ட காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பணிக்கேற்ப கல்வி தகுதி மாறுபடும். 35 வயதுக்குள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 29ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட forest.tn.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். இணைந்திருந்தோம் இது வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியோடு. இன்றைய வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் பலம் வந்த வேலை வாய்ப்பு செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். நன்றி நேயர்களே.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மழை பொழிந்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மழையின் அளவும் பதிவான இடங்களும் காவேரிப்பாக்கம், விக்கிரவாண்டி பகுதியில் தலா 7 சென்டிமீட்டர் மழையளவும், திருவண்ணாமலை, ஜமுனா மரத்தூர், ஆம்பூர் பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், திருக்கண்ணூர், காஞ்சனூர், வள்ளாத்தி பகுதியில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும், வளவனூர், அருப்புக்கோட்டை பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், செம்மேடு, காட்பாடி, சின்னக்கல்லார், வேப்பூர், அன்னவாசல், அம்முண்டி, செங்கம் பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், திருத்தணி, சின்கோனா, திருத்தணி, வாடிப்பட்டி, குடியாத்தம், வடக்குத்து,
5: சங்கராபுரம், பள்ளிப்பட்டி, சோழையார், சிவகங்கை பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலையின் நிலவரம் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிக

அதிகபட்ச வெப்பநிலையாக ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக எந்த குறிப்பிடத்தக்க மாற்றமும் இல்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டிய இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டை பகுதியில் 39 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையம் பகுதியில் 23 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் பதிவானது. தற்பொழுது சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கடலோர ஆந்திரா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வடக்கு தெற்கு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் இன்று திண்டுக்கல், திருவள்ளூர், கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கோயம்புத்தூர், சிவகங்கை, ராமநாதபுரம், பெரம்பலூர், அரியலூர், கரூர், நீலகிரி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இன்று மாலையோ அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. நீலகிரி, கோயம்புத்தூர், கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்று எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இவ்வாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அறிவிப்புகள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திடம் இருந்து வந்த அறிவிப்பு. நிலையான வருமானம் பெற ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த கட்டண பயிற்சி. பயிற்சியின் சிறப்பம்சங்கள்: பண்ணைக்கேற்ற ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் தயாரித்தல், மண்ணுக்கேற்ற பயிர் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு முறைகள், கழிவுகளை இயற்கை இடுபொருளாக மாற்றும் முறைகள், வருமானத்தை உயர்த்தும் தேன் மற்றும் காளான் வளர்ப்பு, பல அடுக்கு காய்கறி மற்றும் பழப்பயிருடன் கோழி வளர்ப்பு, வல்லுநர்களுடன் கலந்துரையாடல், வேளாண் காடு மற்றும் ஆடு வளர்ப்பு, அரசு மானிய திட்டங்கள் மற்றும் வங்கி கடன் பெறும் வழிமுறைகள் ஆகியன இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் ஆகும். பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நடைபெறும் நாள் 23/9/2026 புதன்கிழமை. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. பயிற்சிக்கான கட்டணம் ₹590. இதில் விவசாயிகள், மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். அடுத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. திறந்தவெளி மற்றும் தொலைதூர

கல்வி இயக்ககத்தின் மூலம் ஒருவருட பட்டய படிப்பு பாடங்கள் வழங்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பயிற்சி கட்டணம் பருவத்திற்கு ₹10,000. பயிற்சியின் இறுதியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் சான்றிதழ் வழங்கப்படும். மாதத்திற்கு 2 நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேர்முக பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், தேவரசம்பட்டி, தர்மபுரி. அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் வழங்கும் தேனி வளர்ப்பு குறித்த 6 மாத கால சான்றிதழ் பாடம். இந்த சான்றிதழ் பாடம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிற்சியாளர்களால் நடத்தப்படுகின்றது. தமிழ் மொழியில் பயிற்றுவிக்கப்படும். இதற்கு வயது வரம்பு 18 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும். உச்ச வரம்பு எதுவும் இல்லை. பயிற்சி தொகை ₹2,500. மாதத்தில் 1 நாள் சனிக்கிழமைகளில் மட்டும் வருகை தர வேண்டும். பயிற்சிக்கு பின்னர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், தேவரசம்பட்டி, தர்மபுரி. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9363356130.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: இசை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. இதுக்கு புகழ் அப்படின்னு ஒன்று ஒரு பொருள் உண்டு. ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு, இது ஒரு வார்த்தை சொல்கிறோம். இந்த இசை என்பதற்கான விஷயத்தில் ஒலி ஓசை மற்றவையும் நம்ம சொல்கிறது உண்டு. இசை மனித வாழ்க்கையில் வேண்டுமா ஒரு கேள்வி கேட்குறோம். இசை எங்கிருந்து அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால், ஆதி மனிதர்கள் காட்டில் மரங்களுடைய மர்மர ஓசைம்பாங்க. அதாவது ஒரு மரம் இன்னொரு மரத்தின் மீது உரசுகிற போது இருக்கின்ற ஓசை ஒரு ஓசை. அடுத்ததாக மூங்கில் காடுகளில் நெருப்பு பிடித்ததன் காரணமாக அதிலே அந்த துளைகள் விழ, அது வழியாக வண்டு வெளியே சென்று உள்ளே சென்று வர, காற்று புகுந்து வெளியே வர, அது ஒரு ஓசை கேட்கும். அருவியின் ஓசை, அலைகளின் ஓசை, எல்லாவற்றையும் பார்த்த மனிதன் இந்த ஓசையெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறான். அப்போ தான் இசை அவனுக்கு கிடைக்குது. இந்த இசை அவனுக்கு என்ன பெருமையை தருது அப்படின்னு கேட்டால், அவனுக்கு மன நிம்மதியை தருதுங்க. தாயினுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை எந்த இசையை முதல்ல கேட்குது அப்படின்னு கேட்டால், தாயினுடைய இதய ஓசையை தான் முதல்ல கேட்குதான். லஃப்டப் லஃப்டப் அப்படிங்கிற அந்த தாளத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த குழந்தை பிறந்த உடனே வீரிட்டு அழுகும். அழுகிற குழந்தைய கொஞ்ச நாள் அப்படி கையில் வச்சுக்கிட்டே இருந்துட்டு மார்போடு அணைச்சிக்கிட்டா அந்த அழுக சத்தம் குறையுமா? இதுக்கு என்ன காரணம் டாக்டர்னு நான் ஒரு தடவை ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, அந்த தாய் வயிற்றில் இருக்கிற போது அது கேட்ட மிக இனிய ஓசை எதுன்னு கேட்டால் அந்த இதய ஓசை தான். இந்த குழந்தை வெளியே வந்த உடனே அந்த ஓசை நின்று போயிடுது. அப்போ அந்நியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோமோங்கிற எண்ணம் அதனுடைய இதில் ஏற்படுது. திரும்ப அந்த குழந்தைய மார்மேது அந்த தாயோ தந்தையோ சாத்து கொள்ளுகிற போது அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பும் கதகதப்புணர்வும் மீண்டும் அந்த இசை கேட்குற வாய்ப்பும் இருக்குது. இப்படி நெஞ்சுக்கிட்ட குழந்தையை வச்ச உடனே அந்த குழந்தை திரும்ப அந்த ஓசையை கேட்குது. அந்த லயத்திலேயே அப்படியே தூங்கிடுது. அப்போ பாருங்கள், இதயத்தினுடைய அந்த ஓசை தான் முதல் முதல்ல குழந்தை கேட்குற ஒரு ஓசையாக இருக்குது. அடுத்ததாக தாயினுடைய தாளாட்டு. அந்த குழந்தைக்கு அம்மா பாடுற தாளாட்டுக்கு பாருங்கள், தால் என்றால் நாக்குன்னு அர்த்தம். அந்த நாக்கு அசைச்சு பாடுற போது ஏற்படுற இசை இருக்குல்ல, அதுதான் குழந்தையை தூங்க வைக்குது, குழந்தைக்கு நிம்மதியை தருது, ஆறுதலை தருது. கண்ணதாசன் அவர்கள் ஒரு முறை சொன்னார், என்னுடைய தாயார் நான் சிறுவயதாக இருந்தபோது எனக்கு பாடிய பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த பாட்டு தான் என்னை வந்து பாட தூண்டியது. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை என்கிற அந்த பாட்டில் அவள் கவிஞனாக்கினாள் என்னை அப்படின்னு ஒரு வரி கூட அவர் சொல்வார். அவள் கவிஞனாக்கினாள் என்றால் என்னுடைய தாயினுடைய அந்த தாக்கம் எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு இடத்துல அவர் சொல்கிறார். அப்போ இசை என்பதனுடைய நுணுக்கத்தை பாருங்கள், நோய் போக்கும் தன்மை இசைக்கு உண்டுங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா,

0: அப்பர் சுவாமிகள் தன்னுடைய வயிற்று நோயை போக்கிக் கொள்வதற்கு சிவர் மாண்டத்திலே அவர் பாடின அந்த பாட்டு, சூளை நோயை போக்குவதற்கு கூற்றாயினவாறு விளக்ககள் என்கிற பாட்டு அவருடைய வயிற்று நோயை போக்கியதும்பாங்க. அதே போல போனகண்ணை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இசையால் பெற்றார் அப்படிம்பாங்க. மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் என்று பாண்டிய மன்னனுக்கு அந்த வெப்ப நோயை போக்குவதற்கு திருஞான சம்பந்தர் பாடியதும் ஒரு இசைப்பாடல் தான். போன உயிரை மீட்டுக் கொன்ற முடியுமா என்றால் இசையால் முடியும் என்று நம்புகிற காலம் இருந்தது. இவை எல்லாம் எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இசை மிகுதியான சத்தத்தையுடையதாக மாறிவிட்டதன் காரணமாக நமக்கு அச்சம் ஏற்படுகிறது. காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும் சொன்னால், இந்த இசையின் தன்மையை மென்மையாக இரவு நேரத்தில் வானொலியிலே நாம் கேட்கின்ற சில அருமையான கீதங்கள் இருக்கு இல்லையா, அவை இனிமேல் உண்டாக்கும். அதனால் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான நோய்களும் போக வேண்டும் என்று சொன்னால் மெல்லிய இசையை கேட்டு பழக வேண்டும். இசையை கற்றுக்கொண்டால் இன்னும் இனிமை.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின்

அந்தி மாலை முடிந்து இரவு நேர தொடக்கம். இனிமையான இந்த இரவு நேர தொடக்கம் ஓய்வின் எல்லையாக நமக்கு அமைய காத்திருக்கின்றது. ஒன்றும் இல்லை, நம்ம செய்கிற வேலைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து ஒரு கப் காஃபி முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிற இந்த இனிமையான நேரத்தில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை கேட்டு ரசிக்கலாமா? நிகழ்ச்சியில் முதல் பாடலாக யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரல் வனத்தில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில்

திரை இசை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ராஜா இசையில் சுஜாதா ஹரிஹரன் குரல் வண்ணத்தில் நாமுத்துக்குமார் பாடல் வரிகளில்.

0: இணைந்திருந்தோம் திரையிசையோடு. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில்.
2: சங்கரங்கோவில் அருகே உள்ள புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் தங்கராஜின் கல்வி பணியை பாராட்டி மத்திய அரசு சார்பில் தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மிடம் இருந்து ஆசிரியர் தங்கராஜ் விருதை பெற்றுக்கொண்டார். இந்த பெருமைமிகு தருணத்தை அவரது குடும்பத்தினர், தந்தை முருகேசன், தாய் சாந்தி, மகள் சுமித்ரா மற்றும் குடும்பத்தினர் வீட்டில் உள்ள தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக கண்டு களித்தனர். அப்போது அவரது தாய் ஆனந்த கண்ணீர் வடித்தார். மேலும் இந்த விருது வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றியையும் தெரிவித்ததோடு தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் நாட்டின் உயரிய ஆசிரியர் விருதை பெற்றிருப்பது தென்காசி மாவட்ட மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான பொருந்தி நின்ற பெருமாள் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு உரியடி திருவிழாவும் நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தென்காசி நகரின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான சிறுவர்கள் கிருஷ்ணர் அவதரித்த பல்வேறு வேடங்களில் அணிந்து குழந்தைகள் இவ்விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். பிரதான அருவியான குற்றால மீனருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதிகளில் இருந்து தங்களது குடும்பமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி ரயில் நிலையத்தை நவீனமாக்கும் வகையில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மறு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ₹7.08 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன் மூலம் ரயில் நிலையத்தில் பல்வேறு நவீன வசதிகள் ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக பயணிகள் நெரிசலை குறைக்கும் வகையில் புதிய இரண்டாவது நுழைவு வாயில், புதிய ரயில் நிலைய கட்டிடம், நவீன முகப்பு மற்றும் உட்புற வடிவமைப்பு, வாகன நிறுத்துமிடம், குடிநீர் வசதி, தகவல் பலகைகள், காத்திருப்பு அறைகள் மற்றும் நவீன கழிப்பறைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. மேலும் உள்ளூர் கைவினைப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் நிலையங்களும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தென்காசி அரசு மருத்துவமனை இரத்த தான வங்கி சார்பில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்த இளைஞர்களுக்கு அரசு மருத்துவமனை சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தென்காசி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக மண்டல அளவிலான ஜூடோ போட்டி நடைபெற்றது. இதில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு

0: செய்யப்பட உள்ளனர். மாநில அளவில் தனிநபர் போட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 1,00,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 75,000ம், மூன்றாவது பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. குழு போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக தலா ரூபாய் 75,000ம், இரண்டாவது பரிசாக தலா 50,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக தலா 25,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. மேலும் போட்டிகளில் வழங்கப்படும் சான்றிதழ் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சலுகைகள் பெற முடியும் எனவும் பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் இந்த முதலமைச்சருடைய விளையாட்டு போட்டியில் பங்கேற்று விளையாண்டு வருகின்றனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை சேவை வார நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமாக கருதப்படும் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் பாரத பிரதமர் மோடியின் பெயரில் அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதையடுத்து குற்றாலநாதர் திருக்கோவிலில் அன்னதான மண்டபத்தில் அறுசுவை உணவுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் இளைஞர்களின் பங்கை உறுதி செய்து அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தருவதற்கான நடவடிக்கைகளில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் கோவை குனியமுத்தூரில் இன்று நடைபெற்ற மகா வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு 25 பேருக்கு நேரடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பூபதி ராஜு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். அரசு வேலைவாய்ப்பு மட்டுமின்றி தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் மக்களுக்கான சேவை செய்யும் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணையை பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த இளைஞர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பணியில் சிறப்பாக கடமையாற்ற உள்ளதாக தெரிவித்தனர்.
2: வணக்கம், என் பேர் அருண்குமார். நான் இப்போ நடந்த SSCGL 25ல இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆயிருக்கேன். நான் திருப்பூர்லேருந்து வரேன். இந்த ரோஸ்கர் மேலால வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். இந்த நேஷன் சர்வ் பண்ணுறதுக்காக நான் இப்போ வில்லிங்காக இருக்கேன். எனக்கு கிடைச்சது கண்டிப்பாக நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும், முக்கியமாக ஃபேமிலி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஈவன் பிரைம் மினிஸ்டர்லேருந்து கமிஷனல் மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் எங்களுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.
3: என் பேர் ஸ்வாதி பிரியா, கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியிலேருந்து வர்றேன். ஆக்சுவலி இதுதான் எங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், என்னோட ஸ்டெப்பிங் ஸ்டோன். இன்னும் நான் நிறைய ஹைட்ஸ் போகணும்னு விரும்புகிறேன். இந்த ஜாப் கிடைச்சது எனக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி, எனக்கு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஜாப் வாங்கி கொடுத்துருக்கு. ப்ளஸ் தேங்க்ஸ் டு ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி ஃபார் கிவிங் மீ திஸ்.
1: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தமிழகத்தை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன்

0: கண் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும், தமிழக அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
1: மீனவர்கள் கிட்டத்தட்ட அங்க வந்து 2000 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பகுதியில வசித்து வருகிறாங்க. மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கடலை ஒட்டி தான். மயிலாப்பூர் ஆகட்டும், திருவல்லிக்கேணி ஆகட்டும், பட்டினம்பாக்கம் ஆகட்டும், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இங்க சிங்காரவேலா ஐயர் தொடங்கி எவ்வளவோ மீனவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டுக்கு முன்னேற்றத்திற்காக பாடுப்போம். அப்படிப்பட்ட அந்த மீனவர்களினுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்படுவதாக இருக்கிறது. மீனவர்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும். தம்முடைய தலைமைச் செயலகத்தை அவர்கள் கட்டுவதை நிறுத்த வேண்டும், வேற இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், மீனவர்களினுடைய நலனை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும்.
0: கர்நாடகா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு 14 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடனான கலந்தாய்வுக்கு பிறகு இவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்றத்திற்கு 2 பேர் நீதிபதிகளாகவும் 5 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு 3 நீதிபதிகளும் கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு 3 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டிருப்பதுடன் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தூய்மை சேவை பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடற்கரைகளில் தூய்மையை பராமரித்து சுற்றுப்புற பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும், கடல்வாழ் உயிரினங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கித்தர வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். கடற்கரையை தூய்மையாகவும் ஆரோக்கியமான வகையிலும் பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தின் விழிஞ்சம் பகுதியில் உள்ள கடலோர காவல்படையினர் கோவளம் கடற்கரையில் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர். இதேபோன்று திருவனந்தபுரம், சங்குமுகம் கடற்கரை, கொச்சி, கோழிக்கோடு, கண்ணூர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலும் மாணவர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணித் திட்ட தன்னார்வலர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்று கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்தனர். புதுச்சேரியில் கடலோர தூய்மைப் பணியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய இந்த தூய்மைப் பணியில் புதுவை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலாளர் திரு சரத் சௌஹான், இந்திய கடலோர காவல்படையின் அதிகாரி கமாண்டர் எஸ் தாசிலா மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பாதுகாப்புத் துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளை பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் மால்வா மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பக்தர்களுடன் சென்று கொண்டிருந்த கார் மழை வெள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானதில் 3 குழந்தைகள், 2 பெண்கள் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் அதற்கு பிந்தைய வேலைவாய்ப்பு இலக்குகளை வெற்றிகரமாக அடையும் வகையில் அயராது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். போபாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்

0: வழங்கி பேசிய அவர், இந்த ஸ்கூட்டர்களை பயன்படுத்தும் மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடிய திரு மோகன் யாதவ் அவர்களது எதிர்கால திட்டங்கள் மற்றும் விருப்பங்கள் குறித்து கேட்டறிந்தார். நேபாளத்தில் பேரிடர் பாதிப்பு குறித்து முன்னெச்சரிக்கை செய்யும் சாதனங்களை நிறுவ உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அந்நாட்டின் பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். நேபாள அரசியல் சாசன தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், அந்நாட்டில் ஏற்பட்ட சமீபத்திய வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதனை தவிர்க்க பேரிடர்களால் நிகழக்கூடிய பாதிப்புகளை குறைத்தல் மற்றும் நிவாரணப் பணிகளில் அதிக கவனம் செலுத்தும் அணுகுமுறை பின்பற்றப்படும் என்றார். நேபாளம் அடிக்கடி இயற்கை பேரிடருக்கு ஆளாகும் நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பே அதனை எதிர்கொள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தையும் திரு பாலேந்திர ஷா வலியுறுத்தினார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின்போது இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர் மற்றும் பவன் ஷெஹ்ராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜோஷ்வா சால்ச்சோன் ஜப்பானின் யூட்டா ஷிமிஷு இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
5: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திடம் இருந்து வந்த அறிவிப்பு. நிலையான வருமானம் பெற ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த கட்டண பயிற்சி. பயிற்சியின் சிறப்பம்சங்கள்: பண்ணைக்கேற்ற ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் தயாரித்தல், மண்ணுக்கேற்ற பயிர் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு முறைகள், கழிவுகளை இயற்கை இடுபொருளாக மாற்றும் முறைகள், வருமானத்தை உயர்த்தும் தேன் மற்றும் காளான் வளர்ப்பு, பல அடுக்கு காய்கறி மற்றும் பழப்பயிருடன் கோழி வளர்ப்பு, வல்லுநர்களுடன் கலந்துரையாடல், வேளாண் காடு மற்றும் ஆடு வளர்ப்பு, அரசு மானிய திட்டங்கள் மற்றும் வங்கிக் கடன் பெறும் வழிமுறைகள் ஆகியன இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் ஆகும். பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நடைபெறும் நாள் 23/9/2026 புதன்கிழமை. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. பயிற்சிக்கான கட்டணம் ரூபாய் 590. இதில் விவசாயி

பெண்கள், மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். அடுத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் மூலம் ஒரு வருட பட்டயப்படிப்பு பாடங்கள் வழங்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பயிற்சி கட்டணம் பருவத்திற்கு ₹10,000. பயிற்சியின் இறுதியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் சான்றிதழ் வழங்கப்படும். மாதத்திற்கு 2 நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேர்முக பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், தேவரசம்பட்டி, தர்மபுரி. அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் வழங்கும் தேனீ வளர்ப்பு குறித்த 6 மாத கால சான்றிதழ் பாடம். இந்த சான்றிதழ் பாடம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிற்சியாளர்களால் நடத்தப்படுகின்றது. தமிழ் மொழியில் பயிற்றுவிக்கப்படும். இதற்கு வயது வரம்பு 18 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும். உச்ச வரம்பு எதுவும் இல்லை. பயிற்சி தொகை ₹2,500. மாதத்தில் 1 நாள் சனிக்கிழமைகளில் மட்டும் வருகை தர வேண்டும். பயிற்சிக்கு பின்னர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் சான்றிதழ் வழங்கப்படும். நேயர்கள், இனி கேட்கலாம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சென்னை அஞ்சலாக.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: வாங்க, பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: ஏ புள்ள, என்னைக்குத்தான் நான் எடுக்கிற முடிவை சரின்னு சொல்லியிருக்கிறேன்?
0: அட மச்சான், நான் எப்ப சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன்?
1: பிறவு, நாம் அறுவடை செய்கிற பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சா கூடுதல் லாபம் எடுக்கலாம் தானே?
0: ஆமாம்.
1: இதில் நீ என்ன குத்தம் கண்ட?
0: மச்சான், நான் குத்தோன்னு சொல்லவே இல்லையே. நான் பேசினாலே குத்தோன்னு நீங்க தான் நினைக்கிறீங்க.
1: குத்தோன்னு நினைச்சா உங்ககிட்ட ஏன் எல்லாத்தையும் கலந்து பேசணும்?
0: கலந்து பேசினா என்னோட வார்த்தையையும் காது கொடுத்து கேட்கணும்ல.
1: ஏபுள, நான் என்ன காது கொடுத்து கேட்காமையா இருக்கேன்? அதான் என் நண்பங்களோட கலந்து பேசிட்டேன். பொருட்களை எல்லாம் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறது நல்ல முயற்சி தானே அவங்களும் சொல்லிட்டாங்களே.
0: நானும் அதையத்தான் சொல்லுறேன் மச்சான். ஆனா எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு சொல்றேன்.
1: சரிதான் சரிதான், மொத காலடி எடுத்து வைப்போம், அப்படியே படிப்படியா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான்.
0: எப்படி? ஒவ்வொரு படியிலையும் கீழே விழுந்து விழுந்து தெரிஞ்சுக்கணுமாக்கும்.
1: ஏன் செல்வி, நீ என்னத்தான் சொல்ல வர?
0: மச்சான், பொருட்களை மதிப்பு கூட்டுறதுல என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சு செய்யணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதில் என்னென்ன சான்றிதழ் வாங்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பிறகு இதில் காலடி எடுத்து வச்சா சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்கிறேன்.
1: ஓ, அதுவும்

0: அதுவும் சரிதான்.
1: ஆ, அப்படி வாங்க வழிக்கு. மச்சான், வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டுவதால ஏற்படக்கூடிய லாபம் பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவங்க எடுத்து சொல்ற விவரங்களை கேளுங்க, உங்களுக்கே புரியும்.
2: நம்மளுடைய பாரம்பரியம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் தான். குடும்பத்தில் வந்து இன்னைக்கு நம்ம ஆளாளுக்கு ஒரு தொழில் இருந்தாலுமே கூட பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாத்தாவோ இல்லை தாத்தாவோட தாத்தாவோ யாராவது ஒருத்தர் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய தலைமுறை விவசாயத்தை தேடி போகிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதையும் தாண்டி விவசாயத்தை தேர்ந்தெடுத்து அதுலேயும் இயற்கை விவசாயம் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இயற்கை விவசாயத்தையும் தேர்ந்தெடுத்து அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கு மதிப்பு கூட்டி இன்னைக்கு ஒரு தொழில் முனைவோரா இருக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவத்தை கேட்போம். பொதுவாக வீட்டில் வந்து பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த கொத்துச்சாவியை வந்து பெண்கள் கையில் தான் கொடுத்துருப்பாங்க, அவங்ககிட்ட நீ கூட எல்லாம் பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விவசாயம் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் படித்த கல்வி தொகுதி வேறையாக இருக்கலாம், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பாதை கரெக்டாக அப்படின்னு பல தடவை யோசிச்சு தான் அந்த விவசாயத்தில் இறங்கியிருப்பீங்க. அதோட பின்ன நீங்கள் சொல்லுங்களேன்
3: சார். அதாவது நாம் என்ன படித்து என்ன பண்ணாலும் நம்ம தட்டில் சாப்பிட போகிறது உணவு தானே. அந்த உணவு எவ்வளோ பெரிய முக்கியம்னு ஒரு இல்லத்தரசியாக ஒரு ஒரு பெண்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நம்மகிட்ட இடம் இருக்குது. அதை நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் இளைய தலைமுறைக்கு எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அதே அளவுக்கு உணவும் முக்கியம் அப்படின்றத உணர்ந்ததுனால தான் நான் இந்த அக்ரிகல்ச்சருக்குள்ளேயே வர ஆரம்பித்தேன்.
2: ஓகே மேம், சரி, இதை முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு நிலம் வேணும். சரி, ஏற்கனவே என்கிட்ட நிலம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக வாங்கணும் அப்படிங்கிறப்ப இதை யாருக்கிட்டையாவது போய் சொல்லணும், அதுக்கான பொருளாதாரம் நமக்கு வேணும், அதெல்லாம் எப்படி தயார் பண்ணீங்க? நிலத்தை வாங்கினதுலேருந்து ஒரு இயற்கை விவசாயியாக உள்ள கால் எடுத்து வச்சதுலேருந்து உங்களுடைய பயணத்தை சொல்லுங்கள்.
3: சரி, எங்கள் தாத்தா எங்கள் பெரியப்பா எல்லாருமே அக்ரிகல்ச்சர், திருத்தணி மாவட்டத்தில் எங்களுக்கு இடம் இருக்குது, எங்கள் அப்பாவும் வச்சுருந்தார். ஆனால் காலச்சூழல் காரணமாக எங்கள் அப்பாவால் அதை தொடர்ந்து பண்ண முடியல. நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது தான் இந்த இடத்த வாங்கினேன். ஸோ என்னுடைய கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் கண்டிப்பாக எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பாவை மாதிரி நானும் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அதற்காக தான் நாங்கள் வாங்கினோம். அதை பண்ணும் பொழுது எங்கள் வீட்டில் இருக்கிற என்னுடைய கணவர் மற்றும் எல்லாருமே ஒத்துழைச்சு இருந்தால்தான் இந்த இடத்த தேர்வு செஞ்சு நாங்கள் வாங்கணும்.
2: ஓகே மேம், இப்போ இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுத்தாச்சு. நீங்கள் முறையாக விவசாயம் பண்ணி அந்த பொருளை விளைவிச்சதுக்கப்புறம் மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வந்தது மேம்?
3: விவசாயத்தை பண்ணும் பொழுது நம்ம இப்போது ஒரு 3 வருடங்கள்லேருந்து 4 வருட காலங்கள் வந்து நான் வந்து வெறும் பொருட்களாக தான் கொடுத்துட்ருந்தேன். அதாவது நெல்லிக்காய் பண்ணுவோம், மாம்பழம், அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாமே வந்து என்னென்ன கமாடிட்டியோ அதை அப்படி அப்படியே தான் நாங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துருந்தோம். அப்படி ஒரு சூழலில் கொடுக்கும் பொழுது இப்போ அந்த நெல்லிக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயம் 10 ரூபாலேருந்து 12 ரூபாய்க்கு மேலே ஒரு கிலோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததில்லை. இப்போ வேணால் அந்த மார்க்கெட் ரேட் வேறு மாதிரி இருக்கலாம், ஒரு 25 ரூபா 30 ரூபாய்க்கு எடுக்கலாம். அப்போ 10 ரூபா 12 ரூபாய்க்கு கொடுக்கும் பொழுது அது அழகாக இருக்கணும், அது பறித்த உடனே அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள எதுவும் அடிபட்டுறதோ மற்றதோ எதுவும் இருக்கக்கூடாது, அப்படி நேர்த்தியாக இருந்தால் தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதனுடைய லாங்கிவிட்டி, அதாவது ஒரு பொருளோட ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து அப்படியே கொடுக்கும் பொழுது நம்ம அவசரமாக வந்த விலைக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதில் நம்மளுக்கு நஷ்டம் தான் வரும். இதை ஒரு 3 வருட 4 வருட காலங்கள் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னுடைய நெல்லிக்காயெல்லாம் அப்படியே கொண்டு போய் கொட்டிடுவோம், அப்படியே வீணாயிடும். ஏன்னா அந்த ஒரு மாதிரி சுருங்கிடுச்சுன்னா யாருமே வாங்க மாட்டாங்க, நம்மளுக்கு அதை பத்தி தெரியாது. அப்புறம் நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் மதிப்பு கூட்டலில் வந்தோம்.
2: என்னென்ன பொருட்கள்லாம் மதிப்பு கூட்ட ஆரம்பிச்சிங்க மேம்?
3: என் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பொருளாக இருந்தாலும் நம்ம வேல்யூ ஆட் பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம நெல்லிக்காய் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் மூலிகைகள், அதுக்கப்புறம் பழங்கள். பழங்களில் மாம்பழங்களை மட்டும் நான் மதிப்பு கூட்டாமல் வச்சுருந்தேன். அது போன வருடத்திற்கு முந்தின வருடம் அதையும் ரெடி டு ட்ரிங்க், நான் கார்பனேட்டட் ரெடி டு ட்ரிங்காக பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து நெல்லிக்காய் ப்ளஸ் பைனாப்பிள் மாம்பழம் மற்றதுலாம் பண்ணேன். எப்படின்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அது ஃப்யூச்சரில் எந்த விதமான குளிர்பானங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தொலைநோக்கு பார்வை.
2: இப்போ மதிப்பு கூட்டுறது சாதாரணமாக யோசிச்சிடலாம், அதுக்கான பயிற்சி வேணும், அதற்கான தொழில்முறை கருவிகள்லாம் வேணும் இல்லைங்களா, எக்யூப்மெண்ட் வேணும். ஒரு மிஷினரிஸ் இருந்தால் தான் அதை வந்து மதிப்பு கூட்டுறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும், அப்போ தான் அந்த லேபிளிங்க்கும் அது நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸை சொல்லுங்களேன் ஸ்டார்டிங்கில்.
3: அதாவது இப்போது எல்லா விவசாயிகள்கிட்ட சொல்கிறது தான், உங்ககிட்ட இருக்கிற பொருளை நீங்கள் பெரிய அப்படியே ஒரு காம்ப்ளெக்ஸெல்லாம் கொண்டு போக வேண்டாம், ஒரு சிம்பிள். இப்போ ஒரு காய்கறியே கிடைக்குது அப்படின்னா ஒரு காய்கறி ஒரு விவசாயம் பண்ணுறாரு. அப்போ காய்கறி விவசாயில வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதென்ன பண்ணாலுமே

0: ஒரு பங்கு நீங்கள் விற்றுருங்க, ஒரு பங்கை எடுத்து அப்போ மார்க்கெட்டில் வேல்யூ இல்லை, 50 ரூபா இருக்கும்போது நம்ம விற்றுருவோம், 40 ரூபா இருக்கும்போது விற்றுருவோம். ஆனால் விலை கம்மியான டைமில் அதை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னா அமைச்சிட்டு அதை வந்து வேல்யூ ஆடடாக பண்ணலாம். இப்போ காய்கறிகள் எடுக்கும்பொழுது அப்படியே ட்ரை பண்ணி நம்ம வெத்தலாக தர முடியும், கொத்தவரங்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் நம்ம வெத்தலாக தர முடியும். இப்போ நெல்லிக்காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் இடத்துல நான் பிளான் பண்ணி வச்சது நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காயை நாங்கள் என்ன தரோம்னா முதல்ல அந்த கொட்டையை எடுத்துட்டு வெறுமன் ட்ரை பண்ணி நெல்லிக்காயாக தர ஆரம்பித்தோம். நெல்லிக்காய் பவுடர் நெல்லி முள்ளி அப்படின்னு தர ஆரம்பித்தோம். அப்புறம் நெல்லிக்காயில் பல்பொடி பண்ண ஆரம்பித்தோம். நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணும்பொழுது இட்ஸ் எ கம்ப்ளீட், நெல்லிக்காயோட மூலிகைகள்லாம் போட்டு நாங்கள் ஒரு நெல்லிக்காய் ஜூஸாக பண்ண ஆரம்பித்தோம். அந்த நெல்லிக்காய் ஜூஸு எப்படி மற்ற ஜூஸை விட யூனிக்கானது அதை வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். உங்களுடைய யூஎஸ்பி என்ன, யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன, உங்கள் ப்ராடக்டை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, ஏன் என்னுடைய ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கணும், அதற்கு உங்களுடைய நோக்கம் விஷன் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் பொழுது நம்மளால் கன்சிஸ்டன்சியாக பண்ணும்பொழுது ரீச் பண்ண முடியும்.
1: அதே இப்போ நீங்களே சொன்னீங்க நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது என்ன தான் இயற்கை முறையில் நம்ம ஒரு லேபிளிங்லாம் பண்ணி மதிப்பு கூட்டி விற்றாலும் அந்த கலரிங்கை பார்த்தோன்னா இதில் ஏதாவது கலந்துருப்பாங்களோ, இல்லை லேபிள்லாம் நல்ல பக்காவாக ஒட்டியிருக்கிறாங்க, ஒரு கண்டெய்னரில் அடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த நம்பகத்தன்மை கொண்டு வர்றது எப்போ?
0: அதுதான் நோ த ஃபார்மர் நோ த ப்ராடக்ட் நோ த பீப்புள். இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அப்போது மக்களும் தெரிஞ்சுக்கணும், விவசாயமும் தெரிஞ்சுக்கணும். எதையோ நம்ம தேடி போகிறோம், நம்ம கையில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட் எந்த ஜூஸாக இருந்தாலும், இது ஆம்லா ஜூஸ்ன்னு இல்லை, நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது லேபிளிங். அந்த லேபிளிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கா, இல்லை என்ன கலந்துருக்கு, என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அதனுடைய ரேஷியோ என்ன. இல்லைங்க எனக்கு இருக்கிற அவசர கால கட்டத்தில் இதெல்லாம் எனக்கு பார்க்க முடியல அப்படின்னும் பொழுது தயவு செய்து அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யாதீங்க. ஏன்னா உணவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த லேபிளிங்கில் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் வெள்ளச்சக்கரை இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது டெக்னாலஜி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது, நிறைய இடத்துல இதற்கான பயிற்சிகள் தராங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுட்டு தான் இது உள்ளே வந்தோம்.
1: இல்லை கண்டிப்பாக இப்போ பேக்கேஜாக இருக்கட்டும், லேபிளிங், அதோட உணவு பாதுகாப்பாக இருக்கட்டும், ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், இதெல்லாம் என்னென்ன சவால்களை சந்திச்சிங்க?
0: இல்லை இதில் நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நெல்லிக்காயில் விட்டமின் சி தான் இருக்குன்றதே நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு லேபிளிங் அவசியமாக இருக்குது, டெஸ்டிங் அவசியமாக இருக்குது. இதுதான் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ அதற்கு நாங்கள் எஃப்எஸ்எஸ்ஐயில் இப்போ கவர்மெண்ட்லேயே நாங்கள் இப்போ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம், NPOP அப்படின்ற சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். கவர்மெண்ட்லேயே நம்ம ப்ராடக்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணி இன்டர்டெக் லேபு மற்ற பெரிய லேப்லலாம் அக்ரடபிள் லேபுன்னு பேர், அந்த லேபில் நம்மளை சர்டிஃபை பண்ணி நம்ம ப்ராடக்டை வச்சுக்கிறது அப்படிங்கிறது எவ்ரி 6 மந்த்ஸ் இஸ் அ மேண்டேட்ரி.
1: அதாவது இயற்கை முறையில் விளைவித்த பொருளை வந்து நான் மதிப்பு கூட்டி விற்கணும் அப்படின்னா, இயற்கை விவசாயி அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு தர மதிப்பீடு வேணும், நான் வந்து மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு ஒரு தர மதிப்பீடு வந்து கவர்மெண்ட்ல வாங்கணுங்களா, அந்த ப்ரொசீஜரை சொல்லுங்க.
0: ஆமாங்க, கண்டிப்பாக கவர்மெண்ட்ல வாங்கணும். ஏன்னா நீங்கள் வந்து எஃப்எஸ்எஸ்ஐயில் இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் கொண்டிருக்காங்க, அந்த ரூல்ஸ் பிரகாரம் உங்கள் லேபிளிங்கில் என்ன இருக்கணும், மற்றதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து விவசாயிகளுக்கு எல்லாருமா சேர்ந்து அதை ஒரு கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் என்னென்னா இப்படி இப்படி ஒரு 6 மந்த்ஸ் ஒரு வாட்டி, ஒரு 1 இயர் ஒரு வாட்டி மாறும் பொழுது சில பேருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்க நம்மளுக்கு ட்ரைனிங் தருவாங்க.
1: ஓகே, இப்போ பெரு விவசாயிகள் இருப்பாங்க, குறு சிறு விவசாயிகள் இருப்பாங்க இல்லைங்களா, இப்போ அவங்களும் வந்து இப்போ என்கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும்தான் இருக்குது, இதை வச்சு நான் ஏதாவது மதிப்பு கூட்டல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் இதே தான் ப்ரொசீஜரா?
0: ஆமாம், அவள் சிறு விவசாயிகளாக இருந்தாலும் பெரிய விவசாயிகளாக இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு பொருள் அந்த பொருள்லேருந்து வடிவம் மாறி அது வேல்யூ ஆடடாக வரும்பொழுது கண்டிப்பாக அதுக்கான லேபிளிங் மற்ற டெஸ்டிங் இதெல்லாம் மேண்டேட்ரி.
1: ஓகே, மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். மார்க்கெட்டிங் ஒரு சவாலான விஷயம், எப்படி ஆரம்பித்தது உங்களுடைய மார்க்கெட்டிங்?
0: சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே, எல்லாரும் மதிப்பு கூட்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சந்தைப்படுத்தும் பொழுது இருக்கக்கூடிய சவால்கள், இன்னும் அது ஒரு சவால் அப்படின்றத தாண்டி இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னும் பொழுது என்னென்னா, நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இதையும் தாண்டி சந்தைப்படுத்துறதுல அங்காடிகள் இருக்குது, அதாவது இயற்கை அங்காடிகள் சந்தை போடுறாங்க, இயற்கை விவசாயிகளுக்கான நேரடி விற்பனை அப்படிங்கிற எல்லா இடத்தையும் போடுறாங்க. அப்போ நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் என்ன, நம்ம எங்கேருந்து உருவாகிறோம், என்ன பொருளை கொடுக்குறோம், அது

0: யூசர் யார் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரியாவோ சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாவோ சொல்லும் பொழுது அவங்க அதில் அட்ராக்ட் ஆவாங்க. நிச்சயமாக நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போகும்.
1: இல்லை இப்போ அதையும் தாண்டி இப்போ வலைதளத்தில் நிறைய பார்க்குறோம், நிறைய அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் ஹைவேஸ் இந்த ரோடுகளெல்லாம் வயலுக்கு வெளியிலேயே ஒரு கட்டியில் போட்டோ இல்லை ஒரு ஸ்டாலை போட்டோ விற்கிறவங்களெலாம் பார்க்குறோம். அது லாபகரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதெல்லாம் இதற்கு மாற்று வழி அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: இல்லை, அதெல்லாம் வந்து ஹைவேஸில் இருக்கக்கூடிய விவசாயி அதை பண்ணலாம், ஹைவேஸில் இல்லாத விவசாயிகளையும் தேடக்கூடிய நிலைகள் இப்போ வந்திருக்கு. அப்போ நான் எங்கே பண்ணுறேன் அப்படிங்கிறது நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே வெறுமே ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் இருக்குது, சர்ச் பண்ணும்பொழுதே நம்ம எல்லாத்தையும் நம்ம வீட்டில் நம்ம தான் ஒரு விவசாயி நான் படிச்சிருக்கேன்றதுக்காக நாங்கள் சொல்லலை. படிக்காத விவசாயியாக இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களை வச்சு இதற்கான தீர்வுகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். அப்படியும் இல்லாமல் அக்ரி மார்க்கெட்டிங்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட்டில். ஆனால் அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அக்ரி மார்க்கெட்டிங் எவ்ரி டைம் நீங்கள் அந்த ஸ்டால் போடும்பொழுதோ இல்லை ட்ரேட் சென்டரில் போடும்பொழுதோ நம்ம என்ரோல் பண்ணோம்னா நம்மளுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதன் வாயிலாகவும் நம்மளால் பண்ண முடியும்.
1: ஓகே, இப்போ பேசும்போது சொன்னீங்க கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னென்ன ஸ்கீம்லலாம் பயனடைஞ்சிங்க மேம்? அந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம் இருக்குது?
0: எம்எஸ்எம்இ அப்படிங்கிறதுல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த எம்எஸ்எம்இ ஸ்கீம்ஸில் தமிழ்நாடில் சென்னையில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு ஓடிஓபின்னு ஒன்று முன்ன இருந்தது. ஒன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராடக்ட், இப்போது திண்டுக்கல்ல ஒன்று. அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பல்சர்ஸ்க்கு, ஆனால் எனக்கு வந்து ஓடிஓபிலேயே வந்து என்னுடைய நெல்லிக்காய் ஜூஸ்க்கு தந்தாங்க. அதை நான் அவைல் பண்ணது வந்து பிஎம்எஃப்எம்இ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமில் வந்து நாங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸை வேல்யூ ஆடட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பணம் தராங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏஎஃப் அப்படின்னு பேர், ஏஐஎஃப் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டில் இருக்குது, நம்ம அதை பண்ணுறதுக்கும் நம்ம அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அதற்கு தயாராக இருக்காங்க. இன்ஜினியரிங் ப்ளஸ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்.
1: அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், நமக்கு இந்த மாதிரி மதிப்பு கூட்டி வைக்கணும் பொருட்களை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: நிச்சயமாக, 9940542355.
1: இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டா நீங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ரெடியா இருக்கு.
0: நிச்சயமா.
2: என்ன மச்சான், வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவங்க தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க தானே, கவனமா கேட்டுக்கிட்டீங்களா?
1: அட ஆமா புள்ள, விவரத்தெல்லாம் ஒவ்வொன்னும் முத்து முத்தால் எடுத்து வச்சாங்க. விளைபொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய தேவையான எல்லா வழிமுறையும் சொன்னாங்க. குறிப்பா நம்ம அரசு என்னென்னலாம் வழிகாட்டுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொன்னாங்க. அதோட விற்பனை வாய்ப்புகளும் அருமையாக எடுத்து சொன்னாங்களே.
2: ஆ மச்சான், இப்போ உங்கள் பேச்சே தெளிவாகல இருக்கு.
1: சரியான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டா தெளிவாக தானே இருக்கும். சில சமயம் செல்வி சொல்கிறதும் சரியாக தானே இருக்குது.

0: மச்சான், சொல்ல மறந்துட்டேனே.
1: அடுத்து என்னத்த சொல்ல போற
0: மச்சான்? நம்ம கொல்லையில போதரா மண்டி கிடக்குல்ல,
1: ஆமா,
0: அத கொஞ்சம் சுத்தம் செஞ்சு
1: கொடுங்களேன்.
0: நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை காய்கறிகளை அங்க நானே பயிர் செய்யலாம்னு இருக்கேன்.
1: பாருறா, இந்த யோசனை எப்ப வந்துச்சு?
0: எப்ப வந்தா என்ன மச்சான், யோசனை நல்லா தானே இருக்கு?
1: ஆமா ஆமா ஆமா, பலே பலே, நல்ல யோசனை தான்
0: மச்சான். கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவங்களை கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பனவிளை பி தங்கலீல அவங்க தெளிவா எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கும் தெளிவு கிடைக்கும்.
2: வேளாண்மை அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டு அனுபவம் இருக்கும்?
3: சின்ன வயசுல இருந்தே வேளாண்மை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா

0: டீப்பா பண்ணிட்டு இருக்கிறது 20 வருஷம் மட்டும். 2 சென்ட் இடம் இருந்தா வீடு மட்டும் தான் வைக்க முடியும். ஆனாலும் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம், விவசாயம் பண்ணலாம்.
1: எப்படி
0: எப்படி விவசாயம் பண்ணலாம்னா, மாடி தோட்டம் வைக்கலாம், வீட்டு காம்பவுண்ட் சுவர் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு 5 சாக்குப்பை அல்லனா 5 மண் தொட்டி இதை வச்சு என்ன செய்யலாம், விவசாயம் பண்ணலாம். இப்ப வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் ஆனாலும் சரி, கீரைகள் ஆனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணணும். அப்படி உற்பத்தி பண்ணும் போது நம்ம பிள்ளைகளுக்கு ஹெல்த் வந்து நல்லா இருக்கும், ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும்.
1: ஆரம்பத்துல நான் செயற்கை விவசாயம் தான் செய்துட்டு இருந்தேன். அதுல சில அல்லல்களுக்கு உள்ளானதுனால இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? அப்படி
0: ஆமா, இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. செயற்கை விவசாயம்னா நம்ம வந்து செயற்கையாக கிடைக்கக்கூடிய பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படிப்பட்ட உரங்களை போட்டுதான் நம்ம என்ன செய்யணும்னா விவசாயம் பண்ணியா ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தோம். அது என்னன்னா, நம்ம வந்து விலை கொடுத்து வெளியில போய் உரத்தை வாங்கிட்டு வரோம், அது ஒரு செலவு வருது. சீக்கிரமா அது டெவலப் ஆகுதானே, நமக்கு உடம்புக்கு வந்து ஆரோக்கிய கேடு வருது. வீட்டிலே நம்ம இயற்கை உரத்தை நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே அந்த விவசாயத்தை பண்ணா அந்த உரத்துக்குடைய செலவு மிச்சப்படுது. அது போக நமக்கு என்னன்னா, பொருளுடைய தரம் நல்லா இருக்குது, நமக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. எல்லாமே பார்க்கும் போது நம்ம இயற்கை விவசாயம் தான் நல்லது.
1: சரி, இந்த மாதிரியான இயற்கை விவசாயம் பக்கம் போகணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்கு என்ன காரணம், யாரு வழிகாட்டினாங்க?
0: வழிகாட்டினா எங்க அப்பா அம்மா எல்லாம் முன்னாடி இயற்கை விவசாயம் தான் செய்துட்டு இருந்தாங்க. வீட்டுல ஆடு மாடு இருந்துச்சு, எனக்கு முன்மாதிரி வந்து அப்பா அம்மா தான்.
1: இயற்கை விவசாயத்துக்கு நம்ம வெளியே உர வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, நம்மளே உருவாக்க முடியும் அப்படிங்கிறீங்கள, அது என்னென்ன மாதிரின்னு தெளிவுபடுத்தலாமா?
0: என்னன்னா, இப்ப வந்து நான் ஆரம்பத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆடு மாடு இருந்துச்சு, வீட்டுல கோழிங்க இருந்துச்சு. இப்ப வந்து ஆடுதான் வளர்த்தனும், பசுதான் வளர்த்தனும் அப்படின்னு இல்ல, எல்லா பெண்களுமே வந்து வீட்டுல வந்து ஒரு கோழி வளர்த்தல. கோழி வந்து எனக்கு கூட நிறைய கோழி வச்சிருக்கேன், இயற்கை ஆட்டு நம்ம வீட்டுல வந்து முட்டை கிடைக்குது. இப்ப பசுவானாலும் சரி, உரத்துக்காக அந்த சாணியை நம்ம யூஸ் பண்ணாலும் பால் கிடைக்குது. அந்த பால்ல இருந்து தயிர் கிடைக்கும், தயிர்ல இருந்து நெய் கிடைக்கும். அந்த நெய்யை நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கே நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாரும் கேட்பாங்க, கோழி வளர்த்தணும்னா அது தீவனம் போடணுமே, அந்த தீவனத்துக்கு காசு வேணுமே கேட்பாங்க. இப்ப வந்து ஒரு 10 கோழி இருந்தா எப்படியாவது ஒரு 5 கோழியாவது முட்டை போடும். அந்த 5 கோழி நம்ம முட்டையை வித்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு எடுத்தாலும் சரி, அது ஒரு வருமானம் தான். அதுல 30 ரூபாய் எடுத்து நமக்கு கோழி தீவனம் வாங்கினா கூட அது நமக்கு 20 ரூபாய் மிச்சப்படுது. அப்போ இந்த 20 ரூபாய் நம்ம மிச்சம் படியதை தவிர, நம்ம வந்து அந்த கோழி முட்டையை நம்ம பிள்ளைங்களுக்கே சாப்பிடும் போது அது ஒரு சத்தான உணவு. அந்த கோழியில இருந்து வர கழிவை எடுத்துதான் நம்ம என்ன செய்யலாம், விவசாயத்துக்கு உரம் தயாரிக்கலாம்.
1: சரி, அது இந்த சூட்டுத்தன்மை அப்படிங்கிறாங்களே,
0: கோழியில வருகின்ற அந்த உரம் வந்து சூடுதான். அது என்ன பண்ணணும்னா, கோழி உரத்தை வாரும் போது சாம்பலை போடணும். சாம்பலை போட்டு அந்த அள்ளி வாரி எடுத்து காய போடணும். ஒரேடியா கொண்டு போய் நம்ம என்ன செய்ய கூடாது, போட கூடாது.
1: அது ஒரு முக்கிய நுட்பம்.
0: ஆமா, அதை வந்து அப்படியே நம்ம ஒரு இடத்துல ஒரு 4 நாள் 5 நாள் காய போட்டேன்னா, திருப்பி அதை எடுத்து நம்ம ஒரு மண் தொட்டியிலயோ அல்லனா ஒரு சாக்கு பயிர் எதிலையாவது வச்சு என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கேலே தள்ளி சாக்கு பயிரை விட மண் தொட்டியில வச்சாலும் சரி, ஒரு மூலையில கூட்டி போட்டாலும் சரி, அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னா, மண் புழு வரும், அதுல வந்து இயற்கை இலை தலைகளை போடணும். அப்போ அப்படி வரும்போது நம்ம அது வந்து சூடும் இருக்காது, இயற்கையான ஒரு மண் புழு உரம் அதுல இருந்து கிடைக்கும். உரத்தை தான் நம்ம போடணுமே தவிர, டைரக்டாட் வந்து கோழி எருவா வந்து நம்ம போட கூடாது. எக்காரணம் கொண்டு அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது. ஆனா இந்த கோழி எருவா நீங்க போடுறதா இருந்தா என்ன செய்யணும், நீங்க சாயங்காலம் தனுப்பா இருக்கும் அந்த டைம்ல போட்டீங்கன்னா தண்ணி விடுவோம். அப்ப நைட்டு ஒரு 12 மணி நேரம் வந்து அங்க ஈரப்பதம் கிடைக்கும், அங்க சூடு தழிஞ்சிடும், அதனால செடிக்கு எந்த பாதிப்பும் வராது.
1: சரி, கீரைகள் அப்படிங்கும் போது என்னென்ன மாதிரியான கீரைகள், எந்த கீரை காசு அள்ளி எடுக்க வாய்ப்பு இருக்கு?
0: இப்ப கீரைகளை பொறுத்தவரையில நிறைய கீரை இருக்குது. சோப்பு கீரை, பச்சை கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, தூதுவளை கீரை, பசலைக்கீரை, குப்பை மீன் கீரை, குப்பை கீரை, முள்ளு கீரை, முருங்கைக்கீரை, முள்ளு முறுக்கு கீரை, கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. இப்படி பல கீரைகள் இருக்கு, அகத்தி கீரை இருக்கு.
1: அன்னைக்கு கெட்டுக்கு 2 ரூபா அப்படிங்கிற நிலை இருந்த நிலையில மொய்ப்பு கூடுதலா இருந்தது. இன்னைக்கு 10 ரூபா ஆக்கியிருக்கேன் சார் கெட்டுக்கு, ஆனாலும் கூட என்னால கொடுக்க முடியல, இன்னும் தேவை அதிகமாயிருக்கு, அதனால எல்லாருமே ஈடுபாடு காட்டலாம் இந்த கீரையில அப்படின்னு எதை சொல்றீங்க?
0: சோப்பு கீரையில, மணத்தக்காளி கீரையிலயும் என்ன செய்யாங்கன்னா ஆட்கள் விரும்பியாங்க, பொன்னாங்கண்ணி கீரையிலயும் ஆட்கள் விரும்பியாங்க. கரிசலங்கண்ணி 2 இருக்கு, கரிசலங்கண்ணி வெள்ளையும் மஞ்சளும் அப்படி 2 இருக்கு. அந்த கரிசலங்கண்ணி கீரையை பொறுத்தவரையில நம்ம வந்து தலைமுடி கருப்பாகியதுக்கும் அடுத்து கண் குளிர்ச்சி ஆகியதுக்கும் இப்ப வந்து நல்ல ஹீட்டா இருக்கு. இந்த உடல் சூடை நம்ம குறைச்சேன்னா நோய் வந்து குறையும். அப்ப உடல் சூடு குறைக்கிறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணலாம்னா, இந்த கீரைகளை நம்ம வந்து சூப்பு போட்டு குடிக்கணும்.
1: நிலம் வந்து கட்டாந்தரையா இருக்கு, கீரை போட்டா வராது, கீரை வந்து ஒரு மெதுவான பயிர், நான் அந்த இடத்துல கீரை சாகுபடி செய்யணும், அதுக்கு நான் முன்னெச்சரிக்கையா என்ன நடவடிக்கையை கையாளணும்?
0: நல்லா கட்டாந்தரைய கிளையல் போடுறதுக்கு கிளையல் ஆள் வரமாட்டாங்க. இப்ப ஒரு நாள் ஒரு கிளையல் போடணும்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கூலி கொடுக்கணும், அது நம்மளால முடியாது. அப்ப அது என்ன செய்யணும், ஈஸியான வழி என்னன்னா, சாயங்காலம்

0: அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி அடிச்சு பாய்ச்சி விட்டா போதும். திருப்பி நீங்க என்ன செய்யணும்னா அதுல கொஞ்சம் இலை தழைகளா போட்டு விட்டணும். திருப்பி என்ன செய்யணும், கொஞ்சம் ஆட்டு உரமோ சாணி உரமோ ஏதோ இருந்தா அதுல போட்டு விட்டா போதும். திருப்பி என்ன செய்யணும்னா தண்ணி அப்படி வாரத்துக்கு இப்படியே பண்ணிட்டு வந்த ஆட்டோமேட்டிக்கலாட்டி அந்த இடம் வந்து நல்லா குளிராகும். திருப்பி நீங்க மண் வட்டி வச்சு நம்மளே கிளையில் போடும்போது ஈஸியா மண்
1: மேலமையா சொல்றீங்க. கட்டாந்தரையா இருக்க காசு உருவாக்க முடியுமா அப்படின்னு ஐயப்பட தேவையில்லை.
0: அது யாரும் ஃபாலோ பண்ணியதில்ல, எல்லாரும் நம்மளே விதை உற்பத்தி
1: பண்ணணும். ஆரம்பிக்கணுமா முதல்ல?
0: முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட யார்ட்டையாவது கொஞ்சத்தை வாங்கணும். வாங்கி அதை என்ன செய்யணும்னா நம்ம விதை விதைக்க கூடிய நேரம் வந்து சாயங்காலம் இல்லாம காலையிலேயாட்டு நம்ம அதை விதைக்கணும்.
1: ஏன்னா
0: சாயங்காலம் நம்ம விதைச்சோம்னா நைட்டோட நைட்டு எறும்பு ஏதாவது எடுத்துட்டு போவோம். அப்ப நமக்கு வந்து என்ன செய்யாது
1: தெரியாது.
0: காலையில ஒரு 6-7 மணிக்கெல்லாம் நம்ம அந்த இடத்த நல்லா கிளையல் விட்டு விதைய விதைச்சு விட்டோம்னா நம்ம தண்ணி எல்லாம் தெளிச்சிருவோம். அப்போ 4 சைடும் எறும்பு வருதா கோழி கிண்டுதா ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருதான்னு நம்ம பார்க்க முடியும். அப்படி பண்ணும் போது நமக்கு சரி எறும்பு வருதுன்னா என்ன செய்வோம், கொஞ்சம் சீனி அதுக்கு பக்கத்துல போட்டா அதை எடுத்துட்டு போவோம். கொஞ்சம் பொடி அரிசி போட்டா
1: அதை கையாளணும்.
0: ஆமா, இல்லைன்னா என்ன செய்யணும், 4 சைடு வந்து வேப்பம் புண்ணாக்க கொஞ்சம் போட்டு விட்டா போதும். எக்காரணம் கொண்டு எறும்பு பொடியை வந்து என்ன செய்யக்கூடாது,
1: உங்க அனுபவத்தின் வெளிப்பாடு.
0: ஆமா, அந்த விதை விதைச்சிருக்க இடத்துல வந்து இலை தலைகளை போட்டு மூடி போடணும். அதுவும் நம்ம நல்லா ஹீட்டான இடத்துல வந்து போட்டோம்னா அது வந்து முளைக்காது. அடுத்து முளைச்சு வரும்போது தண்ணி தெளிக்கும் போது கூட தண்ணி குமுக்குன்னு விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விடணும். பொதுவே வந்து எந்த செடியானாலும் சரி காலையிலயும் சாயங்காலம் தான் தண்ணி விடணும், மத்தியானம் விடக்கூடாது. ஆனா சூடுல நிக்கும் போது தண்ணியை கொண்டு விடும் போது அது செடி வாடிக்கிறோம்.
1: சரி,
0: காலையிலயும் சாயங்காலம்.
1: சரி, விதை தேர்வு அப்படிங்கும் போது நம்ம சாதா கீரைகளை பறிச்சு விற்பனை பண்றோம், இதுக்குன்னு ஒதுக்கி விடணுமா?
0: ஆமா, என்னன்னா இப்ப வந்து ஒரு நாட்டுக்கீரை சிவப்பு தண்டு கீரைன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அந்த தண்டு கீரை வந்து முதல்லயே இந்த கீரை நான் வந்து விதைக்காக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடணும். ஏன்னா அது இப்படி வந்து நேரன்னு வளரணும், இப்படி கவர் அடிச்சு வந்துன்னா இந்த கவரை ஃபர்ஸ்டே கிள்ளி விடணும். ஏன்னா இந்த தண்டைக்கீரை வந்து சோப்பா நீளமா வளர்ந்தான் நமக்கு வருமானம். கட்டையா இருந்து சின்னதா வந்துட்டு உள்ளாட்டு வந்துன்னா வருமானம் இருக்காது, அவர்கள் வாங்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா இந்த கவர்ல வாரது வந்து சீக்கிரமா வந்து விளைஞ்சிரும். அப்படி விளையும் போது அதுல இருந்து வர விதை வந்து சின்னதா தான் இருக்கும். அந்த தாய் தண்டு வந்து நல்லா தண்டா பொல பொலப்பா நைஸா இருக்கும், தண்ணி சேர்த்து அதிகமா இருக்கும். அதுல அந்த அதுல இருந்து வார விதையதான் நம்ம எடுக்கணும்.
2: என்ன மச்சான், கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவங்களை கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பணவிளை பி தங்கலீலா அவங்க ஏம்புட்டு அருமையா சொன்னாங்க. இவங்க சொன்ன விவரங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா?
3: ஆமா, அருமையான பல தகவல்களை எடுத்து சொல்லிட்டாங்க. இயற்கை உரங்களை பயன்படுத்தி தரமான கீரைகள் எல்லாம் பயிரிட்டு வராங்க. இயற்கை எரு தயாரிக்கிற முறையையும் தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க. நாமளே பயிர் செஞ்சது அதுவும் இயற்கை எரு போட்டு அப்படின்னு சொல்லும் போது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ட திருப்தி கிடைக்குது.
2: மச்சான், நாம விவரங்களை தான் கேட்டிருக்கோம், நாம இன்னும் தோட்டம் போடல மச்சான்.
3: நெசந்தான் நெசந்தான் செல்வி, இவங்க பேச்சு அப்படி ஆணித்தரமா இருந்துச்சுன்னா பாரு, அதான் தோட்டம் போட்டது மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. கவலைப்படாத மச்சான், உனக்கு தோட்டம் போட எல்லா ஏற்பாடையும் கூடிய சீக்கிரமே செஞ்சு தரேன், ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு ரெடி ஆகும்.
2: மச்சான்னா மச்சான் தான். நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
4: நீ கில்லாடி தான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல

0: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

நேயர்களின் கவனத்திற்காக இன்னைக்கு இரவு 10 மணிக்கு காலம் கடந்த காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். சுகமான ராகங்களாக இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கலாம்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. இணைந்திருக்கின்றோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சரியாக நேரம் 8 மணி. இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. ஆமாம், சனிக்கிழமை சனிக்கிழமை. ஓ, நாளைக்கு லீவ் இல்லையா? ஒரு ஜாலி டே தான் இன்னைக்கு நைட்டு. சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு சண்டே தான், லீவு தான், நாங்கள் ஜாலியாக இருப்போம்னு சொல்லுவீங்க. ஆனால் இருந்தாலும் அடுத்த நாளுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் செய்யும் போது, ஐயோ இதை வச்சுட்டோமா, அதை எடுத்துட்டோமா, அதை சரி பண்ணிட்டோமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன கவலை இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்காது, ஒரு ஹாப்பி டேவாக இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் சாட்டர்டே. இன்றைக்கி நம்ம இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பர்வான டாப்பிக்கை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். நேர்களும் நிறைய பேர் வந்து நீயா நானன் போட்டி போட்டு இப்போவே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிற நேயர்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை தொட்டு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல் 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணை தொட்டு தமிழ் பேசலாம் வாங்க. இப்போ நம்ம நார்மலாக தமிழ் பேசுகிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் தூய தமிழில் பேச தெரியாது. ஏன்னா நம்ம படிக்கும் போது இருந்தே இட்டது பட்டானால் வாட்டென்ன அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ் லிட்டில் பிட் இங்கிலீஷும் வந்துடுச்சு. அதே மாதிரி தூய தமிழ் நம்ம பேசுகிறதுல வந்து பார்த்திங்கன்னா பாரசீகம், அரேபியா, வங்காளம் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் வந்து கூட சேர்ந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ தூய தமிழில் தமிழே பேசுகிறதே இல்லை. இதுதான் டாபிக் இன்றைக்கி. நான் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் உங்களுக்கு சொல்லுவேன், அந்த வார்த்தைக்கு சரியான தூய தமிழில் உங்களால் தமிழ் சொல்ல முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிரேட் தான். வாங்க நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம். டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? மற்றும் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா 04-3-4-2 என்ற முன்னிணைப்பை தொட்டு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக

0: 41 என்ற எண்ணிலும் தொடர்ந்து வரலாம். மற்றுமேறு இணைப்பு எண்களாக 94 86 81 1 0 25 94 86 65 20 25 என்ற எண்ணை தொட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்தி அம்மா, என்ன பண்றீங்க?
1: உங்களுக்கான
0: வார்த்தை என்ன அப்படின்னா வேல்யூ, இதுதான் உங்களுக்கான ஆங்கில வார்த்தை. ரொம்ப குட்டியான வார்த்தை தான். இதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: மதிப்பு.
0: மதிப்பு, சூப்பர். டிஸ்ட்ரா தூக்குடா. அடுத்து உங்களுக்கு அடுத்த வார்த்தை கொடுக்கலாமா?
1: கொடுங்க.

0: சரி, உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா வேல்யூ, VALVE, வேல்யூ. இதுதான் உங்களுக்கான ஆங்கில வார்த்தை, ரொம்ப குட்டியான வார்த்தை தான். இதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: மதிப்பு.
0: மதிப்பு. சூப்பர், அடிச்சா தூக்குடா. அடுத்து உங்களுக்கு அடுத்த வார்த்தை கொடுக்கலாமா?
1: கொடுங்க.
0: ப்ரொடக்ட். ப்ரொடக்ட்.
1: தெரியலீங்களா?
0: சூப்பர், நல்ல முயற்சிமா. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கயா?
2: மேச்சேரி அருகில் இறங்கப்பட்டியில இருந்து முனிசாமி உரையாடுகிறேன்.
0: உரையாடுகிறீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, இப்ப மிட்டாய் சாப்பிட்டுருக்கீங்களா நீங்க?
2: இனிப்புங்களா?
0: மிட்டாய். மிட்டாய்
2: இனிப்பு தான் சாப்பிட்டுருக்கேன்மா.
0: இனிப்பு தான் சாப்பிட்டுருக்கீங்களா?
2: ஆமாம்மா.
0: நான் கேட்கறது வந்து என்ன அப்படின்னா, மிட்டாய் அப்படிங்கிறது வந்து ஒரு அரபிய மொழி. தூய தமிழ்ல அதை எப்படி சொல்லுவாங்க? நமக்கு சரியா ஞாபகம் இல்லை. கடலை உருண்டை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நன்றி, நல்லது ஒரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: கொடுங்கம்மா.
0: போர்ட். POrt. போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சரியான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
2: படகு அப்படின்னு சொல்லுங்களா?
0: படகு வராது. நல்லதொரு முயற்சி, நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேரிடம் பேசும் முன்பாக,
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
8: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
10: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
0: இனிப்பில் இணையும் அடுத்த நேரி வரவேற்போம். வருக, வணக்கம். ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? கண்ட்ரோல். கண்ட்ரோல். ஆனா நம்ம தெரிஞ்சப்ப இருந்து நாம சொல்றது வந்து கண்ட்ரோல் அப்படிங்கறத நாம படிச்சிருப்போம் இல்லையா? சரி, யோசிச்சே இருங்க. நன்றி இனிப்பில் இணைந்ததற்கு. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
11: தர்மபுரி மாவட்டத்திலிருந்து சிவனேஷ்.
0: சிவலிங்கம் பேசுறீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
11: சிவனேஷ்.
0: சிவனேஷ். சூப்பர், நைஸ். வுட் ஆப்பிள் அப்படின்னு ஒரு பழம், வுட் ஆப்பிள் அப்படின்னு ஒரு பழம். அந்த பழத்தை வந்து நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஆமா, நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
12: வேலூர் மாவட்டம் கட்டாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
12: ஆமா, எளிமையான வார்த்தையா கொடுங்க.
0: ஆமா ஆமா, ரொம்ப எளிமையான வார்த்தை தான். பத்திரிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செய்தித்தாள். சூப்பர், அடுத்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கலாமா? கண்டிப்பா. ஸ்கேட். SKATE. ஸ்கேட். SKATE. ஸ்கேட். சருக்கல் அப்படி சொல்லலாம். கரெக்டான ப்ரொனன்சியேஷன் வந்து பனி சருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.

0: தனிச்சரி தனி.
1: ஆமாம். ஓகே, அடுத்து உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
0: சொல்லுங்கம்மா.
1: ட்ரிகர், ட்ரிகர், டிஆர்ஐ
0: ட்ரிகர்,
1: ஜிஜிஇஆர், ட்ரிகர்.
0: கோபப்படுத்துதல்.
1: அது கரெக்டான வார்த்தை அல்ல. நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கயா?
2: ராஜசேகரமா?
1: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: சொல்லுங்கம்மா.
1: அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அது வந்து சமஸ்கிருத வார்த்தை. கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல வர வார்த்தை, அதை நாம தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வாய்ப்புகள் இல்ல. நன்றி, நல்லதொரு முயற்சி. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: இன்னிசை சார்லோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இளந்தெண்டல். இன்னைக்கு இளந்தெண்டல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக பலம் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்க நல்ல தூய தமிழில் பேசுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். நம்ம பண்பலையில தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சுகன்யா பேசுறீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரீடம். அதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
5: மகுடம்,
1: மகுடம், மகுடம் வராது. நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க மேடம்?
6: நாங்க எடப்பாடியில இருந்து ஜெயந்தி.
1: ஜெயந்தி பேசுறீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
6: கொடுக்கலங்க.
1: கிரவுண்ட் நட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரவுண்ட் நட். இது வந்து ஒரு சாப்பிடக்கூடிய பொருள் தான். இதுக்கு தூய தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், யோசிச்சிட்டே இருங்க. ஈஸியா கொஞ்சம் வார்த்தை கொடுக்கலாமா? தினசரி அப்படிங்கறது நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு தமிழ் வார்த்தை, ஆனா அது தமிழ் வார்த்தை இல்ல. அதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம். அடடா, யோசிச்சிட்டே இருங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: வணக்கம்,
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் மதுரை பேசுறேங்க.
1: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? தம்ளர் அப்படின்னு சொல்லுவோம், தம்ளர்,
7: தம்ளர்.
1: அளவுகோல். அளவுகோல் அல்ல, தம்ளர் அப்படிங்கிற வார்த்தைக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
7: தம்ளர்.
1: ரொம்ப ஈஸி தான், யோசிச்சே இருங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம். வணக்கம்,
8: ஹலோ.
1: வணக்கம்,
8: வணக்கம் மேடம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பிலிருந்து வந்த உடனே கால் கட் ஆயிடுச்சு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்,
9: வணக்கம்.

0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடுபாம்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
1: கொடுங்க மேடம்.
0: சபதம் அப்படிங்கிறது நம்ம தமிழ் நினைச்சு பேசிட்டு வர ஒரு வார்த்தை.
1: ஆமா மேடம்.
0: அதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: கரெக்டான தமிழ் வார்த்தை மேடம்.
0: ஆமாங்க.
1: ஓசை ஒளிஞ்சு வரலாமா?
0: என்னங்க? நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம். இரவு வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் வைகுண்டம் தனசேகர்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? அப்ரிசியேஷன்,
2: பாராட்டுதல்.
0: பாராட்டுதல், சூப்பர். அடுத்து உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: அடுத்தவங்களுக்கான
0: வார்த்தை என்ன அப்படின்னா மிட்டாய். மிட்டாய், அதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம்.
2: இனிப்பான், இனிப்பு.
0: இல்ல இல்ல, இனிப்பான் இனிப்பு வராது. கரெக்டான தமிழ் வார்த்தை அதுவல்ல. நல்லது ஒரு முயற்சி, நல்ல முயற்சி. கண்டிப்பா, அதுக்காக தான் நம்ம நிகழ்ச்சி. நான் நிகழ்ச்சியின் நிறைவு தருவாயில நான் என்னென்ன கேட்கறனோ அதுக்கெல்லாம் விடையெல்லாம் சொல்லிடுறேன். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இனிசை சாரல் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இது இளந்தண்டல். இன்னைக்கு இளந்தண்டல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு இனிய பாடலை கேட்டுவிட்டு வரலாமா?

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: என்ன மீனாட்சி, சோகமா உட்காந்துருக்க?
1: அதை ஏன்னா கேக்குற, மாசம் மாசம் இந்த கரண்ட் பில்லு மலை மாதிரி ஏறிட்டே போகுது, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: அதுவும் தப்புமா, எப்ப பார்த்தாலும் உன் வீட்டுல டிவி 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏசிய போடுற, ஜன்னல் கதவு எதையுமே மூடுறதுல திறந்து விட்டுட்டு போயிடுற, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, லைட்டு பகல்ல கூட எரிஞ்சுகிட்டே இருக்கு, எப்படிமா கரண்ட் பில்லு வராம போகும்?
1: என்னென்ன பண்றது, இந்த பசங்க கேட்கவே மாட்டேக்குறாங்க.

0: சூரிய ஒளி மூலம் நீர் சூடேற்றும் கருவியை பயன்படுத்தி நம்ம மின்சாரத்தை சேமிக்கணும். அது மட்டும் இல்லம்மா, புதுசா வீடு கட்டுறப்பயே நல்ல வெளிச்சம் வர மாதிரி காற்றோட்டமா கட்டணும்மா. இதெல்லாம் செஞ்சாலே நம்ம மின்சாரத்தை வந்து சேமிக்கலாம்.
1: ஓ, அப்போ நாங்க கட்டுற புது வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணிடுறோம்.
0: சோலார் கருவிகளை பயன்படுத்துவோம், மின் கட்டணத்தை குறைப்போம்.
2: இன்னிசையோடு இணைந்திருக்கின்றோம். இது இளந்தென்றல் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருகா, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், வணக்கம், வணக்கம். வணக்கம்,
3: ஹலோ.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேம், பொம்மை வீரர்ல இருந்து மாவளா பேசுறேன்
2: மேம். சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
3: ஈஸியா கொடுங்க.
2: ரொம்ப ஈஸியா கொடுக்கலாம். கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ராஜாக்கள் கதையெல்லாம் சொல்லுவாங்க கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரீடம் வந்து கரெக்டான தமிழ் வார்த்தை இல்லை, இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
3: மணிமகுடம்.
2: மணிமகுடம், மணிமகுடம் அல்ல, மணிமுடி அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர். அடுத்தவங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? அல்மோட். அல்மோட் அப்படின்னு சொல்லுவாங்க, ALMOD. இதுக்கு கரெக்டான, இது வந்து ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வகை அப்படின்னு கூட சொல்லலாம். இணையான வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி, நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன்.
2: பிரமீலா மேடம், ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட பேசி இல்லையா? சூப்பர், சூப்பர். அடுத்தவங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? See you tomorrow அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெனரலா ஒரு வார்த்தை இது. அது எப்படி நம்ம தமிழ்? நாளை பார்க்கலாம். நாளை பார்க்கலாமா இல்ல
4: உங்களை நாளை பார்க்கலாம்?
2: See you tomorrow-னா நாளை சந்திப்போம் அப்படிங்கிற வார்த்தை தான் முழுமையான வார்த்தை. சரி, அடுத்தவங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? போக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போக்கஸ், அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம், அதுக்கு கரெக்டான
4: நற்பேரு.
2: நற்பேரு, சூப்பர், சூப்பர். எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க? என்னங்க?
4: மிட்டாய்க்கு வந்து தீன் கட்டி.
2: மிட்டாய்க்கு இல்லை, கரெக்டான வார்த்தை தீங்கட்டி. சூப்பர், எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. நன்றி சகோதரி, இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்,
2: வணக்கம். யாருங்க? மணி பேசுறீங்களா? சரி, உங்களுக்கான ஒரு வார்த்தை கொடுக்கலாமா? டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க.
5: டீம் ஒர்க்,
2: ஆமா, அதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
5: குழுவாக வேலை செய்யறது.
2: அப்படியா, குழு பணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அடுத்து உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா பேஷன் ஃப்ரூட். இது வந்து ஒரு சாப்பிடக்கூடிய பல வகை. பேஷன் ஃப்ரூட்.
5: பேஷன்
2: ஃப்ரூட்.
5: ஃப்ரூட்,
2: எஸ்.
5: பேஷன் ஃப்ரூட்னா சேர்லிங்க அம்மா.
2: நன்றி, நன்றி. நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கயா?
6: செலோட கிராமம் பூகார் வட்டத்துல ராம் பேசுறேன்
2: மா. சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
6: கொடுங்க.
2: சர்ப்ரைஸ்.
6: சர்ப்ரைஸ்,
2: சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸ்.
6: நன்றி,
2: நன்றி. இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
7: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: gmail.com வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: இணைந்திருக்கின்றோம் இது இளந்தண்டல் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு இளந்தண்டல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க ஆசைப்பட்டால் 0434 342 என்ற முன்னிப்பை பயன்படுத்தி 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 24 40 31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல் 94 86 81 10 25, 94 86 65 20 25 என்ற எண்ணை தொட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். ஒரு இனிய பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம் நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: இதயத்தோடு இதமாய் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்னைக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியில் சூப்பர்வான தலைப்பாக தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர்களின் கவனத்திற்காக இன்றிரவு 10:20 காலம் கடந்து காவியகானங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்களாக. இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக உங்கள் இதயத்தை தாளாட்ட காத்திருக்கின்றது. இணைப்பில் இணையம் அடுத்த நேரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்
5: வணக்கம். நான் மாரண்டல், தருமபுரி மாவட்டம் மாரண்டல் இருந்து பேசுறேன்
0: மேடம். பேர் சொல்லுங்க ஐயா.
5: வடிவேல்.
0: வடிவேல் பேசுறீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
5: இல்ல மேடம், புது நம்பர் மேடம், இப்பதான் கேட்டிருந்தேன்.
0: ஆ, சரிங்க ஐயா.
5: தேங்க்யூ
0: மேடம். நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்
6: மாவட்டம்
0: ஐயா, உங்க இணைப்பு விட்டு விட்டு வருது.
6: கோட்டைன்னு
0: வராது. நன்றி, இணைப்பில் இணைந்து இருக்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்பும். வருக, வணக்கம்.
7: சுந்தரராஜன், தருமபுரி.
0: இனிப்பு சரியா இல்லங்க ஐயா, நல்ல டவர் இருக்க இடத்துல நின்னு பேசலாமா?
7: இப்போ கேக்குதுங்களா?
0: ஆ, கேக்குதுங்க ஐயா.
7: சுந்தரராஜன்.
0: ஆ, சரிங்க. உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
7: ஆ, கொடுக்கலாம்.
0: டர்ட், DIRT, டர்ட்.
7: டர்ட் அழுக்கா இருக்குது.
0: ஆ, அழுக்கா இருக்குறதா. சூப்பர். அடுத்து உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? ஹனி தேவ் மிலன் அப்படின்னு ஒரு பழம். ஹனி தேவ் மிலன் அப்படின்னு ஒரு பழம். இது என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம்.
7: கேள்வியே பட்டதில்லையே. அனினா தேனு, அதுக்கப்புறம் மிலன் சொன்னீங்களா?
0: ஆமா.

0: அணி தேவ மேலன்.
1: நான் கேள்விப்பட்டதே இல்லை மேம்.
0: சூப்பர் சூப்பர், நன்றி இணைப்பில் இணைந்திருக்கு. இணைப்பில் இணையும் அடுத்த வார்த்தை. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: டெலிஷியஸ். டெலிஷியஸ் தமிழ் சொல்லுங்களா?
0: ஆமா, அது தமிழ்ல சொல்லுங்க.
2: நன்றி
0: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: உங்களுக்கான
0: வார்த்தை கொடுக்கலாமா? நாம தண்ணி குடிப்போம்ல, டம்ளர் அப்படின்னு சொல்லுவாங்க. டம்ளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டான தமிழ் வார்த்தை இல்ல. கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம்.
3: வணக்கம்,
0: யார் இங்கிருந்து பேசுறீங்கயா? சரிங்கய்யா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? வித்அவுட் டிலே. வித்அவுட் டிலே என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். ஆமாங்க, தொல்லியல் துறையெல்லாம் குறிக்காதுங்க. நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம். டிஎன்ராம் தேங்காமரத்துக்கு.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? கொடுங்க பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. கிரியேட். கிரியேட். CREATE. கிரியேட்.
4: வாய்ப்பு நன்றி.
0: நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க. பிடித்தல். சூப்பர். அடுத்த உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? சபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சபதம். அதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க. இது வந்து சமஸ்கிருத வேர்ட்ல சபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்கய்யா. நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: அன்பு சகோதரி அவர்களே, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: அஞ்செட்டி வட்டம் கோட்டையூர்ல இருந்து.
0: ட்ரிகர். நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்பு. பருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
6: சேலம் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேமா.
0: சரிங்க ஐயா, இருங்க, நான் ஏதாச்சும் சிம்பிளா எழுதி வச்சிருக்கிறேன்னு செக் பண்ணிக்கிறேன்.
7: மூன்று வார்த்தையுமே

0: எளிமையவே கொடுத்துருமா.
1: ரொம்ப ஆப்போசிட்டா தான் நாங்க திங்க் பண்ணுவோம். உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமான வார்த்தையே கொடுக்குவேன். சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
0: குடும்பம் முயற்சி செய்வோம்.
1: சரிங்க, அடாப்ட். அடாப்ட்
0: சொருகி.
1: அப்படி வராது. நன்றி, நல்லது ஒரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? சர்ப்ரைஸ். மௌனமா? இது எப்படி? சூப்பர் சூப்பர், நல்லதா தான் இருக்கு. நன்றி, நல்லதொரு முயற்சி. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: இணைசையோடு இணைந்தே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இளந்தண்டல். இன்னைக்கு இளந்தண்டல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர்கள்லாம் சும்மா சொல்லக்கூடாது, அப்படி நீயா நானும் போட்டி போட்டுட்டு அப்படியே தமிழ் பேச ரெடி ஆகிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வரலாமா?

0: இணைந்திருக்கின்றோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தெண்டல் நிகழ்ச்சியில். இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? ஒரே வார்த்தை தான், நீங்க அடிச்சா சென்சரி தான் அடிப்பீங்க இல்லையா? கிரியேட், CREATE, கிரியேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். கிரியேட். நன்றி நன்றி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். ஏறுவடி விட்டு
0: யமராஜேஸ்வரி. சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
1: அந்த டிபார்ட்மெண்ட்ன்றதுக்கு தமிழ் வார்த்தை சொல்லிடலாம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: அங்காடி கடைங்க.
0: அங்காடி கடையா? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னா பல பொருள் அங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்ப இப்ப பாயிண்ட்க்கு வருவோம். நம்மளுக்கான வார்த்தை என்ன அப்படிங்கறது, என்விரான்மென்ட்
1: என்ஜாய் பண்றாங்கன்னு
0: சொல்றதா? ஆஹா, என்விரான்மென்ட்.
1: என்விரான்மென்ட்னா நேபத்து வள்ளி. நன்றி
0: நன்றி நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வெண்ணிலா பேசுறோம்மா.
0: வெண்ணிலா பேசுறீங்களா? உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: கொடுங்கம்மா கொடுங்க.
0: குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அரபிய மொழி. இப்ப கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம். ஒரே சிரிப்பு தான். நன்றி நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மதிகோன் பள்ளத்துல இருந்து மதுஸ்ரீ.

0: மதுஸ்ரீ, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? சரி. கிரியேட்.
1: சொல்லுங்க.
0: கிரியேட்,
1: உருவாக்குதல்.
0: உருவாக்குதல். சூப்பர். அடுத்து உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? என்விரான்மெண்ட்,
1: சுற்றுச்சூழல்.
0: சுற்றுச்சூழல். சூப்பர். அடுத்த வார்த்தை சபதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேரிடம் பேசும் முன்பாக
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: சேலம் மாவட்டம்.
0: சசிகலா பேசுறீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வங்காள மொழியில ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க? ஆயுள். உனக்கு ரொம்ப நீண்ட ஆயுசுடா அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்நாள். சூப்பர், வாழ்நாள். சூப்பர். அடுத்து உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? டம்ளர். டம்ளர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: குவளை.
0: குவளை. சூப்பர். அடுத்து உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? ட்ரிகர். ட்ரிகர். ட்ரிகர். TRIGGER. ட்ரிகர்.
1: ட்ரிகரா?
0: உங்க வானொலி பெட்டியினுடைய ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசினா நல்லா இருக்கும். நீண்ட நேர மௌனம். இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம். செய்தியா? சூப்பர். அடுத்து உங்களுக்கான வார்த்தை தினசரி. தினசரி.
6: தினசரியா?
0: இது வந்து பாத்தீங்கன்னா பாரசீக மொழி. தினசரி அப்படிங்கிறது பாரசீக மொழி. நாள்தோறும். அடுத்து உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? அல்மோடு. அல்மோடு.
6: அல்மோடு
0: அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க.
6: என்னங்க?
0: தவசம். இல்ல, நன்றி. இல்ல இல்ல, அல்மோட் அப்படின்னா பாதாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பாதாம் பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நன்றி. அது கிட்டத்தட்ட நம்ம வந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாய்க்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு நிறைய நேயர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு பங்கேற்றாங்க. தமிழ் பேச ட்ரை பண்ணாங்க, தமிழும் பேசினாங்க. அந்த நேயர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் அண்டு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்ட நேய உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நான் ஒரு சின்ன சின்ன வார்த்தைக்கெல்லாம் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னா பல பொருள் அங்காடி. மிட்டாய் அப்படின்னா தீங்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தகவல் அப்படின்னா அது அரபி மொழி, அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை வந்து செய்தி. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சமஸ்கிருதம் ஆன வார்த்தை, அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை வந்து நற்பேர்.

0: சபதம் அப்படின்னா சூளுரைன்னு சொல்லுவாங்க, தினசரினா நாள்தோறும், கிரீடம்னா மணிமுடி, ஆயுள்னா வாழ்நாள், பத்திரிகைனா செய்தித்தாள், குமாரன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை வந்து புதல்வன், தம்ளர் அப்படின்னா குவளை, டீம் ஒர்க் அப்படின்னா குழுப்பணின்னு சொல்லுவாங்க, டெலிசியஸ் அப்படின்னா சுவையான, கிரிப் அப்படின்னா பிடி, வித்தவுட் டிலே அப்படின்னா தாமதம் இல்லாமல், என்விராயின்மெண்ட் அப்படின்னா சுற்றுச்சூழல், சர்ப்ரைஸ் அப்படின்னா ஆச்சரியம், போர்ட் PORT போர்ட் அப்படின்னா துறைமுகம், ட்ரிகர் அப்படின்னா தூண்டுதல், டர்ட் அப்படின்னா அழுக்கு, உட் ஆப்பிள்னா விழா பழம், பேஷன் ஃப்ரூட் அப்படின்னா பாசி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரவுண்ட் நட் அப்படின்னா வேர்க்கடலை, ஹனி தேவ் மிலன் அப்படின்னா வெள்ளை முலாம் பழத்தை தான் ஹனி தேவ் மிலன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த நிகழ்ச்சி கேட்டு தனியே உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: Good evening. This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi emphasizes pivotal role of youth in building a developed and self-reliant India. Distributes more than 51,000 appointment letters at 20th Rozgar Mela. Railway approves provision of coverage version 4.0 on 607.7 route kilometers of Lucknow division. Also gives nod to construction of four-lane road overbridge on Udna-Ukai-Songarh section of Western Railway. Two-day Northeast Education Conclave 2026 concludes in Nagaland, focuses on implementation of National Education Policy 2020. Nepalese Finance Minister Dr. Swarnim Wagle calls for renewed India-Nepal partnership. Heavy rainfall likely over Andaman and Nicobar Islands, coastal Andhra Pradesh, Karnataka, Kerala, Maharashtra, Tamil Nadu and Telangana tomorrow. And 20th Asian Games officially open in Japan. Double Olympic medalist Manu Bhakar and Kabaddi player Pawan Sehrawat lead India's 501-member contingent during athletes' parade. Prime Minister Narendra Modi today distributed more than 51,000 appointment letters to newly appointed youth in various government organizations at the 20th Rozgar Mela this afternoon through video conferencing. Speaking on the occasion, Mr. Modi emphasized the pivotal role of youth in building a developed and self-reliant India. He said in recent years, the central government has consistently focused on equipping the youth with skills and opportunities needed to prepare for the future.
2: आज देश के 51,000 से अधिक युवाओं को सरकारी सेवा के लिए नियुक्ति पत्र मिल रहे हैं। मैं आप सभी युवा साथियों को और आपके परिवारजनों को बहुत बहुत बधाई देता हूं। आज आप सभी एक ऐसे समय में भारत सरकार से जुड़े हैं जब देश एक बहुत बड़े लक्ष्य की ओर आगे बढ़ रहा है और ये लक्ष्य है 2047 तक विकसित भारत बनाने का।
1: Prime Minister Modi said the government is also working to rapidly expand employment opportunities in the private sector. He said with this objective, the Pradhan Mantri Vikasit Bharat Rozgar Yojana has been launched with an outlay of around 1 lakh crore rupees. The scheme is expected to enable nearly 2 crore young people to enter the workforce for the first time. The Prime Minister said India has signed free trade agreements with nearly 40 countries in the past few years, which is opening new doors of opportunity for the country's youth. He said such trade agreements pave the way for new partnerships and markets for the country's entrepreneurs and create new career possibilities for the youth. Prime Minister Modi said India is the world's third largest startup ecosystem today.
2: Bharat aaj duniya ka तीसरा सबसे बड़ा स्टार्टअप इकोसिस्टम है और भारत की स्टार्टअप स्टोरी अब केवल बड़े शहरों की कहानी नहीं है। आज करीब आधे रिकॉग्नाइज स्टार्टअप टीयर टू और टीयर थ्री शहरों में है, यानी आज गांव, कस्बे और छोटे शहर का युवा भी भारत की नई इकोनॉमी में अपनी भूमिका बड़ी बना रहा है।
1: The Ministry of Rural Development will begin training nearly 34,000 rural youths under the Deen Dayal

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்து கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது இடைவிடாத இசைமலை, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

இணைந்திருந்தோம் இடைவிடாத இசைமலையோடு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று கொண்டிருக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: உற்சாகமான ஒரு இரவு பொழுதாக இனி வரும் 45 நிமிடமும் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் அவர்களுடைய தெரிவு பாடலாக கேட்டு ரசிக்கலாமா? இந்த நிகழ்ச்சியில் 1960-70களில் வந்த பொன்னான பாடல்களை கேட்டு மகிழும் இனிய தருணம் தான் இது சுகமான ராகங்கள். வளம் வந்து உங்கள் இதயத்தை தாளாட்ட காத்திருக்கின்றது. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலை எண்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பு எண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணை தொட்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை காற்றலையில் கலந்துவிடலாம் சுகமான ராகங்களாக. இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்பு பாடலாக கேட்டு ரசிக்கலாம். இன்றைய பொழுதின் முதல் நேயராக இணைப்பில் இணையும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: இனிமையான இரவு வணக்கம் இல்லாமா? நான் கரூர் மாவட்டம் புலியூர் வந்து மனோரம் பசமா. ஆமா, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி?
1: நலமா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க ஐயா, என்ன படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து
0: சொல்லுங்க ஐயா. படம் வந்து
1: பாத கணக்குமா? படம்
0: பாத கணக்கில இருந்து ஒரு இனிமையான பாடல் கொடுத்துடலாமா?
1: அது வந்து பாடல் வந்துமா, பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, அந்த பாடல கொடுக்குமா? நன்றியும் வாழ்க்கை.
0: நீங்க நிறைய பாட்டு எல்லாம் பாடுவீங்களா ஐயா?
1: பாடுவோங்கம்மா.
0: எப்ப எப்பெல்லாம் பாடுவீங்க?
1: டைம் கிடைக்கிறப்ப பாடுவோங்கம்மா, அப்புறம் வேலை பாக்குறப்ப அப்படி பாடிக்கிட்டே அப்புறம் நம்ம பண்பலைய கேட்டு அப்படி பாடி.
0: சூப்பருங்க ஐயா, இணைந்தே இருங்க தருமபுரி பண்பலையோடு. இதோ நீங்கள் கேட்ட அந்த பாடல் உங்களுக்காக.
1: நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
7: நித்தம் நித்தம் நினைவுகளை அசைப்போட்டுக் கொண்டு இருக்கும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது இது சுகமான ராகங்களாக வலம் வந்து. இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான காலம் கடந்த காவிய கணங்களை காற்றையில் தவள விடலாம். நீங்க நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களாக இருந்தால் காற்றலையில் அடுத்த பாடலை தவள விடும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: வணக்கம்.
7: யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
8: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல
7: இருந்து லதா பேசுறீங்களா?
8: ஆமாங்க.
7: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
8: அவளுக்கு என்று ஒரு மனம், அந்த படம். பாட்டு வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
7: நல்ல பாட்டு எல்லாம் பாடுவீங்களா நீங்க?
8: பாடுதாங்க.
7: பாடுவீங்களா? சரிங்க, ஒரு லைன் பாடுங்க பாக்கலாம்.
8: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே, இங்கு உள்ளம் என்று அள்ளி கொடுத்தே, உறவினில்
7: சூப்பர் சூப்பரா பாடுனீங்கம்மா, நல்ல முயற்சி. இது உங்களுக்கான பாடல், நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
4: கண்கள் உறங்கினாலும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது இது சுகமான ராகங்கள். இணைந்திருக்கின்றோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கும் இந்த பொன்னான நேரம் 10:33. காற்றலையில் அடுத்த பாடலை தவளவிடும் நேரிய வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
5: நாமக்கல் நடந்தி புளியம்பட்டியில இருந்து சிவகாமி பேசுறேங்கம்மா.
4: சொல்லுங்க சிவகாமி அம்மா, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
5: பட்டிக்காடா பட்டணம்மா படத்துல இருந்துங்கம்மா. என்னடி ராக்கம்மா அந்த பாட்டு வேணுங்கம்மா.
4: இந்த படம் எத்தனை வாட்டி நீங்க பாத்திருப்பீங்க?
5: ஒரு வாட்டி தான் பாத்திருக்கீங்க.
4: அந்த பாடல் இதோ.
6: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜ

0: இமைக்கும் நொடி பொழுதினை மினிதாக்கி தரும் இதை இன்னிசை சார்லோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்கள் காற்றலையில் அடுத்த பாடலை தவள விடும் நீரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கங்க மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கரூர் காந்தி கிராமத்துல இருந்து கனிமொழி வீரமணிங்க மேடம்.
0: சொல்லுங்க மேடம்,
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: மேடம், பழைய பாண்டியா படத்துல இருந்து நீயே உனக்கு என்று நிகரானவன், அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: சூப்பர். இந்த உங்களுக்கான பாடல் நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு.
1: நன்றிங்க மேடம்.

0: வானவில்லாய் உங்கள் மனதை வளைத்து அதில் கனவு காண வைக்கும் ஒரு இனிய நேரம்தான் இது. சுகமான ராகங்களை கேட்டு ரசிக்கும் அந்த இனிய நேரம். இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சிருக்கோம். ஒவ்வொரு பாடல்களும் ஒரு கதம்பு பூ மாலையாக வளம் வந்து உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அடுத்த பாடலை தவள விடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கஜேந்திரன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: அக்பர் படத்துல இருந்து கனவு கண்ட காதல் கனை கண்ணீர் ஆச்சுன்னு ஒரு பாட்டு வரும்.
0: நன்றி, இதோ உங்களுக்கான பாடல். நன்றி, இதோ உங்களுக்கான பாடல்.

0: உங்கள் காதர்களின் பல கதைகளையும் கவிதைகளையும் சொல்லி முடிக்கும் இந்த இனிமையான தருணம்தான் 10:49. இணைந்திருக்கின்றோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்களோடு. காற்றலையில் அடுத்த பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: வணக்கம், நாமக்கல் மாவட்டம் பள்ளிவளையம்
0: சிவகுமார் ஐயா பேசுறீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: பாகப்பிரிவன்
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக. நன்றி.

0: நித்தம் நித்தம் நினைவுகளை அசை போட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அடுத்த பாடலை தவளவிடும் இந்த இனிமையான நேரம் இரவு 10:56. வணக்கம்
1: அனைவருக்கும், இரவு வணக்கம். தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்களுக்கும் இரவு வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கேக்கின்ற கருப்பண்ணன்.
0: சூப்பரா சொல்லிட்டீங்க, ரைமிங்கா இருக்கு உங்களோட நேம் எல்லாம். நலமா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு 1001 படத்துல இருந்து அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும்.
0: உங்களுக்கு
1: அனைத்து நேயர்களும் அந்த பாடல்.
0: நன்றி, இதோ உங்களுக்கான பாடல். நன்றி.

0: இன்னிசையோடு இனிதாய் பயணித்தோம். இன்று சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்தது. அத்தனை அன்பு நேய உள்ளங்களும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு கதம்ப மாலையாக இன்று வளம் வந்து உங்கள் இதயத்தை தாளாட்டி சென்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைய பாடல் தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாமே. நிகழ்ச்சியை கேட்டு வச்ச நெய்ய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ரேஷ்மா திவாரி.

நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் தருமபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், இன்னும் பல அறிவிப்புகளோடு வளம் வர காத்திருக்கின்றது கதம்ப மாலையாக அது காலை வணக்கம் நிகழ்ச்சியில். 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர்கான் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது கேட்டு ரசிக்கலாம். 7:25 நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு சைபாலின் இன்று ஒரு தகவல். தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று கேட்கலாம். 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் நலமாய் வாழ, 8:30 சிந்தனை சிறகுகள் கேட்டு ரசிக்கலாம். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது. காலை 9:05 வானலையில் வசந்தம், நாளைய வானலையில் வசந்தம் தலைப்பாக வலம் வர காத்திருக்கின்றது அழகு குட்டி செல்லம். உங்கள் வீட்டு அழகு குட்டி செல்லங்களை அன்பாக பேச வைக்கலாமே. 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் என்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11 மணிக்கு தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். 11:05 பூவே பெண் பூவே, 12:10 உங்கள் களம் நிகழ்ச்சியில் மலரும் மொட்டுகளாக சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியம் தேங்கல்வரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவையை கேட்டு ரசிக்கலாம். 12:50 சூழல் காப்பும் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை கேட்டு ரசிக்கலாம். 1:10 உங்கள் விருப்பமாக வலம் வர காத்திருக்கின்றது நேயர் விருப்பம். 1:30 PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மணிமேகலை பகுதி 1 சிறப்பு விருந்தினராக முனைவர் தா டான் ஸ்டோனி அவர்கள் உடன் உரையாடுகிறார் பொன்சந்திரன் அவர்கள். 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு நாடகம் சென்னை அஞ்சலாக, 6 மணிக்கு தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:10 இசை மின்னல், 6:55 கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திர இசை, 7:25 வயல்வெளி. நாளைய வயல்வெளி நிகழ்ச்சியில் மிளகாய் நிலக்கடலை சாகுபடி குறித்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பாப்பங்காடு M.குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தெண்டல், நாளைய இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் விடுகதையாக மலர காத்திருக்கின்றது. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ ஷாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9:30 இடைவிடாத இசை மழை, 10:20 சுகமான ராகங்கள், நாளை அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக சங்கமித்து கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்கள். இவையாவும் நாளை உங்கள் அபிமான பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வரும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இனி கேட்கலாம் உறங்கும் முன் ஒரு சிந்தனை. குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்கூரம் இல்லாத கப்பலை போன்றது, குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்கூரம் இல்லாத கப்பலை போன்றது என்கின்றார் மகாத்மா காந்தியடிகள். இணைந்திருந்தோம் உறங்கும் முன் ஒரு சிந்தனையோடு. இன்னிசை பாடும் இந்த பொன்னான நேரம் 11:14 ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மகா எட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றன. மீண்டும் இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும் ஏற்காடு பண்பலை 103.7 மகா எட்ஸில் நிகழ்ச்சிகளை சென்னை DTH ஒளிபரப்பில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.

இசை மலையுடன் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 11:10. நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரல் ஓசை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர்னா சாவித்திரி அவர்கள். 6:15 பக்தி பாமாலை கேட்டு ரசிக்கலாம். 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக. 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. நாளைய மழலையாக தாரிகா ஸ்ரீ நம்மோடு இணையவிருக்கின்றார். காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தை